மதுரை வானொலி நிலையம் மதியலை 236.4 மீட்டர் 1269 கிலோஹெர்ட்ஸ். நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 பாத்திரபாத மாதம் 20ஆம் நாள், பராபவ வருடம் ஆவணி மாதம் 25ஆம் நாள், 2026ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. நேரம் காலை 5:50. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மதியலை 236.4 மீட்டர் 1269 கிலோஹெர்ட்ஸில் இன்று மதுரை வானொலி நிலையம் வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றது.

அஞ்சாமை, கொடை, அறிவு, ஊக்கம் இந்த நான்கு குணங்களையும் குறைவுபடாமல் கொண்டிருப்பதே அரசனுக்கு இயல்பாகும். குறள் எண் 382, அதிகாரம் இறைமாட்சி.

அஞ்சாமை, கொடை, அறிவு, ஊக்கம் இந்த நான்கு குணங்களையும் குறைவுபடாமல் கொண்டிருப்பதே அரசனுக்கு இயல்பாகும். குறள் எண் 382, அதிகாரம் இறை மாட்சி.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: மதியலை 236.4 மீட்டர், 1269 கிலோஹெர்ட்ஸில் இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இன்று வழங்க இருக்கும் இன்றைய நிகழ்ச்சிகள், இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 6 மணிக்கு விளம்பர இடைவேளை, தொடர்ந்து 6:05 நாம் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் சொல்ல மறந்த கதை, உமா குமாரசாமி அவர்கள் படைப்பு, திருநெல்வேலி வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை, 6:35 ஒரு சொல் கேளீர் இன்று ஒரு செய்தி, இதில் அறிவிப்புகள். தொடர்ந்து இன்று ஒரு செய்தியில் கோழி வளர்ப்பு குறித்து மேலூர் நாகப்பன் சேவல்பட்டி விவசாயி எம் மணிவண்ணன் அவர்கள் தரும் தகவல்கள் இடம்பெறும். 6:45 மாநில செய்திகள், 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் ஆர் உமாதேவி அவர்கள். இன்று காலை 7 மணிக்கு காந்தி அஞ்சலி சென்னை அஞ்சல், 7:10 மதுரை தென்றல் கேட்கலாம், 7:15 தமிழ் செய்திகள், 7:25 நலமாய் வாழ. இன்றைய நிகழ்ச்சியில் பொது உடல் இயக்கங்கள் குறித்து தகவல் தருகிறார் இயன்முறை மருத்துவர் ஏ அரசகுமார் அவர்கள் பகுதி 1. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கசிகோ சுவாமிநாதன் அவர்கள் சென்னை அஞ்சல், 7:35 மதுரை தென்றல், 8 மணிக்கு நாம் கேட்கலாம் மதுரை தென்றல், 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 8:30 கணபதி உலா. குறிஞ்சிப்பாடி காஞ்சமநாதன் பேட்டை வெற்றி தரும் வேல விநாயகர் திருக்கோவில் சித்திரம் எழுதியவர் எம்ஏ ராஜேந்திரன் அவர்கள், அமைப்பு மயிலாடுதுறை தா செந்தில்குமார் ஸ்ரீனிவாச முருகன்.

படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம் 8:45 மதுரை தென்றல் கேட்கலாம். 9 மணிக்கு அரங்கிசை. இன்றைய அரங்கிசை நிகழ்ச்சியில் சேசம்பட்டி டி சிவலிங்கம் அவர்களின் நாகஸ்வரம், தொடர்ந்து வடபழனி எஸ் ராஜாராம் அவர்களின் தவள் இசை இடம்பெறும். இன்று காலை 10 மணிக்கு எனக்கு பிடித்த பாடல் திரை இசை, 11 மணிக்கு இலக்கியம் பேசுவோம். எழுத்தாளர் ஜி குமார் அவர்களுடன் நேர்முகம். நண்பகல் 12 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும். 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 12:10 இசை மேடை. இன்றைய இசை மேடை நிகழ்ச்சியில் தீசூர் டிஎஸ்டி செல்வரத்தினம் அவர்களின் நாதஸ்வர இசை இடம்பெறும். 12:40 தமிழ் செய்திகள் கேட்கலாம். 12:50 மெல்லிசை. இன்று பகல் 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 1:10 எண்ணுயிர் தோழி தேன்கூடு தொகுப்பு நிகழ்ச்சி. இதில் பெயர் சொல்லும் கதை, முனைவர் என் சுலோச்சனா, தொடர்ந்து எழுத்தின் இசை வழங்குகிறார் கவிஞர் ரேவா. நலமாய் வாழ நலமாய் வளமாய் யோகக்கலை பயிற்றுனர் பவித்ரா பால்ராஜ், தொடர்ந்து கதை அரங்கம் வழங்குபவர் கே வித்யா. நிகழ்ச்சி தொகுப்பு எம் விஜயகாந்த், அமைப்பு டாக்டர் கே வித்யாவதி அவர்கள். தொடர்ந்து 1:45 மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளி அஞ்சல். 1:55 பாரதியார் பாடல் கேட்கலாம். 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 2:15 மதுரை தென்றல் இடம்பெறும். 2:35 சேர்ந்திசை பாடற் பயிற்சி நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். தொடர்ந்து 2:55 வானிலை அறிக்கை கேட்கலாம். 3 மணிக்கு எமது பகல் ஒளிபரப்பு நிறைவேறும். எமது மாலை ஒளிபரப்பு 5:27 ஆரம்பமாகும். தொடக்கமாக கேட்கலாம் குரல் அமுதம். 5:30 திரை இசையாக வளம் வரும் மதுரை சென்றல். 6 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரம் இடம்பெறும். இன்று மாலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சியில் ரிதம் படத்திலிருந்து பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். 6:30 மாநில செய்திகள். 6:40 மதுரை தென்றல். 6:55 சேவை செய்திகள். இன்று 7 மணிக்கு மதுரை தென்றல். 7:10 மயிலாடுதுறை மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஜி மணிகண்டன். 7:15 தமிழ் செய்திகள். 7:25 பண்ணை செய்தி இடம்பெறும். இன்று 7:30 மண்ணும் மணியும் ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் மலை தோட்ட பயிர்கள் குறித்து தேனி மாவட்டம் அகமலை விவசாயி சரோஜினி அவர்களுடன் நேர்முகம். வேளாண் தகவல், வேளாண் பழமொழி சிந்தனை, விடைபெறும் நாகின இடம்பெறும். இது நியூஸ் ஆன் ஏர் செயல் வழியாக இடம்பெறும். இன்று 7:30 நேர்களை இலங்கை மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையே 2வது அரையிறுதிப் போட்டி. 2026 மகளிர் ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் போட்டியின் நேர்முக வர்ணனை ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் ஆட்ட நேர இறுதி வரை துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் நிகழ்வின் நேரலை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 8 மணிக்கு செய்தி அறிக்கை. 8:05 மதுரை சென்ட்ரல். 8:30 அறிவியல் வெள்ளி புற தூய்மையின் புரிதல் உரை வழங்குகிறார் மதுரை யாதவா கல்லூரியின் நுண்ணுயிரி துறை உதவி பேராசிரியர் மற்றும் துறைத் தலைவர் முனைவர் கே செந்தில் கண்ணன் அவர்கள். நிகழ்ச்சி மொபைல் செயல் வழியாக இடம்பெறும். 8:45 நியூஸ் ஆன் ஏர் செயல் வழியாக மதுரை சென்ட்ரல். 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள். தொடர்ந்து 9:15 செய்திச் சுடர். 9:30 அரங்கிசையில் சிக்கில் மாலா சந்திரசேகர் அவர்களின் புல்லாங்குழல் இசை இடம்பெறும். இவி சீனிவாசராவ் அவர்களின் வயலின், டி ஆர் சுந்தரேசன் அவர்களின் மிருதங்கம், ஏ எஸ் கிருஷ்ணா அவர்களின் தாளவாத்தியம் கேட்கலாம். 10:45 நியூஸ் நேர செயல் வழியாக நட்சத்திர கீதங்கள். 11 மணிக்கு நிகழ்ச்சி நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். தொடர்ந்து நிகழ்ச்சி 11:10 மொபைல் செயல் வழியில் நிறைவு பெறும். தொடர்ந்து 11:10 இலங்கை பாகிஸ்தான் மகளிர் T20 போட்டி இந்தி மற்றும் ஆங்கிலத்தில் டெல்லியிலிருந்து ஆட்ட நேர இறுதி வரை அஞ்சல் செய்ய கேட்கலாம். இவையாவும் மதுரை வானொலி நிலையம் இன்று வழங்க உள்ள எமது நிகழ்ச்சிகள்.

மதுரை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சமரச தீர்வு மையத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தேசிய சட்டப்பணிகள் ஆணையத்தின் உத்தரவுப்படியும் மற்றும் தமிழ்நாடு மாநில சமரச தீர்வு மையத்தின் வழிகாட்டுதலின்படியும் மாண்புமிகு முதன்மை மாவட்ட நீதிபதி எம் சாய் சரவணன் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் மதுரை மாவட்டத்தில் உள்ள சமரச தீர்வு மையத்திலும் தாலுகா அளவில் உள்ள துணை சமரச தீர்வு மையங்களிலும் ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் வரை 60 நாட்கள் நீதிமன்றங்களில் உள்ள சமரசத்திற்கு உகந்த வழக்குகளை சமரச தீர்வு மையத்திற்கு அனுப்பி வைக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு முகாம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளில் குடும்ப நல வழக்குகள், பண மோசடி வழக்குகள், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்புச் சட்ட

0: வழக்குகள், வணிகம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் மற்றும் சிவில் வழக்குகள். இந்த வழக்குகள் அனைத்தும் சமரசம் செய்ய ஏதுவாக மாவட்டம் முழுவதும் 58 சமரசர்கள் மதுரை மாவட்டத்தில் உள்ளனர். அவர்கள் தங்களின் வழக்குகளை நேரடியாகவோ அல்லது இணையம் மூலமாகவோ பேசி தீர்வு காண தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. எனவே வழக்காடிகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மதுரை மாவட்ட சமரச தீர்வு மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் சார்பு நீதிபதி தெரிவிக்கின்றார்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253

0: உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா ரெண்டு விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்னே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

0: റേഡിയോ ലിസണേഴ്സൊക്കെ എല്ലാവർക്കും എന്നോട് വാഴ്ത്തുക്കൾ. താങ്ക് യു.
1: நண்பர்கள் பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள் திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கி குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.
2: மதிய அலைவரிசை 236.4 மீட்டர், 1269 கிலோஹெர்ட்ஸில். இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இன்னும் சில நொடிகளில் தொடர இருக்கிறது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: நேரம் இப்போது 6:10. ஆகாஷவாணி.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க சொல்ல மறந்த கதை எனும் தலைப்பில் சிற்றுரை வழங்குகிறார் உமா குமாரசுவாமி அவர்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே நண்பனே. ஒவ்வொருடைய நெஞ்சிலும் நீங்கா நினைவுகளாய் அழியாத கோலங்களாய் இருப்பது நமது பிள்ளைப்பருவமும் பள்ளிப்பருவமும் தானே. கவலையற்று பட்டாம்பூச்சிகளாய் பாடி ஆடி துள்ளித்தெரிந்த அந்த காலங்களை சுவையூட்டியது மெருகூட்டியது தாத்தா பாட்டி சொன்ன கதைகள் அல்லவா? இரவு நேரங்களில் நிலவொளியில் நாள் தவறாமல் புதிது புதிதாய் விதவிதமாய் சின்னதாய் பெரியதாய் அழுக்காமல் சலிக்காமல் கதை சொல்லிய தாத்தா பாட்டி, கதை கேட்ட பிள்ளைகள் என்ன ஒரு அழகான காலம் அது. மகடி யோசைக்கு மயங்காத பாம்பும் கதையால் மயங்காத பிள்ளைகளும் உண்டா? இரவு படுக்கையோ தாத்தா அல்லது பாட்டியோடுதான். கழுத்தில் கை போட்டபடி காலை அவர்கள் மீது போட்டுக்கொண்டு கட்டி அணைத்தபடி கதை கேட்டு ஒரு பேரானந்தம் அடைந்தது எவ்வளவு மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. எப்போது கதை முடிந்தது எப்போது தூங்கினோம் என்பதே தெரியாது. மாயாஜால உலகின் மந்திர சொற்களாக அந்த கதை காதில் விழ ஒரு கற்பனை உலகமே நம்முள் விரியும். கனவில் கதைகள் புதிய புதிய பரிமாணத்தில் நமக்குள் தோன்றும். ஒரு ஊரிலே ஒரு ராஜா ராணி, ஒரு காட்டிலே ஒரு நரி, எத்தனை முறை கேட்டாலும் சலிப்பதே இல்லை. ராஜா ராணி மந்திரி மந்திரவாதி சூனியக்கார கிழவி இவர்களெல்லாம் நமக்கு எவ்வளவு பழக்கமானவர்கள். கற்பனை குதிரை காற்றாய் பறக்க கதை நிகழ்வுகள் காட்சிகளாய் நம் கண்முன்னே விரிந்தது.

0: சொல்லும் தாத்தா பாட்டிடம்தான் பிள்ளைகளுக்கு எவ்வளவு அன்பு, பாசம், அந்யோன்யம். அன்றைய கூட்டு குடும்பங்களாக ஒரு கட்டுக்கோப்பாக இருந்ததற்கு காரணமே இந்த கதைகள் சொல்லக்கூடிய தாத்தா பாட்டிகள் வீட்டில் இருந்ததால் தான். சிரிப்பு, கோபம், பயம் என்று உணர்ச்சி குவியல்களாய் பிள்ளைகள் மாறிவிடுவார்கள். பள்ளிக்கூடத்திலும் ஆசிரியர்களிடம், குறிப்பாக தமிழாசிரியர்களை பாடம் நடத்த விடாமல் கதை சொல்ல கேட்டு மகிழ்ந்திருக்கின்றோமே. நல்ல நல்ல கதைகள் நம் நெஞ்சை விட்டு நீங்காமல் மனதில் எப்போதும் நிலைத்திருக்கும். கதை கேட்ட ஆர்வம் சற்றே வளர்ந்து பிறகு கதை புத்தகங்கள் வாசிக்க தூண்டியது. வாண்டு மாமா கதைகள், விக்ரமாதித்தன் கதைகள், லைலா சிந்துபாத் கதைகளை எல்லாம் பள்ளி பருவத்திலேயே படித்து படித்து சுவைத்தது எல்லாம் கதை கேட்டு வளர்ந்த ஆர்வத்தால் தானே. வயது ஏற ஏற ரசனைகளும் முன்னுரிமைகளும் மாறினாலும் கூட கதை கேட்க படிக்க ஆர்வம் குறைந்ததே இல்லை. கதைகள் கற்றுத்தந்த படிப்பினைகள் தான் எவ்வளவு எவ்வளவு சிக்கலான தருணங்களையும் பிரச்சனைகளையும் துணிவோடும் மதிநுட்பத்தோடும் கையாளவும் கடந்து செல்லவும் வழிகாட்டியது. கதை அனுபவங்கள் தானே மனிதர்களின் உணர்வுகள், வாழ்வின் யதார்த்தங்கள். இவற்றை புரிந்து கொள்ள, ஏற்றுக்கொள்ள, கற்றுக்கொண்டதெல்லாம் அந்த அனுபவங்களால் தான். படைப்பாற்றல் மிக்கவர்களின் இளமை காலம் கதைகள் கேட்டு வளர்ந்த காலமாகத்தான் இருக்கும். கலைஞர்கள், சாதனையாளர்களின் வெற்றிக்கு பின்னால் அந்த கதை அனுபவம் ஒரு காரணியாக இருந்திருக்க வேண்டும். கதை என்னும் சொல்லாடலே நம் இயல்பான உரையாடல்களில் எப்படியெல்லாம் கையாளப்படுகின்றது. என்ன கதையா விடற, சும்மா புது புது கதையா சொல்லாதே, என்ன கதை அங்கே நடக்குது, நல்லா இருக்கு கதை, என்ன கதையா சொல்லிட்டு இருக்கிறேன், இந்த கதையெல்லாம் வேண்டாம், அது ஒரு பெரிய கதை, ஆமாம் அது முடிவே இல்லாத கதை, ஊர்க்கதையெல்லாம் நமக்கு எதற்கு. இப்படி எத்தனை எத்தனை பொருளில் கதை நமது பேச்சில் இடம்பெற்றிருக்கின்றது. உண்மையை சொல்வதாக இருந்தால் இந்த கதை சொல்ல பெரியவர்கள் வீடுகளில் இல்லை. அப்படியே இருந்தாலும் அவர்கள் தொடர் நாடகம் பார்த்து கொண்டு தொலைக்காட்சி பெட்டிகளுக்கு முன்பு. கதை கேட்க பிள்ளைகளுக்கு நேரமும் பொறுமையும் இல்லை. வீட்டு பாடம் எழுதி முடிக்கவும் டியூஷன் வகுப்புகளுக்கும் செல்லவே நேரம் சரியாக இருக்கிறது. அப்படியே நேரம் கிடைத்தாலும் கவனமெல்லாம் கைபேசி திரையிலும் கணினி திரையிலும். சிந்தனை திறன், படைப்பு திறன் அதிகரிக்க, ஆளுமை பண்புகள் வளர, கதைகளும் லட்சியங்களும் சாதனைகளும் கைகூட நல்ல கதைகளை கேட்டு வளருவது அவசியமாகும். புதியதொரு உலகு படைக்க, நல்ல ஆளுமைகளை உருவாக்க, சாதனையாளர்களை உருவாக்க கதை சொல்லவும் கேட்கவுமான ஒரு தலைமுறையை கட்டாயம் நாம் உருவாக்குவோம்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் உமா குமாரசுவாமி அவர்கள்.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மதியலை 236.4 மீட்டர், 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இப்போது நேயர்கள் கேட்க இருப்பது பக்தி மாலை. நிகழ்ச்சியின் தொடக்கமாக வருகிறது எல்ஆர் ஈஸ்வரி பாடியது.

0: வீடியோவை லைக் செஞ்சா பணம் கிடைக்குமா? சோ ஈஸி.
1: மாட்டிக்கிட்டீங்க.
2: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. ஆர்பிஐ சொல்கிறது.
0: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: மதிய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நாம் இணைந்திருக்கின்றோம். மதுரை வானொலி தரும் பக்தி மாலை. பக்தி மாலையில் தொடர்ந்து கோவை சலீல் பாடியது. இணைந்திருங்கள்.

0: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
1: யோஜனா உன் நௌஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபீ கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
0: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9,50,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
2: மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் தருகிறது பக்தி மாலை. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் ஜாலி ஆபிரகாம் பாடியது.

மதுரை வானொலியில் நாம் இணைந்திருக்கின்றோம். இந்த இனிய காலை வேளையில் பக்தி மாலை, பக்தி மாலையில் நிறைவாக பி. சுசிலா பாடியது.

0: நிறைவுக்கு வருகின்றது பக்தி மாலை. நேரம் காலை 6:35. அன்பார்ந்த உள்ளவர்களே, நேயர்களே, இன்று உங்களுக்காக ஒலிக்க இருப்பது ஒரு சொல் கேளிர் இன்று ஒரு செய்தி. இன்று பராபவ வருடம் ஆவணி மாதம் 25 வெள்ளிக்கிழமை. உங்களுக்காக ஒலிக்க இருக்கிறது ஒரு சொல் கேளிர் இன்று ஒரு செய்தி.
1: அன்பார்ந்த தேனி மாவட்ட விவசாய பெருமக்களே, தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் மையத்தில் கிராமப்புற இளைஞர்களுக்கான வணிக ரீதியான அடுமனை பொருட்கள் தயாரிப்பு பயிற்சி, அதாவது ட்ரைனிங் ஆன் கமர்ஷியலைசேஷன் ஆஃப் பேக்கரி ப்ராடக்ட்ஸ், இன்று அதாவது செப்டம்பர் 11 வெள்ளிக்கிழமை அன்று காலை 10 முதல் சென்டெக்ட் வேளாண் அறிவியல் மையத்தில் நடைபெற உள்ளது. 40 ஆர்வமுள்ள இளைஞர்கள் இப்பயிற்சியில் கலந்து கொண்டு பயன்பெறலாம். பயிற்சியில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். முன்பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண் 9578884432. அலைபேசி எண் மீண்டும் ஒரு முறை 9578884432. இவ்வாறு

0: தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் செண்டக் வேளாண் நிலைய அறிவியல் மையம் தெரிவிக்கின்றது. அன்பார்ந்த சிவகங்கை மாவட்ட விவசாய பெருமக்களே, சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் அமைந்துள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் ஒரு நாள் பயிற்சியாக வரும் 16ஆம் தேதி, அதாவது செப்டம்பர் 16 புதன்கிழமை அன்று நெல்லிக்காய் மதிப்பு கூட்டுதல் பயிற்சி, 2 நாள் பயிற்சியாக 22 மற்றும் 23ஆம் தேதி, அதாவது செப்டம்பர் 22 மற்றும் 23ஆம் தேதி ஊறுகாய் மற்றும் தொக்கு தயாரித்தல் பயிற்சியும், ஒரு வார பயிற்சியாக 21 முதல் 25 வரை கால் மிதியடி தயாரித்தல் பயிற்சியும், 3 நாள் பயிற்சியாக செப்டம்பர் 28ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை சணல் பைகள் தயாரித்தல் பயிற்சி ஆகியவை நடைபெற உள்ளது. இப்பயிற்சி காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும். இப்பயிற்சியில் பங்கு பெற முன்பதிவு அவசியம். முன்பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண் 9488575716. அலைபேசி எண் மீண்டும் ஒரு முறை 9488575716. இந்த அலைபேசியில் வாட்ஸ்அப் மூலம் தகவல் தெரிவித்து முன்பதிவு செய்து கொள்ளலாம். இவ்வாறு பிள்ளையார்பட்டி பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மைய இயக்குனர் தெரிவிக்கின்றார். அன்பார்ந்த ராமநாதபுரம் மாவட்ட விவசாயிகளே, ராமநாதபுரம் மாவட்டத்தில் தமிழக அரசின் வேளாண்மை துறை மூலமாக நுண்ணீர் பாசன திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. சிறு குறு விவசாயிகளுக்கு 100% மானியத்திலும், இதர விவசாயிகளுக்கு 75% மானியத்திலும் தெளிப்பு நீர், மழை தூவான் மற்றும் சொட்டு நீர் பாசன அமைப்பு கருவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் விவரங்களுக்கு வட்டார வேளாண்மை துணை இயக்குநரை அணுகுமாறு பரமக்குடி உழவர் பயிற்சி நிலைய வேளாண்மை துணை இயக்குநர் தெரிவிக்கின்றார். அன்பார்ந்த கால்நடை வளர்ப்பாளர்களே, சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் உள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் கால்நடை பண்ணை களப்பயிற்சி வரும் 18ஆம் தேதி, அதாவது செப்டம்பர் 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று நடைபெற உள்ளது. இப்பயிற்சி காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை நடைபெறும். பயிற்சியில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். முன்பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண் 9488575716. அலைபேசி எண் மீண்டும் ஒரு முறை 9488575716. வாட்ஸ்அப் மூலம் மட்டுமே பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இவ்வாறு பிள்ளையார்பட்டி பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மைய இயக்குனர் தெரிவிக்கின்றார். அன்பார்ந்த ராமநாதபுரம் மாவட்ட விவசாயிகளே, நெல் மற்றும் இதர பயிர்களுக்கு இரும்பு, மாங்கனீஸ், துத்தநாகம், தாமிரம், போரான், மெக்னீசியம் போன்ற நுண்ணூட்ட சத்துக்களை வழங்கக்கூடிய நெல் நுண்ணூட்டம் மற்றும் இதர பயிர்களுக்கான நுண்ணூட்ட உரங்கள் குலை நோய், வாடல் நோய், அழுகல் நோய், இலை உரை கருகல் நோய், கழுத்தழுகல் நோய் போன்ற பூஞ்சானங்களால் ஏற்படக்கூடிய நோய்களை கட்டுப்படுத்தும் இயற்கை பூஞ்சான கொல்லிகளான சூடோமோனாஸ், டி விரடி போதுமான அளவு வேளாண் விரிவாக்க மையங்களில் இருப்பு வைக்கப்பட்டுள்ளது. இவைகளை வாங்கி விவசாயிகள் பயன்படுத்துமாறு பரமக்குடி உழவர் பயிற்சி நிலைய வேளாண்மை துணை இயக்குநர் தெரிவிக்கிறார். இன்று ஒரு செய்தி. இன்றைய இன்று ஒரு செய்தியில் கோழி வளர்ப்பு குறித்து மேலூர் நாகப்பன் சவல்பட்டி விவசாயி மணிவண்ணன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
1: இப்ப வந்து நீங்க எப்படி ஒவ்வொரு ஸ்டேஜாவே அந்த கோழிகளை வாங்கி வளர்ப்பீங்களா? இப்ப ஒரு செட்டு வாங்கி வச்சிருக்கீங்க, இப்ப அது 14 நாள் அப்படின்ற விதத்துல இருக்கு. இப்ப அதை வளர்த்தி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த செட்டை வாங்குவீங்களா?
2: ஆமா மேடம், 3000 கோழினா பண்ணையில எவ்வளவு கெப்பாசிட்டி? இப்ப இந்த வெயில் காலத்துக்கு 2800, குளிர் காலத்துக்கு 2800 வரைக்கும், 2900 வரைக்கும் இறக்குவாங்க. 3000 கோழி கெப்பாசிட்டினா சொல்றேன், ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன், 5000 கோழி கெப்பாசிட்டினா இப்ப 4800 வரைக்கும் இறக்கலாம் குளிர் காலத்துல. ஏன்னா அதோட கோழிக்கு வளர்ப்பு வந்து இடம் வந்து எப்படின்னா 2×2, 2 அடி அகலம், 2 அடி நீளம் வேணும். ஒரு கோழி வந்து அது பெருசாகி அதை எடுக்க வரைக்கும் அந்த அகலம் அதோட இடம் இருந்தால் தான் ஃப்ரீயாக இருக்கும். கோழி வெயிட்டும் நமக்கு ஏறும், நெருக்கடியாக இருந்தால் வெயிட் ஏறாத வைக்காது, சாவு அதிகமாயிரும். கோழி ரொம்ப உன்னோட நெருக்கடியாக இருந்து ரொம்ப ஹீட்டு, அது வந்து ஹீட் கோழியை பிடிச்சி பார்த்தா ஹீட்டாக இருக்கும் மேடம். ஹீட்டோடைய வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்னா ஒட்டு ஒட்ட ஒட்டோட நம்ம செய்யணும்னா அந்த காற்று ஃப்ரீயாக இல்லாமல் இருக்கும், ஆள் இறக்க ஆரம்பிச்சோம், வேஸ்ட் நமக்கு லாஸாக தான் ஆகும். அதுக்கு வந்து இப்போ 100 கோழி இறக்கிறதுக்கு பதிலாக 100 கோழி கம்மியாக இறக்கிட்டோம்னா அது லாபத்தில் வந்துடும் மேடம்.
1: கிட்டத்தட்ட 3500 கோழி நீங்கள் இறக்குறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க, அந்த 3500 கோழியோட அப்படியே நீங்கள் திருப்பி கொடுத்துட முடியுமா? இல்லை
2: முடியாது மேடம். அந்த 3500 கோழி நம்ம இறக்கணும் நம்ம எடுக்கும் போது ஒரு எப்படி பார்த்தா குறைஞ்ச 40 நாளைக்குள்ள 100 கோழியிலிருந்து மினிமம் 100 கோழி இறந்துடும் மேடம். இப்போ 3500 அது போகுது வீக்ஸ்ன்னு சொல்லி வரும், இந்த காலை இழுத்துக்கிட்டு இந்த மாதிரி வீக்ஸ்ன்னு வரும், அதில் ஒரு 10-20 கோழி போயிடும். மேக்சிமம் இழுக 3500 கோழினா 3300-3350-400 கோழி இறக்கி ஏற்றிடலாம். நாங்கள் ஏற்றும் போது 3300-3350 கோழி ஏற்றிடும்.
1: ஒரு தடவை கோழியை நீங்கள் வாங்கிட்டு அதை முழு

0: முழுமையா விற்பனைக்கு கொண்டு போறதுக்கு அப்புறம் தான் நீங்க அடுத்த செட்டை வாங்குவீங்க.
1: அடுத்த செட்டை நம்ம வந்து கிளீன் பண்ணி அதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு கோழி இறக்கி ஏற்றினா 2 மாசம் ஆகும் மேடம். வருஷத்துக்கு 6 பேஜும் இறக்க முடியும். அது எப்படின்னா இப்போ நம்ம கோழி 40 நாள் எடுத்துருவாங்க மேடம். 40 நாள் எடுத்ததுக்கப்புறம் அந்த கோழி பண்ணையை கிளீன் பண்ணணும். உள்ளே இருக்க குப்பையை மஞ்சி இறக்கி போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த மஞ்சள் எப்போ எடுத்துடணும். குப்பை மஞ்சள் மாதிரி இருக்காது, அந்த எச்சம் போட போட குப்பையை மாறிடும். அதை அப்புறம் அள்ளி கிளீன் பண்ணணும். அதை வந்து எப்படின்னா சில பேர் வந்து தென்னம் தோப்பு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அதுக்கு வாங்கிட்டு போயிடுவாங்க. அந்த குப்பையை வாங்கிட்டு போய் தென்னை மரத்துக்கு போடுவாங்க, நல்லாயிருக்கும். அது வந்து அந்த கிளீன் பண்ணிவிட்டு கழுவணும் மேடம். பண்ணை அப்புறம் ஃபுல்லாக கழுவணும். இங்கே தீவனம் தட்டு தண்ணி தட்டு எல்லாத்தையும் கழுவணும். கழுவி முடிச்சுட்டு வெள்ளை அடித்து திருப்பி இறக்க 60 நாள் ஆயிரும். ஒரு பேஜ் 2 மாசம் 2 மாசம் முடிஞ்சு திருப்பி இறக்கணும். திருப்பி பண்ண அப்படியே புதுசாகவே எந்த ஒரு கிருமி இதுவுமே இல்லாத அளவுக்கு ஃபுல்லாகவே கிருமி நாசி மருந்து அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே இறக்கும் மேடம்.
0: இந்த சுத்தப்படுத்துகிற வேலை, அதே சமயம் இந்த கிருமி நாசினி இதெல்லாம் பண்ணணும்னு சொல்கிறீங்கல்ல, இது எல்லாமே நீங்கள் எங்கே வாங்குறீங்களோ அவங்க உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்களா, இல்லை நீங்கள் தான் அதுக்கான எல்லா செலவையும்?
1: கிருமி நாசிங்கிற மருந்து மட்டும் அவங்கள்ட்ட வாங்குவோம் மேடம். மற்றபடி எல்லாமே நம்ம தான் கிளீன் பண்ணிக்கிறோம். மஞ்சி குப்பை அள்ளுறதுலேருந்து அனைத்து வேலையும் மஞ்சி அடிக்கிறது எல்லாமே நம்ம தான் பண்ணணும் மேடம்.
0: அந்த காயர் நீங்கள் சொல்கிற அந்த காயர் மஞ்சு,
1: ஆமாம் மஞ்சி நைஸ் மஞ்சி, அது வந்து தூள் மஞ்சிங்கிறது வந்து எப்படின்னா கயத்து இருப்பாங்க அந்த மஞ்சள், அதுல வர கழிவு தூள் பவுடர் மாதிரி இருக்கும். அது வந்து
0: இப்போ அதுவும் நீங்க தான் வாங்கிக்கிற மாதிரி?
1: அதுவும் நாங்கள் மொதல் முதல் இறக்கும் போது வெறும் 300 ரூபா கொடுத்தா ஒரு டிராக்டர் ஒன்று இறக்கி விடுவாங்க, வண்டி வாடகை மட்டும் கொடுக்கும் சொல்லி. இன்னைக்கு அதே ஒரு மஞ்சியோட விலை 10,000-15,000 ஆயிடுச்சு ஒரு டிராக்டர். மட்டையிலேருந்து நார் எடுத்துருவாங்க, நார்லேருந்து திருப்பி அதில் வர கழிவு வச்சு தூள் ஆக்குறாங்க. இந்த தூள் வந்து இப்போ கேக்குன்னு சொல்லி ஒன்று செய்கிறாங்க மேடம். இப்போ வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்காங்க. 2-3, 4-3 கேக்
0: செடி வளர்க்குறதுக்கு,
1: செடி வளர்க்கறக்காண்டி செய்கிறாங்க. இப்போ அதனால தான் அந்த மஞ்சள் ரேட் அதிகமாயிருச்சு. இல்லை முன்னுக்கு வந்து சும்மா வேஸ்ட்டாக கொண்டு கொட்டுவாங்க மேடம். கொட்டும் போது என்ன செய்வாங்கன்னா வண்டி வாடகை மட்டும் கொடுங்க, நான் கொண்டா வீட்டில் பண்ணையில கொட்டி விடுறேன்னு சொல்லுவாங்க.
0: இப்போ இது எல்லாமே உங்களோட செலவில் வந்துடும்.
1: ஆமாம் மேடம்.
0: அந்த கிருமி நாசினி இந்த சுத்தம் பண்ணுறதுக்கான செலவு நீங்கள் எங்கே வாங்குறீங்களோ அந்த இடத்துலேருந்து கொடுத்துட்றாங்க.
1: அவங்க கொடுத்துருவாங்க, கொடுத்துருவாங்கன்னா அதுலேருந்து ஆரம்பம் தான் அந்த மருந்துடைய செலவு வந்து கோழிக்கு வளர்ப்பு கூலி இருக்குல்ல, கிருமி நாசி வாங்குறதுலேருந்து கலைச்சி கோழி வளர்த்து முடிக்கிற வரைக்கும் அதோடைய செலவு மருந்து செலவு போனால் நம்மளை ஏற்றுருவாங்க. அந்த மருந்து செலவு தீவன செலவு எல்லாம் சேர்த்து தான் எஃப்சிஆர்னு ஒரு கணக்கு போடுவாங்க. மருந்து இவ்வளோ வந்துருக்கு வாங்கியிருக்கீங்க, தீவனம் இவ்வளோ சாப்பிட்ருக்கு, இந்த எவ்வளோ சாப்பிட, ஒரு கோழிக்கு வந்து இப்போ செலவாகிட்டு வந்து 20 ரூபா செலவாகிட்டு வரணும் அப்படின்னா நான் 25 ரூபா கொண்டு விட்டுனா நஷ்டம் தானே அது உங்களுக்கு. உங்களுக்கு 5 ரூபா நஷ்டமாகி போச்சு. அதனால் 20 ரூபா எடுத்து 5 ரூபாய்க்கு வளர்த்துட்டு நமக்கு லாபம் தானே. அப்போ அந்த 5 ரூபா சேர்த்து போனஸ் மாதிரி கொடுப்பாங்க நமக்கு. 6.50ங்கும்போது 5 ரூபா சேர்த்தா 11.50 அந்த மாதிரி கொடுப்பாங்க.
2: இதுவரை இன்று ஒரு செய்தியில் கோழி வளர்ப்பு குறித்து மேலூர் நாகப்பன் சவல்பட்டி விவசாயி மணிவண்ணன் அவர்கள் வழங்கிய தகவல்கள் கேட்டோம். இத்துடன் இன்றைய இன்று ஒரு செய்தி நிறைவு பெறுகிறது.
3: ஆகாஷ்வாணி மதுரை இன்னும் சில நொடிகளில் தொடர இருக்கிறது. மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
4: கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். இயற்கை பேரிடர்களின் போது உயிரிழப்பை தடுக்கும் வகையில் பேரிடர் மேலாண்மை அமைப்புகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் புதிய விதை சட்டம் கொண்டுவரப்பட உள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். நவீன வசதிகளுடன் அரசு மருத்துவமனைகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கொரியாவில் நடைபெற்று வரும் உலக பாரா துப்பாக்கிச் சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். இயற்கை பேரிடர்களின் போது உயிரிழப்பு ஏற்படுவதை தடுக்கும் வகையில் பேரிடர் மேலாண்மை அமைப்புகள் முற்றிலும் மாற்றியமைக்கப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தேசிய பேரிடர் மேலாண்மை நிறுவனத்தின் நிர்வாகக் குழு கூட்டத்தில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். பேரிடர் அபாயத்தை குறைப்பது, முன்னெச்சரிக்கை அமைப்புகளை வலுப்படுத்துவது, உயிரிழப்பை தடுப்பது ஆகிய 3 அம்சங்களை கருத்தில் கொண்டு திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று அவர் கூறினார். கடந்த 12 ஆண்டுகளில் பேரிடர் மேலாண்மை தொடர்பான நடவடிக்கைகளில் குறிப்பிடத்தக்க வகையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை அவர் சுட்டிக்காட்டினார். பேரிடர் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் சர்வதேச சோலார் கூட்டமைப்பு, சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கான லைஃப் இயக்கம் போன்றவை முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் தெரிவித்தார். இயற்கை பேரிடர்களை எதிர்கொள்ளும் வகையில் கிராமங்கள் மற்றும் நகர்ப்புறங்களை வடிவமைப்பதை இலக்காக கொண்டு அரசு செயல்பட்டு வருவதாக திரு அமித்ஷா தெரிவித்தாா்.

0: விவசாயிகளின் உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் புதிய விதை சட்டம் கொண்டுவரப்பட உள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதிலும் உள்ள விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். போலி விதை பயன்பாடு, தரமற்ற விதைகள் உற்பத்தி போன்ற பல்வேறு சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் இந்த புதிய சட்டம் இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். விதை பயன்பாடு பரிமாற்றம், பாரம்பரிய விதை விற்பனை போன்றவற்றை விவசாயிகள் தொடர்ந்து மேற்கொள்ள முடியும் என்றும், பாரம்பரிய விதைகளுக்கான பதிவு முறை கட்டாயமாக்கப்பட மாட்டாது என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். இந்திய நாடாளுமன்ற ஜனநாயக அமைப்பு உலகின் சிறந்த நிர்வாக நடைமுறைகளுக்கான அமைப்பாக திகழ்கிறது என்று மத்திய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற விழாவில் தேசிய இளையோர் நாடாளுமன்ற போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி அவர் பேசினார். ஜனநாயகத்தின் அடையாளமாக திகழும் நாடாளுமன்றத்தின் முக்கியத்துவம் குறித்து அவர் எடுத்துரைத்தார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மூலம் மேற்கொள்ளப்படும் நாடாளுமன்ற ஜனநாயக அமைப்பு முறை இந்தியாவுக்கு பொருத்தமானதாக உள்ளது என்று திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்தார். இதுகுறித்து மாணவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்வதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தியதாக அவர் கூறினார். இந்த பணிகளுக்கு தேவையான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக திரு செங்கோட்டையன் கூறினார். ஆசியாவிலேயே முதலீடுகளுக்கு உகந்த மாநிலமாக தமிழ்நாட்டை உருவெடுக்கச் செய்யும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. முதலீட்டாளர்கள் மாநாட்டின் மூலம் பல்வேறு நிறுவனங்களுடன் 1,00,000 கோடி ரூபாய்க்கும் அதிக முதலீட்டுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டுள்ளதாக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தமிழ்நாட்டிற்கு தொழில்துறை சார்ந்த முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் முதலமைச்சர் திரு விஜய் பிரிட்டன் சென்றுள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது தேசிய ஊட்டச்சத்து மாதம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: நவீன வசதிகளுடன் அனைத்து அரசு மருத்துவமனைகளின் கட்டமைப்புகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார்.
2: அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில மாஸ்டர் செக்அப் என்று சொல்லப்படுகிற உடல் பரிசோதனைக்கான ஒரு புதிய ஒரு வளாகத்தை நாம ஆரம்பிச்சு வச்சிருக்கோம். கொல்லம் 360 அப்படிங்கிற பேனர்ல 4 மாவட்டங்கள்ல சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில இருக்கிற மாதிரியே ஒரு முழு உடல் பரிசோதனை மையத்தை ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். முதல் முறையாக நாம 284 உயர் சிறப்பு மருத்துவ பணியிடங்களை நம்ம உருவாக்கிட்டு மாவட்ட அளவிலேயே இந்த மாதிரி இந்த ஸ்பெஷலிஸ்ட் இந்த கார்டியாலஜி, நியூரோ சர்ஜரி, நெஃப்ரோலஜி அந்த மாதிரி சேவையும் மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்ம முதல் முறையை உருவாக்கி இருக்கிறோம். முதல் கட்டமாக 2500 செவிலியர்களுக்கு நம்ம தொகுப்பு ஊதியத்துல இருந்து பெர்மனன்ட் பண்ண போறோம். அது மட்டும் இல்ல, தொகுப்பு ஊதியத்திலேயே நம்ம செவிலியர்களை நம்ம அப்பாயின்ட் பண்ண போறோம்.
0: மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் நேற்று கனமழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வெயிலின் தாக்கம் கடுமையாக இருந்து வந்ததால் பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வந்தனர். திடீரென வான மேகமூட்டத்துடன் காணப்பட்டதால் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இடி மின்னல் காட்டுடன் கூடிய கனமழை கொட்டி தீர்த்தது. குறிப்பாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம், கச்சிராயபாளையம், சங்கராபுரம் ஆகிய பல்வேறு பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. இந்த மழை பெய்து வருவதால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழ்நிலை நிலவி வருவதால் பொதுமக்கள் நிம்மதி அடைந்தனர். இந்த மழையானது மக்காச்சோளம், நிலக்கடலை, கரும்பு போன்ற பயிர்களுக்கு உகந்த மழையாக இருக்கும் என விவசாயிகள் தெரிவித்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் என் முரியசன்.
0: சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் மாலை அல்லது இரவு நேரங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். இந்தியா மலேசியா இடையே கூட்டு கடற்படை பயிற்சியில் பங்கேற்பதற்காக இந்திய கடற்படைக்கு சொந்தமான INS மைசூர் மலேசியாவின் லூமட் துறைமுகம் சென்றடைந்தது.

0: காசியாவில் நிலவு வரும் பதற்றமான சூழல் காரணமாக கச்சா எண்ணெய் விலை பீப்பாய் ஒன்றிற்கு 2.7% உயர்ந்து 103 அமெரிக்க டாலராக அதிகரித்துள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த 3 மாவோயிஸ்ட் தீவிரவாதிகள் பாதுகாப்பு படையினரிடம் சரணடைந்தனர். IRCTC உணவக முறைகேடு தொடர்பான விவகாரத்தில் முன்னாள் ரயில்வே அமைச்சர் திரு லாலு பிரசாத் யாதவ் உள்ளிட்ட 9 பேர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யுமாறு தில்லி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நிதித்துறையில் ஏற்படும் விரைவான புதிய கண்டுபிடிப்புகளுக்கு ஏற்ப வலுவான பாதுகாப்பு நடவடிக்கைகளும் இருக்க வேண்டும் என்று இந்திய பங்கு பரிவர்த்தனை வாரியத்தின் தலைவர் திரு துஹின் கந்தா பாண்டே தெரிவித்துள்ளார். UGC நெட் தேர்வின் ஆங்கிலம், வணிகவியல் மற்றும் சமூகவியல் பாடங்களுக்கான மறுதேர்வுக்கான தற்காலிக விடைக்குறிப்புகளை தேசிய தேர்வுகள் முகமை வெளியிட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டத்தில் பட்டாசு வெடிவிபத்தில் பெற்றோர்களை இழந்த குழந்தைகளின் மறுவாழ்விற்கான அறக்கட்டளையை மாநில அமைச்சர் திருமதி ஜெகதீஸ்வரி தொடங்கி வைத்தார். உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் மகா கும்பாபிஷேக விழாவை ஒட்டி பொற்றாமரை குளத்தில் பெயர்வழி வழிபாடு வெகு விமரிசையாக நடைபெற்றது. காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயிலில் ஆவணி மாத அமாவாசை தினத்தை ஒட்டி தங்க தேர் உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே மந்தி கிருஷ்ணாபுரம் பகுதியில் உள்ள தேவாலயத்தின் கட்டுமான பணியின் போது மேற்கூரை இடிந்து விழுந்ததில் தொழிலாளர்கள் 3 பேர் உயிரிழந்தனர். விளையாட்டுச் செய்திகள். உலக பாரா துப்பாக்கிச் சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. கொரியாவின் சாங்வானில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் ஸ்டாண்டிங் பிரிவில் மகளிர் குழு போட்டியில் இந்தியாவின் மோனா அகர்வால், அவனி லெகேரா மற்றும் மிலிஷா ஆகியோர் அடங்கிய இந்திய மகளிர் அணி தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. ஆடவர் 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் ஸ்டாண்டிங் பிரிவில் இந்தியாவின் ராகேஷ் நிடாங்குண்டி, அனந்த கிருஷ்ணா, ஸ்வரூப் உன்ஹல்கர் ஆகியோர் அடங்கிய இந்திய அணி வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 40 ரன் வித்தியாசத்தில் பங்களாதேஷ் அணியை வென்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. துபாயில் நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் முதலில் ஆடிய இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 149 ரன் எடுத்தது. இதனையடுத்து 150 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய பங்களாதேஷ் அணி 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 109 ரன் எடுத்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இயற்கை பேரிடர்களின் போது உயிரிழப்பை தடுக்கும் வகையில் பேரிடர் மேலாண்மை அமைப்புகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் புதிய விதை சட்டம் கொண்டுவரப்பட உள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். நவீன வசதிகளுடன் அரசு மருத்துவமனைகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கொரியாவில் நடைபெற்று வரும் உலக பாரா துப்பாக்கிச் சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி மதுரை, நேரம் காலை 6:55.
2: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் ஆர். உமாதேவி அவர்கள்.
3: இரும்பு, அலுமினியம், தங்கம் போன்ற தாதுக்கள் உலகின் பல பகுதிகளில் காணப்படுகின்றன. ஒருமுறை இந்த தாதுக்கள் பூமியிலிருந்து எடுக்கப்பட்டு விட்டால் அவற்றை மீண்டும் புதுப்பிக்க இயலாது. நிலக்கரி, எண்ணெய், இயற்கை வாயு, இரும்பு தாது, யுரேனியம், தோரியம் ஆகியவற்றை தொடர்ந்து எடுத்துக்கொண்டே இருந்தால் அவை ஒரு நாள் தீர்ந்துவிடும். தாதுக்கள் உலோக தாதுக்கள் மற்றும் உலோகமற்ற தாதுக்கள் என வகைப்படுத்தப்படுகின்றன. இந்தியாவில் இரும்பு தாது ஒரிசா, ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர் மற்றும் கர்நாடகாவின் பெல்லாரி பகுதிகளில் கிடைக்கின்றது. அலுமினியத்தின் முக்கிய தாதுவான பாக்சைட் ஒரிசா, குஜராத், ஜார்க்கண்ட் மற்றும் மகாராஷ்டிராவில் பெருமளவு காணப்படுகிறது. மாங்கனீஸ் ஒடிசா, மத்திய பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிராவில் உள்ளது. செம்பு மற்றும் துத்தநாகம் ராஜஸ்தான் மற்றும் ஆந்திர பிரதேச பகுதிகளில் காணப்படுகிறது. மேலும் சுண்ணாம்புக்கல், மைக்கா, டோலமைட், ஜிப்சம், நிலக்கரி, பெட்ரோலியம், யுரேனியம், தோரியம் போன்றவையும் நம் நாட்டில் கிடைக்கின்றன. ஆதிகாலம் தொட்டே சுரங்கத் தொழில் நடைபெற்று கொண்டு வருகிறது. தொழிற்சாலைகளில் தயாரிக்கப்படும் எந்த ஒரு பொருளிலும் சுரங்க தொழில் மூலம் பெற்ற ஏதாவது ஒரு தனிமம் இருக்கும். சுரங்கங்கள் திறந்த வெளி அமைப்பாகவோ அல்லது பல 100 அடி தோண்டப்பட்ட பூமிக்கு கீழே உள்ள சுரங்க அமைப்பாகவோ இருக்கலாம். பொதுவாக தாமிரம், அலுமினியம் போன்ற உலோகப் பொருட்கள், தாது பொருட்கள், ஜல்லி, மண் போன்ற கட்டுமான பொருட்கள் வெட்டி எடுக்கப்படுபவை என சுரங்கங்களை வகைப்படுத்தலாம்.

0: தொகை பெருக்கத்தால் தாது பொருட்களின் தேவை தற்போது பல மடங்கு அதிகரித்துள்ளது. புதிய புதிய மூலங்களை கண்டுபிடித்து வெட்டுவதாலும் மறுசுழற்சி மூலமாகவும் கனிம வளங்கள் முழுவதுமாக வெட்டி எடுப்பது தாமதப்படுத்தப்படுகிறது. நாட்டின் நீடித்த வளர்ச்சிக்கும் பொருளாதார மேம்பாட்டிற்கும் ஏற்ற வகையில் இத்தொழில் நடைபெற வேண்டும். குவாரிகளில் கல் வெட்டி எடுக்கப்படும் பொழுது மிகப்பெரிய பள்ளங்கள் ஏற்பட்டு பூமியின் சமநிலை பாதிக்கப்படுகிறது. இவற்றில் மழை நீர் தேங்கி செயற்கை குளம் போல் ஆகிறது. இது பேராபத்தை விளைவிக்கும். குவாரிகளில் கல் உடைக்கப்படும் பொழுது தூசி பறந்து சுவாச கோளாறுகளை ஏற்படுத்தும். சுரங்கங்களில் வேலை பார்க்கும் மக்கள் மிக அபாயகரமான சூழலில் வேலை செய்கின்றனர். இங்கு விபத்துகளும் உயிரிழப்புகளும் அதிகம். தற்போது கூட ஒரு சுரங்கத்தில் ஏற்பட்ட மீத்தேன் வாயு வெடிப்பால் சிலர் உயிரிழந்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூரை அடுத்த தேவாலா, நாடுகாணி, பந்தலூர் பகுதிகளில் கைவிடப்பட்ட சுரங்கப் பகுதிகளில் சிலர் தொடர்ந்து தங்கம் தேடி வருகின்றனர். வனப்பகுதியில் வனவிலங்குகள் உலாவும் இடத்தில் உயிரை பணயம் வைத்து தேடி வருகின்றனர். நிலக்கரி சுரங்கங்களில் அடிக்கடி தீ விபத்து ஏற்படுவதால் நிலங்கள் பெருமளவில் சேதமடைகின்றன. இத்தீயினை எளிதில் அணைக்க முடியாததால் நிலக்கரியும் எரிந்து வீணாகிறது. சுரங்க நடவடிக்கையால் நீர்வளம் பாதிக்கப்படுகிறது. சுரங்க கழிவு வழியாக பாய்ந்து ஓடும் மழை நீர் ஆறுகளிலும் ஓடைகளிலும் கலப்பதால் நீர் மாசுறுகிறது. தாதுக்களை சுத்தப்படுத்தும் நீர் கழிவு நீராக நதிகளிலும் குளங்களிலும் கலக்கிறது. சுரங்கங்கள் அமைக்க காடுகள் அழிக்கப்படுகின்றன. இதனால் நில அரிப்பு ஏற்படுகிறது. நிலத்தடி நீர் மட்டமும் குறைகிறது. இவை அனைத்திற்கும் மேலாக இவற்றின் அருகில் வசிக்கும் மக்களுக்கு உடல்நலக் குறைவு விரைவில் ஏற்படுகிறது. மலைவாழ் மக்களும் பாதிக்கப்படுகின்றனர். காவேரி போன்ற நதிப்படுகைகளில் மணல் அள்ளுவதால் மணல் குறைந்து உள்ளூர் விவசாயம் பாதிக்கின்றது. சுரங்க தொழில் கனிம உற்பத்தியை பெருக்கி நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்தினாலும் நில நீர் மாசுபாடு, புலம்பெய்ந்த மக்களின் வாழ்வாதார பாதிப்பு ஆகியவற்றை ஏற்படுத்தும். தகுந்த புனரமைப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு நில இழப்பு தவிர்ப்பு, சுரங்க தொழிலாளர்களின் உடல்நலம், வாழ்க்கை தரம் உயர்த்துதல் மற்றும் சூழல் மேம்பாடு ஆகியவற்றை கருத்தில் கொண்டு நீடித்த வளர்ச்சியை கொடுக்கும் சுரங்க தொழில் செய்வோம்.
1: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்கினார் ஆர். உமாதேவி.

பிரிட்டிஷ் சத்தியாகிரகம் என்ற தலைப்பில் மகாத்மா காந்தியடிகள் தனது சத்திய சோதனை நூலில் எழுதியுள்ள பகுதிகள் இன்று இடம்பெறுகின்றன. என்னுடைய நிலைமை சரியானதே என்பதை என் நண்பர்கள் எல்லோருமே ஒப்புக்கொள்ளும்படி செய்ய என்னால் அப்பொழுதும் முடியவில்லை என்பதை அறிவேன். இப்பிரச்சனை மிகவும் நுட்பமானது. இதில் கருத்து வேற்றுமை இருந்துதான் தீரும். ஆகையால் அகிம்சையில் நம்பிக்கை உள்ளவர்களுக்கும் வாழ்க்கையின் ஒவ்வொரு துறையிலும் அதை அனுசரிக்க தீவிரமாக முயன்று வருபவர்களுக்கும் என்னால் என்ற அளவு தெளிவாக என்னுடைய வாதங்களை எடுத்து கூறினேன். சத்தியத்தின் பக்தர் சம்பிரதாயம் என்பதற்காக எதையும் செய்துவிட முடியாது. தாம் திருத்தப்படுவதற்கு அவர் எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும். தாம் செய்தது தவறானது என்பதை கண்டுகொள்ளும் போது என்ன நேருவதாயினும் பொருட்படுத்தாது அதை ஒப்புக்கொண்டு அதற்கு பரிகாரம் தேட வேண்டும். இவ்விதம் கடமை என்று கருதியதனால் போரில் நான் கலந்து கொண்டேன். ஆயினும் அதில் நான் நேரடியாக ஈடுபட முடியாது போயிற்று. அதோடு அந்த நெருக்கடியான நிலைமையிலும் கூட ஒரு குட்டி சத்தியாகிரகம் என்று சொல்லக்கூடியதையும் செய்ய வேண்டிய கட்டாயம் எனக்கு ஏற்பட்டது. எங்கள் பெயர்கள் அங்கீகரிக்கப்பட்டு பதிவானவுடன் எங்களுக்கு பயிற்சி அளிப்பதை கவனிப்பதற்காக ஓர் அதிகாரியும் நியமிக்கப்பட்டார். இந்த அதிகாரி பயிற்சி சம்பந்தமான விஷயங்களில் மட்டுமே எங்களுக்கு தலைவர் என்றும், மற்ற விஷயங்களிலெல்லாம் அப்படைக்கு நானே தலைவர் என்றும், அதனுடைய உள்கட்டுத்திட்டங்களை பொறுத்தவரை எனக்கே நேரடியான பொறுப்பு உண்டு என்றும் நாங்கள் எல்லோரும் எண்ணியிருந்தோம். அதாவது அந்த அதிகாரி இப்படை விஷயத்தில் என் மூலமே எதையும் செய்ய வேண்டும் என்று கருதினோம். ஆனால் இந்த பிரமை இருந்து வர அந்த அதிகாரி ஆரம்பத்திலிருந்தே விட்டு வைக்கவில்லை. ஸ்ரீ சோராப்ஜி அட்டாஜனியா மிக்க புத்தி கூர்மை உள்ளவர். அவர் என்னை எச்சரிக்கை செய்தார். அந்த ஆசாமி விஷயத்தில் எச்சரிக்கையுடன் இருங்கள். நம்மீது ஆதிக்கம் செலுத்த அவர் விரும்புகிறார் என்று தோன்றுகிறது. அவர் கட்டளையை ஏற்று நடக்க நாங்கள் தயாராக இல்லை. நமக்கு போதிப்பவர் என்று அவரை ஏற்றுக்கொள்ள நாங்கள் தயார். ஆனால் நமக்கு போதிப்பதற்கு என்று அவர் நியமித்திருக்கும் இளைஞர்கள் கூட நமக்கு தங்கள் எஜமானர்களாக வந்திருப்பதாக எண்ணிக்கொள்கின்றனர் என்றார் அவர். அந்த இளைஞர்கள் ஆக்ஸ்போர்டு மாணவர்கள், எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வந்திருந்தனர். அந்த தலைமை அதிகாரி அவர்களை எங்கள் படைப்பிரிவின் தலைவர்களாக நியமித்தார். தலைமை அதிகாரியின் மிதமிஞ்சிய செய்கைகளை நானும் கவனிக்காமல் இல்லை. என்றாலும் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்று சோராப்ஜியுடன் கூறி அவரை சமாதானப்படுத்த முயன்றேன். ஆனால் அவர் எளிதில் சமாதானமடைந்து விடுகிறவர் அல்ல. நீங்கள் எல்லோரையும் நம்பிவிடுகிறீர்கள். இவர்கள் பசப்பு பேச்சினால் உங்களை ஏமாற்றி விடுவார்கள். ஏமாற்றி விட்டார்கள் என்பது கடைசியாக உங்களுக்கு தெரியும் போது சத்தியாகிரகம் செய்யும்படி எங்களிடம் கூறுவீர்கள். இவ்விதம் நீங்கள் துன்பப்படுவதோடு உங்களோடு சேர்ந்து நாங்கள் எல்லோரும் துன்பப்பட நேரும் என்று அவர் சிரித்து கொண்டே சொன்னார். நீங்கள் என்னுடன் சேர்ந்து விட்ட பிறகு துன்பத்தை தவிர வேறு எதை எதிர்பார்க்கிறீர்கள்? சத்தியாகிரகி ஏமாற்றப்படவே பிறந்திருக்கிறான். இப்பிரதம அதிகாரி நம்மை ஏமாற்றட்டும். ஏய்ப்பவனே முடிவில் ஏமாற்றப்படுகிறான் என்று உங்களுக்கு எத்தனையோ முறை நான் சொல்லவில்லையா என்றேன். சோராப்ஜி உடனே உரக்க சிரித்தார். அப்படியானால் சரி, தொடர்ந்து ஏமாற்றப்பட்டு வாருங்கள்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 7:10. இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் கேட்க இருப்பது மதுரை தென்றல். நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல் சாந்தி நிலையம் திரைப்படத்திலிருந்து எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் பி சுசீலா குரலில் பாடல் கேட்கலாமா நேயர்களே?

0: பாடலுடன் நிறைவு பெற்றது மதுரத்தென்றல். மீண்டும் மதுரத்தென்றல் காலை 7:35 கேட்டு ரசிக்கலாம் நேயர்களே. இனி தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில். இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி மதுரை வானொலியுடன்.
1: செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜெர்மனி இடையேயான வர்த்தக உறவுகள் மேலும் வலுப்பெறும் என்று திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ரஷ்யாவுடனான வர்த்தகம் 100 பில்லியன் அமெரிக்க டாலர் என்ற இலக்கை எட்டும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். திரைப்படத்துறையில் இளம் படைப்பாளர்களை உருவாக்குவதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். காங்கோவில் உள்ள பள்ளி ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் 26 மாணவர்கள் உயிரிழந்துள்ளனர். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 40 ரன் வித்தியாசத்தில் பங்களாதேஷ் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். இந்தியா ஜெர்மனி இடையேயான வர்த்தக உறவுகள் மேலும் வலுப்பெறும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அந்நாட்டு பிரதமர் திரு ஃபிரெட்ரிக் மெர்ஸுடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று குறிப்பிட்டுள்ளார். வர்த்தகம், முதலீடு, பாதுகாப்பு, தூய்மை எரிசக்தி, நவீன தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக பிரதமர் தெரிவித்தார். இரு நாடுகளுக்கும் இடையே தூதரக ரீதியிலான உறவுகள் ஏற்பட்டு 75 ஆண்டுகள் நிறைவடைந்ததை பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்தியா ரஷ்யா இடையேயான இருதரப்பு வர்த்தகம் 100 பில்லியன் அமெரிக்க டாலர் என்ற இலக்கை எட்டும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ரஷ்ய தொழில்துறை அமைச்சர் திரு அண்டன் அலிகானோவுடன் இணைந்து நடைபெற்ற வர்த்தக ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். வரும் 2030 ஆண்டிற்குள் இருதரப்பு முதலீடுகள் 50 பில்லியன் டாலர் என்ற இலக்கை எட்டும் வகையில் இரு நாடுகளின் பொருளாதார மற்றும் தொழில்துறை ஒத்துழைப்பை விரைவுபடுத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். நீர்வாழ் உயிரினங்கள், காய்கறிகள், காபி, தேநீர், மசாலா பொருட்கள் உள்ளிட்ட அந்நாட்டிற்கான இந்தியாவின் ஏற்றுமதி கணிசமாக அளவில் அதிகரித்துள்ளது என்று அவர் கூறினார். மேம்பட்ட உற்பத்தி, எரிசக்தி, சுரங்கம், ரயில்வே மற்றும் வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள் ஆகிய துறைகளில் முதலீடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். மருந்து துறை, தகவல் தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு, சேவைகள், பொறியியல் மற்றும் ரயில்வே ஆகிய துறைகளில் இந்திய முதலீட்டை அதிகரிக்க ரஷ்யா உதவிட வேண்டும் என்று திரு பியூஷ் கோயல் வலியுறுத்தினார். 2 நாள்

0: நடைபெறும் பிரிக்ஸ் உச்சிமாநாடு புதுதில்லியில் நாளை தொடங்குகிறது. பிரேசில், ரஷ்யா, சீனா உள்ளிட்ட உறுப்பு நாடுகளின் தலைவர்கள் இதில் பங்கேற்கின்றனர். இந்த உச்சிமாநாட்டில் புதிய கண்டுபிடிப்புகள், ஒத்துழைப்பு, நீடித்த வளர்ச்சி, சர்வதேச புவிசார் விவகாரங்கள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட உள்ளது. இந்த மாநாட்டின் ஒரு பகுதியாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பல்வேறு உறுப்பு நாடுகளின் தலைவர்களுடன் தனித்தனியே பேச்சுவார்த்தை நடத்துவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனையொட்டி புதுதில்லியில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். செயற்கை நுண்ணறிவு, குவாண்டம் கம்ப்யூட்டிங் போன்ற நவீன தொழில்நுட்பங்களின் வளர்ச்சி நிதிசார் சேவைகளின் மேம்பாட்டிற்கு உதவிடும் என்று மத்திய தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். மும்பையில் நடைபெற்ற குளோபல் ஃபின்டெக் மாநாட்டில் பேசிய அவர், நாட்டின் நிதிசார் தொழில்நுட்ப சேவைகள் விரைவான வளர்ச்சி கண்டு வருவதாக தெரிவித்தார். முன்னதாக ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சஞ்சய் மல்ஹோத்ரா மற்றும் இந்திய பங்கு பரிவர்த்தனை வாரியத்தின் தலைவர் திரு துஹின் காந்தா பாண்டே ஆகியோர் வங்கி மற்றும் நிதிச்சந்தைகளில் செயற்கை நுண்ணறிவு மற்றும் குவாண்டம் தொழில்நுட்பத்தை பொறுப்புடன் பயன்படுத்த வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினர். அரசின் திட்டங்கள் குறித்த காலத்திற்குள் நிறைவு செய்வதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற கூட்டத்தில் நதிநீர் மேம்பாடு மற்றும் கங்கை புனரமைப்பு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்து அவர் ஆய்வு மேற்கொண்டார். திட்டங்களை செயல்படுத்துவதில் உள்ள தடைகளை கண்டறிந்து அவற்றுக்கு உடனுக்குடன் தீர்வு காணப்பட வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். நிலத்தடி நீர் மேலாண்மை, வெள்ளத்தடுப்பு, நீர் ஆதாரங்களை பாதுகாத்தல் போன்ற நடவடிக்கைகளில் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டும் என்று திரு சி ஆர் பாட்டீல் வலியுறுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது தேசிய ஊட்டச்சத்து மாதம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: அரசின் ஆக்கப்பூர்வமான சீர்திருத்த நடவடிக்கைகள் திரைப்பட தயாரிப்பாளர்களை திரைப்பட திருட்டு போன்ற சட்டவிரோத நடவடிக்கைகளிலிருந்து பாதுகாக்க உதவிடும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீர் சர்வதேச திரைப்பட விழாவின் நிறைவு நாளில் உரையாற்றிய அவர், தேவையான உள்கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குவதன் மூலம் 20 லட்சம் தொழில்முறை நிபுணர்களை உருவாக்கும் முயற்சிகளை அரசு மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். 2019 காஷ்மீரில் திரைப்பட படப்பிடிப்பு நடத்தவும் தயாரிக்கவும் திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு அழைப்பு விடுத்த பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையை செயல்படுத்தும் வகையில் இந்த திரைப்பட விழா அமைந்துள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். இவ்விழாவை ஏற்பாடு செய்த ஜம்மு காஷ்மீர் அரசிற்கு அவர் பாராட்டு தெரிவித்தார். பின்னர் சிறப்பு பிரிவில் தஸ்ரூப்தார் என்ற திரைப்படத்திற்கு சிறந்த திரைப்படத்திற்கான விருதையும் டாக்டர் எல் முருகன் வழங்கினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதில் சுற்றுலாத்துறை முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற சுற்றுலா ஏற்பாட்டாளர்கள் சங்க மாநாட்டில் உரையாற்றிய அவர், சுற்றுலாத்துறையின் மேம்பாட்டிற்கான திட்டங்களை மத்திய அரசு முனைப்புடன் செயல்படுத்தி வருவதாக அவர் கூறினார். தேசிய நெடுஞ்சாலைகள், ரயில்வே, விமான போக்குவரத்து என அனைத்து போக்குவரத்து வசதிகளும் மேம்படுத்தப்பட்டு வருவது சுற்றுலாத்துறையின் வளர்ச்சிக்கு உதவிடும் என்று அவர் தெரிவித்தார். சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் வகையில் உள்ளூர் கலாச்சாரத்துடன் விமான நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டு வருவதை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இந்தியாவில் நீண்டகாலம் தங்கும் வகையில் சுற்றுலா ஏற்பாட்டாளர்கள் அதற்கான தொகுப்பை வடிவமைக்க வேண்டும் என்று திரு ராம்மோகன் நாயுடு கேட்டுக்கொண்டார். மகாராஷ்டிர மாநிலத்தில் சிட்காகன் காட் பகுதியில் நேரிட்ட சாலை விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர், 4 பேர் காயமடைந்தனர். நந்தேத் போக்கர் சாலையில் சென்று கொண்டிருந்த லாரி வேன் மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த விபத்தில் 6 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாகவும் 2 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாகவும் அந்த தகவல்கள் மேலும் கூறுகின்றன. காங்கோவில் உள்ள பள்ளி ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் 26 மாணவர்கள் உயிரிழந்துள்ளனர், 12க்கும் அதிகமான மாணவர்கள் காயமடைந்துள்ளனர். தெற்கு புக்காவ் நகரில் அமைந்துள்ள வீடுகளில் ஏற்பட்ட தீ படிப்படியாக அருகிலிருந்த பள்ளிகளுக்கும் பரவியதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. சத்தீஸ்கட், கடலோர ஆந்திர பிரதேசம், ஒடிஷா ஆகிய இடங்களில் ஓரிரு பகுதிகளில் இன்று கனமழை முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை

ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அருணாச்சல பிரதேசம், அஸ்ஸாம், மேகாலயா, ஜார்க்கண்ட், கேரளம், மத்திய பிரதேசம், தெலங்கானா, உத்தராகண்ட், சிக்கிம், மேற்கு வங்கம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. பீகார், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 40 ரன் வித்தியாசத்தில் பங்களாதேஷ் அணியை வென்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. துபாயில் நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் முதலில் ஆடிய இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 149 ரன் எடுத்தது. இதனையடுத்து 150 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய பங்களாதேஷ் அணி 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 109 ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மான்சி சிங் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். நேற்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 23-21, 23-19 என்ற செட் கணக்கில் சீனாவின் ஜூ வென்சிங்கை வென்றார். உலக பாரா துப்பாக்கிச் சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம், ஒரு வெள்ளிப்பதக்கம் வென்றது. கொரியாவின் சாங்வானில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் ஸ்டாண்டிங் பிரிவில் மகளிர் குழு போட்டியில் இந்தியாவின் மோனா அகர்வால், அவினி லெகேரா மற்றும் மிலிஷா ஆகியோர் அடங்கிய இந்திய மகளிர் அணி தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜெர்மனி இடையேயான வர்த்தக உறவுகள் மேலும் வலுப்பெறும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ரஷ்யாவுடனான வர்த்தகம் 100 பில்லியன் அமெரிக்க டாலர் என்ற இலக்கை எட்டும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். திரைப்படத்துறையில் இளம் படைப்பாளர்களை உருவாக்குவதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். காங்கோவில் உள்ள பள்ளி ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் 26 மாணவர்கள் உயிரிழந்துள்ளனர். ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 40 ரன் வித்தியாசத்தில் பங்களாதேஷ் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 7:25.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நலமாய் வாழ பொது உடல் இயக்கங்கள் குறித்து தகவல்கள் தருகிறார் இயன்முறை மருத்துவர் ஏ அரசகுமார் அவர்கள்.
3: வணக்கம். ஃபிசியோதெரப்பினா என்ன அப்படிங்கிற ஒரு பேசிக்கான விஷயம் கூட தெரியாதவங்களுக்காக சிம்பிளிஃபைடாக ஃபிசியோதெரப்பினா என்னங்கிறத பற்றினா சில தகவல்களை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். ஃபிசியோதெரப்பிங்கிறது இப்போ இருக்கிற மெடிசின் ஃபீல்டில் ஒரு முக்கியமான ஹெல்த் கேர் ப்ரொஃபஷன். இது வந்து ஒருத்தங்களுக்கு ஏற்படுற இன்ஜுரி இல்லை ஒரு உடல் குறைபாடு காரணமாக குறைந்து போகிற அவங்களோட தசை பலத்தை மேம்படுத்துறதுக்கும் அவங்களோட உடல் இயக்கத்தை மேம்படுத்துறதுக்கும் ஃபிசியோதெரப்பி முக்கிய பங்கு வகிக்கும். ஃபிசியோதெரப்பியில் என்னென்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எலக்ட்ரோதெரப்பின்னு சொல்லப்படுகிற மின்காந்த அலைகள் மூலமாகவும், எக்ஸசைஸ் தெரப்பின்னு சொல்லப்படுகிற உடற்பயிற்சி இந்த மாதிரி சில விஷயங்கள் மூலமாகவும், மேனுவல் தெரப்பின்னு சொல்லப்படுகிற கைகளாலே செய்யக்கூடிய சில விஷயங்கள் மூலமாகவும், வலி மற்றும் வாதம் அது போக உங்களோட இயக்கங்களை மேம்படுத்துறதுக்கு இந்த ஃபிசியோதெரப்பிங்கிறது சிறப்பான ஒரு பக்க விளைவு இல்லாத மருத்துவ முறை. ஃபிசியோதெரப்பி தேவைப்படுற பேஷண்ட்ஸ் வந்து நேரடியாக ஃபிசியோதெரபிஸ்ட்டை வந்து சந்திக்கலாம். எந்த ஒரு ரெஃபரல் இல்லாமல் உங்களோட குறைகளை வந்து சொல்லி உங்களுக்கு தேவையான விஷயங்களை ஒரு முறையான ஃபிசியோதெரப்பி படித்த மருத்துவர்கிட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஃபிசியோதெரப்பியில் காமனாக என்னென்ன வகைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்த்தோ ஃபிசியோதெரப்பி, இது வந்து மஸ்குலர் ஸ்கெலிட்டல் ஃபிசியோதெரப்பின்னு சொல்லுவாங்க, எலும்பு மற்றும் தசைகள் சம்பந்தப்பட்ட ஃபிசியோதெரப்பி. அடுத்து கார்டியோ பல்மனரி ஃபிசியோதெரப்பி, இது வந்து நுரையீரல் மற்றும் இதயம் சார்ந்த நோய்களுக்கு செய்யப்படுகிற இயன்முறை மருத்துவம். அப்புறம் நியூரோ ஃபிசியோதெரப்பி, இது நரம்பியல் மூளை தண்டுவடம் இது சம்பந்தப்பட்ட குறைகளுக்காக, பக்கவாதம் இது போன்ற விஷயங்களுக்காக செய்யப்படுகிற இயன்முறை சிகிச்சை நியூரோ ஃபிசியோதெரப்பி. அடுத்து வெஸ்டிபுலர் ஃபிசியோதெரப்பின்னு ஒன்று இருக்கு, இது நிறைய பேருக்கு தெரியாது. இது வந்து தலை சுற்றல், காது சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள், பேலன்ஸ் டிஸார்டர்ஸ்ன்னு சொல்லுவோம், நடக்கும்போது உங்களுக்கு

0: தள்ளாட்டம் அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கும். இது வந்து வெஸ்டிபுலர் பிசியோதெரபி மூலமா இதை வந்து நம்ம சரி பண்ணலாம். இது போக உமன்ஸ் ஹெல்த்துக்காக உள்ளது, அது கைனகாலஜி பிசியோதெரபின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து மகளிர் நலத்துக்காக சில விஷயங்கள் ப்ரீ நேட்டல் போஸ்ட் நேட்டல் எக்ஸசைஸ் டீச் பண்ணுவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் மகளிர் நலன் சார்ந்து வரும். அடுத்து பீடியாட்ரிக் பிசியோதெரபி, இது குழந்தைங்களுக்காக செய்யப்படுகிற பிசியோதெரபி, பிறவி குறைபாடு உள்ள குழந்தைகளுக்கு, குழந்தைகளுக்கு வரக்கூடிய நோய்களுக்கு வரும். அடுத்து ஜீரியாட்ரிக் பிசியோதெரபி, இது வந்து முதியோர்கள் சார்ந்த வியாதிகளுக்கு உண்டான பிசியோதெரபிகள் செய்யப்படும். இது போக ஸ்போர்ட்ஸ் பிசியோதெரபின்னு ஒன்று இருக்கு, அது நீங்க சில விஷயங்கள் டிவியில் கிரிக்கெட்லாம் பார்க்கும்போது பார்த்துருப்பீங்க. ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு உடலில் ஏற்படக்கூடிய காயங்களை சரி பண்ணுறதுக்கும் கிரவுண்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்களை தகுதிப்படுத்துறதுக்கும் ஸ்போர்ட்ஸ் பிசியோதெரபி பயன்படும். இது வந்து ஜென்ரலான ஒரு அவுட்லைன். டெய்லியும் ஒவ்வொரு தனித்தனியாக பிசியோதெரபியை பற்றி ஒவ்வொரு நாளும் நம்ம பார்ப்போம்.
1: இதுவரை நலமாய்வாழ நிகழ்ச்சியில் பொது உடல் இயக்கங்கள் குறித்து தகவல்கள் வழங்கினார் இயன்முறை மருத்துவர் ஏ அரசகுமார் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சி நாளை காலை மணி 7:25 எலும்பு தசைசார் இயக்கங்கள் குறித்து தகவல்கள் கேட்கலாம்.
2: நலம் வாழும்

0: நேரம் 7:30. இனி கேட்கலாம் இன்று ஒரு தகவல். வழங்குபவர் ஸ்ரீ தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
1: பரமசிவன் வந்து வசிஷ்டருக்கு ஒரு விசேஷமான ஆசனத்தை கொடுத்துருந்தாராம். சரி, அப்படி என்ன அதில் விசேஷம்னா, வசிஷ்டர் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போகணும்னு நினச்சி புறப்படுறாருன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு முன்னாடியே இந்த ஆசனம் புறப்பட்டுரும். போய் ஒரு வசதியான இடமாக பார்த்து இருந்துக்கும். வசிஷ்டர் போவார், அங்கே போனதும் எங்கே உட்காரலாம்ங்கிற இட பிரச்சனையெல்லாம் அவருக்கு ஏற்படுறதில்லை. அதுதான் இவருடைய இருக்கை வந்து அங்கே முன்னாடியே போய் காத்துக்கிட்டு இருக்குதே. நேராக போவார், அதில் உட்காந்துக்குவார். மற்ற முனிவர்கள்லாம் இதை பார்த்தாங்க, அவங்களுக்கு பொறாமையாக இருந்து தான் எல்லோரும் ஒரு இடத்துல கூடி இதை பற்றி பேசியிருக்கிறாங்க. என்ன இது, நாமளும் அவரை மாதிரி தானே இருக்கிறோம், இருந்தாலும் நமக்கும் அது மாதிரி ஒரு ஆசனம் கிடைக்கலையே அப்படின்னு யோசனை பண்ணியிருக்காங்க. சரி, நேராக பரமசிவன்கிட்டே போவோம், இதை பற்றி கேட்போம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு போனாங்களாம். பரமசிவனை பார்த்துருக்குறாங்க. ஐயா, நாங்களும் முனிவர்கள் தானே, வசிஷ்டர் பண்ணுறது மாதிரி நாங்களும் உங்களை குறித்து கடும் தவம் பண்ணிக்கிட்டு தானே இருக்கிறோம். அப்படி இருக்கும்பொழுது அவருக்கு மட்டும் ஏன் இந்த விசேஷ சலுகை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு பரமசிவன் சொன்னாராம், முனிவர்களே, உங்கள் கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன், ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு காரியம் பண்ணணும்னாராம். என்ன செய்யணும்னு சொல்லுங்கன்ட்டுருக்காங்க. நீங்கள் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக போய் உங்களை விட உயர்ந்த ஒருத்தரை தேடி கண்டுபிடிச்சி அவருக்கு அதிதி பூஜை பண்ணி அவரை ஒரு மண்டலத்துக்குள்ளே என்கிட்ட அழைச்சிட்டு வந்துருங்க அப்படின்னாராம். சரின்னு எல்லோரும் புறப்பட்டுருக்காங்க. அவங்க போனதுக்கப்புறம் நந்தி தேவனை அழைச்சி வசிஷ்டரை கூப்பிட்டுக்கிட்டு வர சொன்னாராம். அவர் வந்தார், வணங்கினார். வசிஷ்டரே, இன்னையிலேருந்து ஒரு மண்டலத்துக்குள்ளே உங்களை விட தாழ்ந்தவர் ஒருத்தரை தேடி கண்டுபிடிச்சி அவருக்கு அதிதி பூஜை பண்ணி அவரை என்கிட்ட கூப்பிட்டுட்டு வாங்கன்னு விட்டார். சரின்னு இவரும் புறப்பட்டு போயிட்டார். கொஞ்ச நாள் ஆச்சு, முனிவர்கள்லாம் திரும்பி வந்தாங்க. பரமசிவன் முன்னாடி வந்து நின்னாங்க. ஐயா, எவ்வளவோ தேடி பார்த்துட்டோம், எங்களை விட உயர்ந்தவர்கள் யாருமே கிடைக்கல அப்படின்னாங்களாம். வசிஷ்டரும் வந்து சேர்ந்தார். ஐயா, எவ்வளவோ தேடி பார்த்தேன், என்னை விட தாழ்ந்தவர் யாருமே கிடைக்கல அப்படின்னாராம். அவரே தொடர்ந்து சொன்னார், என்னுடைய மனைவி எனக்கு அடங்கினவ தானே, அவளுக்காவது அதிதி பூஜை பண்ணி அழைச்சிட்டு வந்துடலாமான்னு யோசித்து பார்த்தேன். என்னோடய மனசு அதுக்கும் இடம் கொடுக்கல, ஏன்னா அவளோட பதி விரதத்துக்கு முன்னாடி நாம் எம்மாத்திரம் அப்படின்னு யோசித்து பார்த்தேன். அதனால் அந்த எண்ணத்தையும் கைவிட்டுவிட்டேன் அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோடு சொன்னாராம். இதை கேட்ட உடனே மற்ற முனிவர்களுக்கு வெக்கமாக போச்சு. இந்த உலகத்தில் நம்மளை விட மேலானவங்க யாருமே இல்லைன்னு நாம் நினச்சோம்,

0: வசிஷ்டரோ தன்னை விட தாழ்வானவங்க யாருமே இல்லைன்னு நினைக்கிறார். பரமசிவனையே அந்த ஆசனத்தை அவருக்கு மட்டும் கொடுத்தார் அப்படிங்கிற கேள்விக்கான பதில் அவங்களுக்கு கிடச்சிட்டு தான். இந்த காலத்தில் நாம் எப்படி நினைக்கிறோம்னா, எல்லாரும் நம்மளை விட மட்டமானவங்கன்னு நினைக்கிறோம், அதனால் நாம் மட்டும் நாற்காலியில் உட்காந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறோம். ஏமாந்து போனவங்க சந்தர்ப்பம் பார்த்து காலை வாரி விட்டுடுறாங்க, கீழே விழுந்து காலை உடச்சிக்கிறோம். அதுதான் இன்றைக்கி நடக்கிறது. ஒரு அம்மா தன்னோட வீட்டுக்காரரை ஒரு மனோதத்துவ டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போனாங்களாம். என்ன ப்ராப்ளம்னு கேட்டிருக்காரு டாக்டர். எங்கள் வீட்டுக்காரர் அடிக்கடி நாற்காலியில் உட்காந்து காலை உடச்சிக்கிறார் அப்படின்னாங்களாம். அப்படின்னா அந்த நாற்காலியில் தான் ஏதோ கோளாறு அப்படின்னாராம் டாக்டர். அப்படி இருக்க முடியாது டாக்டர் அப்படின்னாங்களாம் அந்த அம்மா. அது எப்படி அவ்வளோ உறுதியாக சொல்கிறீங்கன்னு கேட்டிருக்காரு அந்த டாக்டர். எங்கள் வீட்டில் நாற்காலியே கிடையாது டாக்டர், இவர் இருக்கிறதா நினச்சிக்கிட்டு உட்காடுறார், அதுதான் ப்ராப்ளம் அப்படின்னாங்களாம் அந்த அம்மா.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இன்று ஒரு தகவல். வழங்கியவர் ஸ்ரீ தென்கச்சிகோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: வணக்கம் பாட்டி, நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேன் டீச்சர் அம்மா.
2: உங்க பேரை நல்லா படிப்பாங்களே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
3: அவன் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இப்ப அவங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கேன் டீச்சர்.
2: ஏன் காலேஜுக்கு போடலையா அவங்க?
3: எங்க டீச்சர் படிக்க வைக்க முடியுது, அப்படியே படிச்சாலும் வேலை வெட்டியா கிடைக்குது.
2: அப்படிலாம் சொல்லாதீங்க பாட்டி. கல்வின்றது அல்ல அல்ல குறையாத ஒரு செல்வம். காசு பணம் இதெல்லாம் மத்தவங்களுக்கு இப்ப நீங்க கொடுக்கறீங்க அப்படின்னா கொடுக்க கொடுக்க குறைஞ்சு போயிடும். ஆனா படிப்புன்றது சொல்லி கொடுக்க கொடுக்க வளரக்கூடியது. மம்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய அறியாமைய நீக்கக்கூடிய மருந்து தான் கல்வின்ற ஒண்ணு பாட்டி.
4: படிப்பில் சூரன் என்று பேரை வாங்கு.
3: அடியாத்தி இம்புட்டு சொல்றீங்களே, நாளைக்கே என் பேரை காலேஜ்ல சேர்த்து போறேன்.
2: கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு.
3: எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி.
4: போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்.
5: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
1: நேரம் காலை 7:35. இனிய உற்சாகமான அன்பான காலை வணக்கம் நேயர்களே. ஒரு கல்லோ பாறையோ சிற்பி தன் உளியை கொண்டு அடிக்க அடிக்க அது ஒரு அழகான சிலையாக மாறுது இல்லையா? அதே போல் நம்ம வாழ்க்கையில் நம்முடைய நாம் சந்திக்கும் ஒவ்வொரு துயரமும் கஷ்டங்களும் நம்மளை ஒரு அழகான சிலையாக மாற்ற வந்த ஒரு உந்துதல், அதாவது புஷிங் டு பவர்னு நினச்சி அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போயிடணும். அப்படி நம்மளை நாமளே யோசித்து வழி நடத்திக்கிட்டால் மட்டும்தான் வெற்றி இலக்கை கண்டிப்பாக ஒரு நாள் நம் கைவசம் பற்றிடலாம். சரி நேயர்களே, இந்த அழகான காலை பொழுதுல பாட்டு கேட்டுட்டே நம் அன்றாட வேலைகளை செய்ய ஆரம்பிக்கலாமா? இதோ மென்மையான பாடல்களோடு வளம் வர காத்திருக்கிறது மதுர தென்றல். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக மறுபடியும் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் கே.ஜே. யேசுதாஸ் குரலில் பாடல் கேட்கலாம் நேயர்களே.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேரம் காலை 7:48.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1269 கிலோ ஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மதுரை தென்றல். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக கருப்பு வெள்ளை திரைப்படத்தில் இருந்து தேவா இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் குரலில் பாடல் கேட்கலாம் நேயர்களே. மணிக்கம் உழவன் திரைப்படத்தில் இருந்து ஏ ரஹ்மான் இசையில் சாகுல் அமீன், ஜி வி பிரகாஷ்குமார், சுஜாதா மோகன் குரல்களில் பாடல் கேட்கலாம் நேர்களே.

0: என்னடாமா, எந்த ஒரு ஃப்ளைட்டை பிடிக்க போறீங்க? சாப்பாடை சாப்பிட சொன்னா முழுங்கிக்கிட்டு இருக்கீங்க.
1: அக்கா, ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு. சாப்பாடு தானக்கா, அதை எப்படி சாப்பிட்டா என்னக்கா?
0: டேமா, எதையுமே செய்யறதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு. அது உணவுக்கும் பொருந்தும். உணவை நல்லா மென்று ருசிச்சு உமிழ்நீரோட கலந்து அப்புறம் தான் விழுங்கணும். உணவு செரிமானம்ங்கிறது முக்கால் பங்கு நம்ம உமிழ்நீரோட கலந்து சாப்பிட்றதுல தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உமிழ்நீர் தான் மிகப்பெரிய மருந்து. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ வேகமாக சாப்பிட்டா தேவைக்கு அதிகமான உணவு தானே நம்ம வயிற்றுக்குள்ளே போகும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இது உனக்கே தெரியும் தானடாமா?
1: நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். நீ சொல்ற மாதிரி சாப்பிடுறதுக்கு டைம் எங்கக்கா இருக்கு?
0: ஆஹா, இது நல்லா இருக்கே. லேட்டா எந்திரிச்சு அரக்க பறக்க கிளம்புறதுக்கு அதிகாலையில எழுந்து உன்னுடைய வேலைகளை நிதானமா செஞ்சு நிதானமா கிளம்பி நிதானமா சாப்பிட்டுட்டு போனேன்னா உன் உடம்புக்கு தானே நல்லது.
1: சரிக்கா, இனிமே நீ சொல்றத நான் அப்படியே ஃபாலோ பண்றேன்.
2: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் காலை 8 மணி. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் தொடர்ந்து கேட்கலாம் மதுரை தென்றல்.

நேரம் காலை 8:06. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை தென்றல். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக காத்திருக்க நேரமில்லை திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் கே.எஸ். சித்ரா குரலில் பாடல் இதோ நேயர்களே.

0: வீடியோவை லைக் செஞ்சா பணம் கிடைக்குமா? சோ ஈஸி.
1: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
0: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
2: மதுரை தென்றல் நிகழ்ச்சியின் நிறைவான பாடலாக வருகிறது சேரன் பாண்டியன் திரைப்படத்திலிருந்து சொன்னலதா குரலில் பாடல் இதோ நேர்களே.

குறித்த பாடலுடன் நிறைவு பெற்றது மதுரை தென்றல். இனி வருவது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில் இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி மதுரை வானொலியோடு.

0: மேப்பாடி கஞ்சமநாதன் பேட்டை வெற்றி தரும் வேல விநாயகர் திருக்கோவில் சித்திரம். எழுதியவர் எம் ஏ ராஜேந்திரன் அவர்கள். அமைப்பு மற்றும் குரல் வண்ணம் மயிலாடுதுறை த. செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன்.
1: எப்பா கணேசா,
2: என்னப்பா
1: கார்ல ஏறு கார்ல ஏறுன்னு சொன்ன?
2: ஆமா,
1: நானும் ஏறி உட்கார்ந்தேன். அரை மணி நேரம் ஆகுது, இங்க தான் போயிட்டு இருக்க.
2: கணபதியே, நம்ம கடலூர் மாவட்டம் வடலூர் பக்கத்துல குறிஞ்சிப்பாடி பேரூருக்கு கிழக்க இருக்கக்கூடிய கஞ்சமநாதன் பேட்டை கிராமத்துக்கு தான் வந்திருக்கோம்.
1: எப்பா எய்தாத்த விநாயகர் கோயில் மாதிரி இருக்குது.
2: விநாயகர் கோயில் தான்.
1: வண்டி நிப்பாட்டு, நான் இறங்கணும்.
2: சரி சரி சரி.
1: கோயிலுடைய அமைப்பு அருமையா இருக்குப்பா. எப்பா அந்த போர்டை படியா?
2: வெற்றி தரும் வேல விநாயகர்.
1: இந்த கஞ்சமநாதன் பேட்டையில இவ்வளவு பெரிய கோயிலா?
2: கணபதிய, கருவறைக்கு மேல விமானம் வட்ட வடிவமா அழகிய சிற்பங்களுடன் அமைக்கப்பட்டிருக்கு பாத்தியா?
1: ஆமாப்பா, பார்க்கவே ஆச்சரியமா இருக்கு.
2: முன் மண்டபத்திற்கு மேல வலப்புறத்துல பாரு, முருகன் வள்ளி தெய்வான இதனுடைய சிற்பங்களும், இடப்புறத்துல பாரு திருமாலு, நடுவுல வேல விநாயகர், பூதகணவுடன் சிற்பங்களும் அமைக்கப்பட்டிருக்கு பாரு.
1: ஆமாப்பா, ஆலயத்தை சுத்தி மரம் நிறைய இருக்கு. இருந்தாலும் ஒரு மரம் கொஞ்சம் தள்ளி இருக்குப்பா, ஏதோ தாணி மரம் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த விருட்சத்துல அடியில வந்து தீபம் ஏத்தி வழிபடுவாங்க போல இருக்கு.
2: ஆமா ஆமா, கஞ்சமநாதன் பேட்டை கோயில் தீர்த்தம், தாமரை தடாகம், மூர்த்தி வேல விநாயகர், விருட்சம், தாணி மரம், இதெல்லாம் நம்ம வழிபட்டா நவகிரகத்தை வழிபட்ட பலன் கிடைக்கும்பா.
1: அப்பா இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிய நீ?
2: ஆமா ஆமா,
1: இந்த தாணி மரத்துக்கு அடியில சனீஸ்வர பகவான் சிலை கூட இருக்குப்பா. கணபதி, அருமையான கோயிலுக்கு என்ன அழைச்சு வந்திருக்க? கணேச பெருமாள் தனி கோயில் கொண்டு அருள் புரிந்து வரும் பழம் பெருமை வாய்ந்த தலங்கள்ல இந்த கோயிலும் ஒண்ணாம்பா.
2: ஆமா கணபதியே, இந்த கோயில்ல வருஷம் வருஷம் உழவர் திருநாள்ல நடக்கும் பாரி வேட்டை அப்படின்ற திருவிழாவை கண்டுகளிக்க வேலனையும் வேல விநாயகனையும் வனம் வந்து மனமுருகி வணங்கினா நம்மளுடைய கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேறுமாப்பா.
1: எப்பா அப்படி ஒரு நம்பிக்கை இங்க இருக்கு போல இருக்குப்பா.
2: ஆமா ஆமா,
1: இந்த பொங்கல் அன்னைக்கு இந்த விழாவில் நடக்குமா?
2: ஆமா,
1: இந்த விழாவின் போது குறவன் குருத்தியாக வரும் அடியார்களிடம் ஆசிர்வாதம் பெற்றால் சகல செல்வங்களும் மழை போல பொழியுமாப்பா. அப்படி ஒரு நம்பிக்கை இந்த ஊர்ல இருக்குப்பா.
2: ஆமா கணபதிய, குறிஞ்சி நில மக்களாகிய குறவர்களும் குறமகளிரும் தங்களுடைய இறைவனுடன் வருவதாக ஐதீகம் பாருங்க.
1: ஓஹோ, அதனாலதான் இந்த ஊர் பக்கத்துல குறிஞ்சிப்பாடி அப்படிங்கிற பேர் வந்திருக்கோ.
2: ஆமா ஆமா ஆமா.
1: கணேசா, இந்த வேல விநாயகர் திருக்கோயிலுக்கு எழுந்தருளி வேலை வரும் விநாயகர்

0: சேர்ந்து ஊஞ்சலாடி அளவளாவி மகிழ்ந்து எல்லையில்லா பேரானந்தத்துடன் தங்களை நாடி வரும் அன்பர்களுக்கும் அடியார்களுக்கும் கருணையுடன் வரங்களையும் அருளையும் அள்ளி அள்ளி வழங்கக்கூடிய ஒரு நம்பிக்கை இந்த ஊர்ல இருக்குப்பா. கணேசா, கோயில ஓரளவுக்கு எல்லா இடமும் சுத்தி பாத்துட்டோம்.
1: ஆமா,
0: இப்ப நம்ம உள்ள போய் இப்ப வந்து அர்ச்சகர் வந்து பூஜை செய்ய போறாரு.
1: ஆமாதான், மணி சத்தம் கேக்குது.
0: ஆமாப்பா, என்னன்னு போய் கிட்ட இருந்து பாப்போமா.
2: ஐந்தை கரத்தனை யானை முகத்தனை இண்டை நிலம்பரை கோலம் மேட்டியை நந்தி மகஞ்சனம் யானை குழந்தை சுந்தியில் வச்சடிபடுகிறது.
1: கணபதி, கோயில் அர்ச்சகர் தீபாவளி காட்டுறாரு, கும்பிட்டுக்குப்பா. நீ என்னென்ன வேணும் எல்லாம் நடக்கும்.
0: நிச்சயமாப்பா,
1: அவங்களையும் கேட்போம். நம்ம
0: நிச்சயமாப்பா, நீ கேளுப்பா.
1: சரி,
0: என்ன சொல்றாங்க நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
1: சரி சரி சரி. ஐயா வணக்கம். விநாயகரை தரிசிக்க கோயிலுக்கு வந்திருக்கோம். கோயிலின் சிறப்புகளை பற்றி சொல்லுங்களேன்.
2: பெயர் சங்கர், கோயிலுடைய அர்ச்சகர். நான் இந்த கோயிலில் எனது தந்தையார் காலத்திலிருந்து பணிபுரிகிறேன். இந்த கோயிலில் சிறப்பு விசேஷமாக பொங்கல் திருநாள், கருநாள் திருநாள் அன்று பாரிவேட்டை திருநாளாக சிறப்பாக நடைபெற்று விட்டது. அதாவது திருமண ஆகாத பாரிவேட்டை திருவிழாவில் கலந்து கொண்டால் திருமணம் ஆக வேண்டும். சங்கரகர சதுர்த்தி விசேஷம் நடைபெறும். மலர்பலை சதுர்த்தியில் விநாயகர் பெருமான் சிறப்பு அவசியம் நடைபெறும். முருகப்பெருமான கிருத்திகை விசேஷங்கள் சிறப்பாக நடைபெறும். சஷ்டி திருக்கல்யாணம் முருகப்பெருமானுக்கு, அடுத்து லட்சுமி நாராயண பெருமானுக்கு திருமண நட்சத்திர சிறப்பு அவசியம் நடைபெறும். மக்கள் நம்பி வராங்க இந்த கோயிலுக்கு வேண்டும் நடைபெறும்.
0: எனக்கு மனசுக்கு ரொம்ப திருப்தி. ஆமா, என்ன மாதிரியே நூற்றுக்கணக்கான பக்தர்கள் இந்த கோயிலுக்கு வந்திருக்காங்க.
1: ஆமா,
0: அவங்களையும் சில பேர்ட்ட அவங்க எதற்காக வந்தாங்க, அவங்க ஏற்கனவே இந்த கோயிலுக்கு வந்திருக்காங்களா, அவங்களுடைய வேண்டுதல் எல்லாம் நிறைவேறி இருக்கா, எல்லாத்தையும் கேட்கணும்னு எனக்கு ஆசையா இருக்குப்பா.
1: அப்போ கணபதியா, நிர்வாகிகள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களையும் கேட்போமா.
0: நிச்சயமாப்பா, நீ கேளுப்பா.
1: சரி ஐயா வணக்கம். வெற்றி தரும் வேலை விநாயகரின் சிறப்புகள் என்னென்ன நாட்கள்ல விசேஷம், இப்படி நிறைய செய்திகளை சொல்லுங்களேன், கேட்டு தெரிஞ்சுக்கிறோம்.
3: வணக்கங்க ஐயா, பேர் சிவஞானம். நான் கயனாம்பேட்டை வேலை விநாயகர் கோயிலுடைய அறங்காக்குழு தலைவர்னா தான். இந்த கோயில் வந்து ஏற்கனவே 2007 திருப்பணி செஞ்சு கும்பாபிஷம் பண்ணோம். ஊர்காரங்களை வச்சுக்கிட்டு மறுபடியும் இப்ப கும்பாபிஷம் பண்ணி செஞ்சுட்டு இருக்கிறோம். இந்த கோயில் என்ன ஒரு பெரிய சிறப்புன்னு கேட்டீங்கன்னா, விநாயகருக்கு நேர் எதற்க தானிய மரம்னு ஒரு மரம் இருக்குங்க. அது சனீஸ்வரர் பகவானுடைய அவதார மரம்னு சொல்றாங்க. அதனால வந்து அர்த்தம் சனி, அர்த்தாச சனி, ஏழரை சனி இது மாதிரி உள்ளவங்களாம் இந்த கோயிலுக்கு அந்த மரத்துக்கிட்ட வந்து விளக்கு போட்டு விநாயகர் பார்ப்பாங்க. அவங்க இருக்கிற தோஷங்கள்லாம் நீங்கிறதா ஒரு ஐதீகம் இருக்குது. இந்த கோயில் ஒரு பிரதேச சிறப்புனாக்கா தானிய மரம் தான். அந்த மரத்தினுடைய கேட்டா காய் காக்காது, பூ பூக்காது, தானாவே தோன்றன மரம், அதான் தானிய மரம்னு சொல்லிட்டு அதுங்க சனீஸ்வர பகவான் இருக்காரு. சங்கடக சக்தி, கருணாள் திருஷா, பாரிவேட்டன் சொல்லிட்டு பொங்கல் இருந்து மூணாவது நாளுங்க. இந்த மூணாவது நாள்ல வந்து கல்யாணம் ஆகாதவங்க, கல்யாண தடைகள், ரெண்டாவது வந்து சித்தபெருமான் சொல்றான் பாருங்க, அந்த மாதிரி உள்ளவங்க இங்க வந்து ஒரு முரம் ஒரு தொடப்பம் இதை வச்சுக்கிட்டு அது மாதிரி வந்தவங்களுக்கு ஒரு டிக்கெட் கொடுத்து அவங்க வந்து தலையில் அடிச்சுட்டு போவாங்க. அது மாதிரி அடிச்சு போனாங்கன்னா மறுபடியும் அவங்களுக்கு வந்து அடுத்த வருஷம் கல்யாணம் ஆகிட்டு வந்துருவாங்க. அவங்க வந்து இங்க ஒரு பிரார்த்தனை பண்ணி அர்ச்சனை பண்ணிட்டு போவாங்க. இப்படி இது காலங்காலமா நடந்துகிட்டு இருக்கு. இப்பதான் ஒரு 2 ஆண்டு காலமா அந்த மொடத்தால் தொடர்ந்து அடிக்கிறது ஊர் பிரச்சனையா இருக்குது அப்படின்னு சொல்லி அதை நிறுத்திட்டு சாதாரணமா வந்து அர்ச்சனை பண்ணிக்கிட்டு அவங்க வந்துட்டு போறாங்க. விநாயகருடைய அருளை பெற்று எல்லா வளமான வளமும் நீங்க பெறலாம். நன்றி, வணக்கம்.
0: கணேசா, பக்தர்கள் வந்திருக்காங்கல்ல நம்மள மாதிரிய.
1: ஆமா,
0: அவங்க மனசுல என்ன இருக்கு அதையும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா.
1: ஆமா ஆமா ஆமா, சில பேர் வேண்டுதலுக்கு வந்திருப்பாங்க,
0: சில பேர் வேண்டுதல் நிறைவேறி அந்த காணிக்கையை செலுத்துறதுக்கும் வந்திருப்பாங்க.
1: ஆமா, அவங்களையும் கேட்போம்.
0: நிச்சயமாப்பா.
4: நான் பிறந்து வளர்ந்த ஊர் கஞ்சம்நாதன்பேட்டை. கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளாக இந்த திருக்கோயில் நான் வந்து விநாயகருடைய பக்தராக இருந்து வருகிறேன். இந்த திருக்கோயில் பழமை வாய்ந்தது. விநாயகர் கோயில் என்றால் மூஞ்சூர் வாகனம் தான் இருக்கும். இந்த திருக்கோயிலில் மட்டும் நந்தி இருக்கிறோம். அந்த நந்தியை நீங்கள் கூர்ந்து கவனித்தால் சோழர் காலத்து தஞ்சை பெருவுடையார் கோயில் நந்தி எப்படி இருக்கின்றதோ அதே முகபாவனையில் அமைந்திருக்கிறது. இரண்டாவது, நந்தி இங்கே விநாயகர் கோயில் அமைந்திருப்பது காரணம் சிவ வழிபாடாக ஆதிகாலத்தில் இருந்திருக்கிறது. கோயிலில் தென்மேற்கு மூலையில் தாமரை குளம் இருந்தது, பெரிய குளம். அடுத்தபடியாக நாவுக்கரசர் பெரிய புராணத்தில் வந்து திருவதியிலிருந்து சிதம்பரம் நோக்கி சென்று நடராஜ பெருமானை பார்க்க வந்தார் என்று குறிப்பிருக்கிறது. வள்ளல் பெருமான் பண்டுட்டியில் இருந்து சிதம்பரம் வரும்போது இந்த வழியாகத்தான் வந்தார். இந்த திருக்கோயிலிலும் இந்த விநாயகரை தரிசனம் செய்துவிட்டு தான் சிதம்பரம் நோக்கி செல்வார். அப்ப வியாபாரம் செய்வர்கள் எல்லாம் வந்து அப்படியே ஒரு நாடு விட்டு நாடு போய் வியாபாரம் செய்யும் போது கஞ்சம்நாதன்பேட்டை வழியாகத்தான் சென்றிருக்கிறார்கள். போது தாமரைக்குளம் அடர்ந்த காடு, பசுமையான இடம், திருடர்கள் இல்லாத, பயம் இல்லாத ஒரு இடமாக, அமைதியான இடமாக இருந்திருக்கிறது. அதனால் எல்லோரும் இங்கு இரவில் வந்து இங்கு படுத்து இருந்து விட்டு தாமரைக்குளத்தில் குளித்து விட்டு காலையில் எழுந்து போவது வழக்கம். அப்படி போகின்ற காலத்தில் வந்தவர் தான் இந்த வேலன் என்ற ஒரு வியாபாரி. இப்படி வந்து இங்கு இரவில் தங்கி

0: இருக்கும்போது நடுங்கிசையில் வந்து வேலா வேலா என்று அவருக்கு காதில் சத்தம் கேட்டது. எழும்பி பார்த்தார், நில வெளிச்சம். அங்கேயும் சுத்தி பார்த்தார், யாருமே மனிதர்களே கிடையாது. ஒரே ஒரு பிள்ளையா சாய்ந்து புதைந்தது போல இருந்தது. அந்த விநாயகரை எடுத்தார். அப்போதான் நான் தான் உன்னை அழைத்தேன் என்று அவருக்கு பார்க்க வந்தது. அது முதல் அவர் விநாயகர் மீது இருந்து இங்கேயே தங்கி முதன் முதலில் அவர் சிறு கோயிலாக கட்டினார். பின்னர் ஊர் மக்களுக்கெல்லாம் தெரிந்து அவரோடு ஆதரவு தந்து எல்லோரும் சேர்ந்து வழி வழியாக கிட்டத்தட்ட ஒரு 700 ஆண்டு காலமாக வழிபட்டு வருகிறார்கள்.
1: என் பேர் தனலட்சுமி, வயசு 66. வேளம்பிள்ளையார் கோவிலில் 33 வருஷமா இங்க பெருக்கி தள்ளின்னு கூட்டின்னு கொண்டின்னு எல்லாமே செஞ்சின்னு இருக்கேன். இங்க எவ்வளோ பேர் வருஷத்துக்கு ஒரு 2000 பேராவது வேண்டிக்கின்னு போவாங்க. அதே மாதிரி எல்லாருக்குமே நடக்குது. நல்ல அருள் கொடுக்கும் பிள்ளையாருங்க. எனக்கு என் குடும்பத்துக்கும் நல்லதே செஞ்சின்னு வராரு. எல்லா மக்களுக்கும் நல்லது செய்வார். அதுக்கு தகுந்த மாதிரி இப்ப வராகி அம்மன் வேற வந்திருக்காங்க, சனி பகவான் வந்திருக்காரு, தானிய மாத்தீங்க. எல்லாமே நல்லதே நடக்குது. எல்லாரும் வாங்க, பிள்ளையார தரிசித்து போங்க. நன்றி, வணக்கம்.
2: என் பேரு கார்த்திகேயன், கஞ்சம்நாதன்பேட்டை. இது வேளம்பிள்ளா கோவில் தோப்பு. வேள விநாயகர் சிறப்பான வேள விநாயகர். எந்த குறை வேண்டியதான் உடனடியாக சரி செய்வாரு. எங்க கோயிலுக்கு இன்னொரு வேண்டுகோள் ஒன்று இருக்கு, மக்களை எல்லாம் சொல்ல செய்யுங்க. கருணா அன்னைக்கு இங்க பாரிவேட்டை நடக்கும். இது இந்த வருஷமா கொஞ்சம் சேர்ந்து நாங்க ஆசைப்படுறோம். இந்த கோயில் அந்த அளவுக்கு சிறப்பான கோயில், பழம் வாய்ந்த கோயில். வேண்டுதல் நடக்கும், எனக்கும் வேண்டுதல் நிறைய இருந்ததுங்க. எங்க போனது சாமி கும்பிடா நான் போக மாட்டேன். நினைச்ச காரியம் எனக்கு வெற்றி அடையும். முழு முதல் கடவுள் விநாயகர், அது தரிசிச்சு போனாலே எந்த காரியமும் வெற்றியோடு நடக்கும். நீங்களும் வாங்க, இந்த விநாயகரை வந்து வேண்டிட்டு போங்க, உங்களுக்கு எல்லா பலனும் அளிப்பார். நன்றி, வணக்கம்.
3: என்னுடைய பெயர் பா கோவிந்தராசு. என்னுடைய ஊர் ஊத்தாங்கல். இங்க இருந்து பாத்தீங்கன்னா 20 கிலோமீட்டர் தாண்டி இருக்கும் எங்க ஊரு. பையனுக்கு வந்து ரொம்ப வருஷமா கல்யாணம் ஆகாமே இருந்துட்டு இருக்கு. பொண்ணுக்கு நான் நிறைய இடம் சொல்லி வச்சிருந்தேன். இங்க கஞ்சம்நாதன்பேட்டை பக்கத்துல குறிஞ்சிப்படி பக்கத்துல 1 கிலோமீட்டர்ல ஒரு கோயில் ஒன்னு இருக்குது, வேலை விநாயகர் கோயில்னு. நீங்க வாங்க, கண்டிப்பா உங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் சொன்னாரு. உண்மையிலே எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நம்ம இந்த கோயிலையும் நிச்சயமா போகணும்னு நினைச்சுதான் நான் இந்த கோயிலுக்கு முதல் தடவையா வந்திருக்கிறோம். எப்படியும் வந்து எங்களுடைய அந்த கோரிக்கை நிறைவேறும் நினைக்கிறேன். 700 ஆண்டுகள் பழமையான ஒரு கோயில்ங்கிறது வந்து தெரியாம இருந்தது. இங்க வந்த பிறகு தெரிஞ்சது. கோயிலுடைய அந்த மூலஸ்தானம் இருக்கு இல்லையா, அதை பாத்தீங்கன்னா அது வந்து மாவுகள்லயே கட்டப்பட்டிருக்கு. வேற எங்கேயுமே அந்த மாதிரியான ஒரு இது கிடையாது. நிறைய மரங்கள், ரொம்ப பசுமையா இருந்த கோயில். இன்னைக்கு எல்லாம் காலப்போக்குல இல்லாம எல்லாம் மாறி வந்துருச்சு. தானி மரம்னு சொல்லிட்டு ஒரு 500 ஆண்டுகள் பழமையான ஒரு தானி மரம் இருக்குது. இந்த கோயிலுடைய தலைவிருட்சமா இருந்துகிட்டு இருக்கு, இன்னைக்கு வந்துட்டு இருக்கு. இந்த தானி மரம்ங்கிறது வந்து தமிழ்நாட்டுல எங்கேயுமே கிடையாது. இந்த மரம் வெளிப்பிரகாரத்துல கோயில் கோபுரத்துல கருவறைக்கு மேல உள்ள விமானம் வட்ட வடிவமாக எழில் வண்ண சிற்பங்களுடன் அமைக்கப்பட்டிருக்கிறது. முன் மண்டபத்திற்கு மேல் வலப்புறத்துல முருகன் வள்ளி தெய்வான சிற்பங்களும், இடப்புறத்தில் திருமால், நடுவுல வேள விநாயகர் பூதகணங்களுடன் சிற்பங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. எல்லாரும் வந்து வழிபட்டு வேள விநாயகருடைய அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
4: கஞ்சம்நாதன்பேட்டை, 25 வயசு ஆகுதுங்க. எங்களுடைய குலதெய்வம் இந்த வேள விநாயகர். இங்க சுட்டுப்பட்டு கிராமத்துல இவ்வளவு பெரிய விநாயகர் கோயில் எங்கேயுமே கிடையாது. உள்ள பாத்தீங்கன்னா லட்சுமி நாராயணன். ஒரு விநாயகர் கோயில்ல பெருமாளும் இருக்கிறதுக்கு எங்கேயுமே கிடையாது. சுப்பிரமணியர், வள்ளி தெய்வான இருக்காங்க, பராசம்மன் இருக்காங்க, சனீஸ்வர பகவான் இருக்காரு. ஒரே இடத்துல ஒரே நேரத்துல அனைவரையும் தரிசனம் செல்வதற்கு கஞ்சம்நாதன்பேட்டை வேள விநாயகர் கோயில் தான் மிக சிறந்தது. இங்க வந்தீங்கன்னா எல்லா வேண்டுதலும் நிறைவேற்றும். நீங்க வந்து கும்பிட்டு எல்லாம் சௌகரியமா இருக்கலாம்.
5: என்னோட பேர் கனிமொழி, கஞ்சனாம்பேட்டை. வேளம்பிள்ளையார் கோயிலும் சிறப்பா இருக்கும். விநாயகர் சதுர்த்தி செலவச்சு எல்லாம் படைச்சாங்க, இப்ப வந்து சிம்பிளா படைப்பாங்க. சங்கட சதுர்த்தி நேரம் நடக்கும். மிக சிறப்பான வேளவினார் கோயில், வேண்டுதலாம் நடக்கும்.
6: என்னோட பேர் கவிதா மோகன், கஞ்சம்நாதன்பேட்டை சேர்ந்தவங்க. வேள விநாயகர் கோயிலுக்கு இன்னைக்கு வந்திருக்கோம். சங்கடகார சதுர்த்திக்கு பூஜைக்கு வருவோம். அடுத்தது முருகருக்கு வந்து கிருத்திகைக்கு பூஜை நடைபெறும், அதுக்கு வருவோம். லட்சுமி நாராயணனுக்கு பூஜை நடைபெறும். சனீஸ்வர பகவானுக்கும் பூஜை நடைபெறும். வாராகி அம்மனுக்கு பஞ்சமி தேதியில விசேஷம் பண்ணுவாங்க. சிறப்பான ஸ்தலம். எனக்கு திருமணமாகி 2 வருடங்கள் கழித்து தான் குழந்தை பிறந்துச்சு. விநாயகருக்கு சங்கடகார சதுர்த்திக்கு வேண்டுதல் வைத்திருந்தோம். 5 மாதம் வேண்டுதல் வைக்க சொன்னாங்க. 4வது மாதமே பலன் கொடுத்ததுங்க. சக்தி வாய்ந்த விநாயகர்.
7: கணேசா சொல்லு, கணபதிய. வெற்றி தரும் வேள விநாயகர், எனக்கு இந்த கோயிலுக்கு வந்ததுல ரொம்ப மகிழ்ச்சிப்பா. எனக்கு தான் நம்மள மாதிரியே பக்தர்கள் அனைவரும் இந்த கோயிலுக்கு வந்து அவங்க பலன் அடையணும் அப்படின்னு நம்ம எல்லாத்தையும் கேட்டுக்கலாம்.
8: ஆமா
7: சரிப்பா, அப்ப நம்ம இப்ப கிளம்பலாமா?
8: கணபதிய, நானும் அடுத்த வாரம் குடும்பத்தோட வந்து வேள விநாயகரை தரிசித்துட்டு போறேன்.
7: நிச்சயமாப்பா, நானும் வரேன்ப்பா. என்னையும் கூப்பிட்டுக்க.
8: ஆ சரி சரி, வந்துடும் எல்லாரும் குடும்பத்தோட.
7: சரிப்பா, நம்ம கிளம்பலாம்.
8: ஆ புறப்படலாம் கணபதி.
9: நேயர்கள் இதுவரை கேட்டது கணபதி உலா.

0: எடப்பாடி கஞ்சமநாதன் பேட்டை வெற்றி தரும் வேல விநாயகர் திருக்கோவில் சித்திரம். எழுதியவர் எம் ஏ ராஜேந்திரன் அவர்கள். அமைப்பில் உதவி எஸ் ஜெயஸ்ரீ.
1: அமைப்பு மற்றும் குரல் வண்ணம் கணபதியாக மயிலாடுதுறை செந்தில்குமார், கணேசனாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.
0: படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 8:45. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இருந்து நேயர்கள் இனி கேட்க இருப்பது மதுரத்தென்றல். மதுரத்தென்றலில் வரும் முதல் பாடல் ராஜாதி ராஜா திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் மனோகுரலில் பாடல் கேட்கலாமா நேயர்களே?
2: சிலு சிலுவென குளிர் அடிக்குது அடிக்குது, சிறு அரும்புகள் மடல் வெடிக்குது வெடிக்குது, வனம் விட்டு வனம் வந்து மரங்கொட்டி பறவைகள் மனம் விட்டு சிரிக்கின்றது.

ஆகாஷவாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோ ஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மதுரத்தென்றல். மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் கிழக்கு வாசல் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் இளையராஜாவின் குரலில் பாடல் கேட்கலாம். பாடல் ஒலிக்கும் நேரம் 8:51.

திண்டல் நிகழ்ச்சியின் நிறைவான பாடலாக வருகிறது வள்ளி திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் லதா ரஜினிகாந்த் குரலில் பாடல் கேட்கலாமா நேயர்களே?

0: அடுத்த பாடலுடன் நிறைவு பெற்றது மதுரத்தென்றல். இனி அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகள். இணைந்திருங்கள் மதுரை ஆகாஷ்வாணியுடன்.
1: அரங்கிசை இன்றைய நிகழ்ச்சியில் சேஷம்பட்டி டி சிவலிங்கம் அவர்களின் நாகஸ்வரேசை கேட்கலாம். வடபழனி எஸ் ராஜாராம் அவர்கள் தவில். முதலில் மறுகேலரா, ஜெயந்தி ஸ்ரீராகம் ஆதி தாளம், தியாகராஜர் கீர்த்தனை.

நேரம் இப்போது 9:23:20. அரங்கிசை நிகழ்ச்சியில் சேஷம்பட்டி டி சிவலிங்கம் அவர்களின் நாகஸ்வரைசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வடபழனி எஸ் ராஜாராம் அவர்கள் தவில். நிகழ்ச்சியில் இனி கீரவாணி ராகத்தில் உன்னை நம்பினேன் ஐயா முத்து தாண்டவர் பாடல் ஆதி தாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை சேஷம்பட்டி டி சிவலிங்கம் அவர்களின் நாகஸ்வரைசை கேட்டோம். வடபழனி எஸ் ராஜாராம் அவர்கள் தவில்

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் காலை 10 மணி. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸ். அடுத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு, நாம் நம்ம வேலையை செய்யாமல் இருந்தால் நாம் ஒரே இடத்துல தான் நின்றுட்டுருப்போம் நேயர்களே. பட் மற்றவங்க நம்மளை க்ராஸ் பண்ணி முன்னேறி போயிட்டே இருப்பாங்க. ஸோ அடுத்தவங்க என்ன சொன்னாலும் செஞ்சாலும் அதெல்லாம் நம்ம நினச்சி கவலைப்படாமல் நாம் நம்ம வேலையை மட்டுமே சிறப்பாக செஞ்சுக்கிட்டே வந்தோம்னா வெற்றி இலக்கை கண்டிப்பாக ஒரு நாள் சீக்கிரமே அடைஞ்சிடலாம் நேயர்களே. சரி, இப்போ நம்ம என்ன கேட்க போகிறோம் அப்படின்னா, 10 மணினாலே என்ன வரும், எனக்கு பிடித்த பாடல் தான் நேயர்களே இப்போ கேட்க போகிறோம். இன்னைக்கு வரப்போகிற எல்லா பாடல்களுமே உங்களுக்கும் பிடித்திருக்கும் அப்படின்னு நம்பி நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாமா? நிகழ்ச்சியின் முதல் பாடலாக வருகிறது கண்ணுக்குள் நிலவு திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் கே ஜே யேசுதாஸ் அனுராதா ஸ்ரீராம் குரல்களில் பாடல் இதோ நேயர்களே.

குட்லக் திரைப்படத்திலிருந்து மனோஜ் பட்னாகர் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் கே எஸ் சித்ரா குரல்களில் பாடல் ஒலிக்க கேட்டோம் நேயர்களே. நேரம் காலை 10:11. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எனக்கு பிடித்த பாடல். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் முகவரி திரைப்படத்திலிருந்து தேவா இசையில் ஹரிச்சரண் ஸ்வர்ணலதா குரல்களில் பாடல் கேட்கலாமா நேயர்களே?

உன் நிழலாய், இரவில் உன் காவலாய், என் இதய கூட்டுக்குள் எனக்கு ஒரு சிறு இடம் தருவாயா? எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் அப்பு திரைப்படத்திலிருந்து. தேவா இசையில் பி உன்னிகிருஷ்ணன், பாப் சாலினி குரல்களில். பாடல் ஒலிக்கும் நேரம் 10:17.

காலை 10:23. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எனக்கு பிடித்த பாடல். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் டும் டும் டும் திரைப்படத்தில் இருந்து கார்த்திக் ராஜா இசையில் பி. உன்னிகிருஷ்ணன் சாதனா சர்க்கம் குரல்களில் பாடல் இதோ.

பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் ஆனந்தம் திரைப்படத்திலிருந்து எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் ஹரிஹரன் குரலில் பாடல் கேட்கலாம் நீர்களே. பாடல் ஒலிக்கும் நேரம் 10:29.

பாடல் சமுத்திரம் திரைப்படத்திலிருந்து. சபேஷ் முரளி இசையில், உதித் நாராயண் சாதனா சர்க்கம் குரலில் பாடல் ஒலிக்க கேட்டோம் நேயர்களே. நேரம் காலை 10:41. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோ ஹெட்ஸில். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எனக்கு பிடித்த பாடல். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் உன்னருகே நான் இருந்தால் திரைப்படத்திலிருந்து, தேவா இசையில், கிருஷ்ணராஜ் கே எஸ் சித்ரா குரல்களில் பாடல் கேட்கலாமா நேயர்களே?

நேரம் காலை 10:48. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோ ஹெட்ஸில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எனக்கு பிடித்த பாடல். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் தமிழ் திரைப்படத்திலிருந்து பரத்வாஜ் இசையில் பி. உன்னிகிருஷ்ணன் ஸ்வர்ணலதா குரல்களில் பாடல் கேட்கலாமா நேயர்களே?

0: அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாருனா, இந்த ஊர்ல அழகான ஆறு, ஏரி, குளம், நதி, காடு, மலைகள் சூழ்ந்து ரொம்ப அழகா இருக்கான். அது அவரை பிரமிக்க வைக்குதுன்னு சொல்றாரு.
1: டேய், அந்த காலக்கைய ஏதோ சொல்றேன், ஆனா இந்த புள்ள வேற ஏதோ சொல்லுதுன்னு
2: நினைக்கிறேன்டா. ஆனா
0: அவருக்கு ஒரே ஒரு மனக்குறை இருக்குதான். அது என்னன்னா, சாலைகள்ல நீர்நிலைகளோட ஓரத்துல மக்கள் குப்பைகளை கொட்டுறாங்களாம். குப்பை தொட்டி இருந்தும் அங்க போய் கொட்டுறாங்க, அதுதான் ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்றாரு. அதனால மக்களே, குப்பைகளை இயற்கை சார்ந்த இடங்களுக்கு மற்றும் பொது இடங்களுக்கு போகிறப்ப குப்பைகளை குப்பை தொட்டியிலதான் போடணும்னு சொல்றாரு. நன்றின்னு சொல்றாராமா. அதாவது ஆகாஷ்வாணி கேளுங்க, சந்தோஷமா இருங்க.
2: ஆமாங்கக்கா.
3: நேரம் காலை 10:54. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எனக்கு பிடித்த பாடல். நிகழ்ச்சியின் நிறைவான பாடலாக ஒலிக்க வருகிறது ஏய் நீ ரொம்ப அழகா இருக்க படத்திலிருந்து ஸ்ரீனிவாஸ் இசையில் ஸ்ரீனிவாஸ், சுஜாதா மோகன், சுனிதா சாரதி ஆகியோரின் குரல்களில் பாடல் கேட்கலாமா நேயர்களே?

பாடலுடன் நிறைவு பெற்றது எனக்கு பிடித்த பாடல். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சி நேயர்களாகிய உங்கள் எல்லோருக்கும் பிடித்திருக்கும் என்ற நம்பிக்கையில் விடைபெறுவது ரேகா. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். இணைந்திருங்கள் நேயர்களே ஆகாஷ்வாணி மதுரை வானொலியுடன்.

0: நேரம் 11 மணி.
1: ஆகாஷ்வாணி. இலக்கியம் பேசுவோம்.
2: வணக்கம் நேயர்களே, இன்றைய இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியில் தன்னுடைய இலக்கிய அனுபவங்களை, அதாவது அவர் வாழ்ந்த வாழ்க்கை அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்துக்க இருக்காரு தஞ்சாவூரை சேர்ந்த ஜி குமார் அவர்கள். இதுவரைக்கும் ரெண்டு நாவல் அவர் எழுதியிருக்காரு. ஒன்று நிலத்து வாடை, இன்னொன்று கரை சேர்ந்தாச்சு. இந்த நிலத்து வாடையில் வரக்கூடிய பேச்சி அம்மா அப்படிங்கிற ஒரு பெண் தான் இந்த நாவலினுடைய கதாநாயகி. அந்த பேச்சி அம்மா படக்கூடிய துன்பங்கள் என்ன, அந்த குடும்பத்தை கரை சேர்த்துறதுக்கு அவங்க எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டாங்க, அந்த விவசாய பூமியில் விவசாய நிலம் இல்லாமல் எப்படி கஷ்டப்பட்டு ஒரு குடும்பத்தை முன்னுக்கு கொண்டு வர்றாங்க, இதுக்கு இடையில் அவங்களுக்கு உதவக்கூடிய கதை மாந்தர்கள் யார், எப்படியெல்லாம் வந்து அந்த கிராமப்புற வாழ்க்கை அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத அழகாக, இன்னும் சொல்லப்போனால் அட்டகாசமாக பின்னி பெடல் எடுத்திருக்காரு இந்த நாவலில். நேர்களாகிய உங்களது சார்பாகவும் வானொலி சார்பாகவும் ஐயாவுக்கு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஐயா வணக்கம்.
3: வணக்கம் ஐயா.
2: குமார் ஐயா வந்து இந்த நாவலினுடைய கதாபாத்திரமாகவும் இருக்கார் அப்படிங்கிறது தான் இதனுடைய கூடுதல் சுவைக்கான காரணம். ஐயா, இப்படி ஒரு நாவலை எழுதணும் அப்படின்னு எப்போங்க நினச்சிங்க?
3: 18 வயதுலேருந்து நான் சமூக நாடகங்கள் எழுதி இயக்கியிருக்கிறேன். ஒரு 20-25 சமூக நாடகங்கள் எழுதி இயக்கியிருக்கிறேன். ஆனால் இதுதான் என்னுடைய முதல் நாவல். இந்த நாவலை வந்து நான் ஒரு 50 வயதில் எழுதணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். குடும்ப சூழல் போக்குவரத்து எழுத முடியல. இருந்தாலும் நம்ம எழுத்து துறையில் இருந்ததுனால, இந்த எழுத்து ஆர்வம் இருந்ததுனால, குறிப்பாக உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்கிறேன்னாக்க, நான் யாருடைய பெரிய எழுத்தாளருடைய புத்தகங்களையோ பெரிய நாவல்களையோ இதுவரைக்கும் நான் படித்ததே இல்லை.
2: ஆனால் அப்படி வரிசையாக அடிக்கிருக்கீங்களே நாவலை.
3: எழுத்து வடிவத்தை நீங்கள் பார்த்தீங்கனாலே நான் எந்த நாவலையும் படிக்கலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கூட உங்களால் புரிஞ்சுக்க முடியும்.
2: எல்லாம் பேச்சு வடிவிலே தான் இருக்குது.
3: இந்த நிலத்து வாடையை நான் ஏன் எழுதணும் அப்படிங்கிற எனக்கு என்ன ஏன் வந்துச்சு அப்படின்னாக்க, அதாவது நம்ம காலத்திலேயே இன்னொரு 50 ஆண்டுகள் கழித்து என்ன யாருக்காவது இந்த புத்தகம் கையில் கிடைக்கும்போது நம்ம தஞ்சை வழி நாகரிகத்தை பற்றி அவங்க இதை புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய தாத்தா பாட்டெல்லாம் இந்த விவசாயத்தை கடந்து எப்படி வந்தாங்க, இந்த வாழ்க்கையை அவங்க எப்படி செப்பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு எளிய மனிதருடைய வாழ்க்கையை நான் அப்படியே கையில் எடுத்துக்கிட்டு நான் பார்த்த மனிதர்களையும் நான் பார்த்து வியந்த மனிதர்களையும் இதில் வந்து பதிவு பண்ணியிருக்கிறேன்.
2: இன்னொரு 50 வருஷம் கழித்து உங்களுடைய அந்த உரத்த நாடு பகுதியினுடைய கலாச்சாரம் பண்பாடு அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியணும்னு ஆர்வப்படுறவங்க படித்தாங்கன்னா நம்ம ஊர் இப்படி இருந்துச்சா அப்படிங்கிற தகவல் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, காவிரியில் அதாவது மேட்டூரில் அணையை திறந்து 8ஆம் நாள் வேங்க நாட்டுக்கு வந்துடும். அது 1970களிலேயே 8 நாள் ஆகுது. இன்னைக்கு எத்தனை நாள் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கலாமா?
3: இன்றைக்கும் ஏறக்குறைய அதே மாதிரி நாட்கள் தான் ஆகும். இந்த நாட்கள் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா கல்லெல்லாம் திறக்கிறத வச்சு தான் நம்ம கணக்கு பண்ண முடியும்.
2: இந்த மேட்டூர் அணை திறந்து வேங்கை நாடு அதாவது உரத்த நாடு பகுதிக்கு போகிற அந்த காவிரி ஆற்றோடைய அழகை, அந்த காவிரி செய்யக்கூடிய வேலையை என்னென்னா நம்ம நிறையா கேள்விப்பட்டிருக்கோம். காவிரி தண்ணி வந்து போகிற வழியெல்லாம் பசுமையாக்கிட்டே போகும் அப்படின்னு. இவரோட மொழியில் ஒரு சில வார்த்தைகள் படிக்கிறேன், கேட்டு பாருங்களேன். காஞ்சி கிடந்த கோர புல்லுக்கும் கொளிஞ்சி செடிக்கும் தாயை போல பாலை கொடுத்துட்டு வழி நெடுக வாய்ப்பிழந்து வறண்டு கிடந்த வண்டல் மண்ணோட தொண்டையை நினச்சிட்டு நண்டு நத்தைகளை தத்தெடுத்து வளர்க்குறதா சத்தியம் பண்ணிட்டு ஓடி வர்ற பாதையில் விழுந்து எழுந்து குண்டு குழிக்கெல்லாம் நின்று நிதானித்து தன்னையே நிரப்பிட்டு மானம் பார்த்த விவசாயியோட மானங்காக்க வந்த காவிரி தண்ணி அப்படின்னு எழுதியிருக்காரு. இதுதான் நாவலினுடைய முதல் பக்கம் இருக்கக்கூடிய சில வரிகள். இதை படித்த ஒரு படம் நம்மளால் வந்து இந்த புத்தகத்தை கீழே வச்சுட்டு உள்ளே போக முடியாது. எப்படியா இப்படி ஒரு வார்த்தைகளை போட்டு எழுதுனீங்க?
3: இதுதான் என்னுடைய பாணி. இப்போ நான் இந்த நாவலுக்கான எடுத்துக்கொண்டு அந்த உவமைகள்லாம் இருக்குது பாருங்க. இப்போ வந்து கம்பர் சொன்னார், வள்ளுவர் சொன்னார், கண்ணதாசன் சொன்னாருன்னு நான் பெரிய உவமைகள் எடுத்திருக்க மாட்டேன். ஒரு சில சங்க இலக்கியங்களை யூஸ் பண்ணியிருப்பேன். இருந்தால் கூட நாவல் முழுவதும் பார்த்தீங்கன்னாக்க என்னுடைய அந்த கதைக்கு ஒன்றி வர என்னுடைய கற்பனையில் ஒட்டக்கூடிய ஒரு உவமைகளாக தான் அதில் இருக்கும். இது எப்படின்னா அந்த தண்ணி வரும்போது பார்த்தீங்கன்னாக்க ஆறே வறண்டு கிடக்கும், வெறும் செத்தையெல்லாம் நிறையா கிடக்கும். இந்த 6 மாதம் அடைஞ்சு கிடந்த தூசு தும்பட்டைகள்லாம் தொடச்சி எடுத்துக்கிட்டு அப்படி தான் வரும். அது ஃபஸ்ட்டு வர தண்ணியை பார்த்தீங்கன்னா வெறும் தூசத்தும்பட்டையா வந்துகிட்டு இருக்கும். அப்படியே நான் பார்த்த விஷயங்களை என்னுடைய பாணியில் அப்படியே அதை பதிவு பண்ணியிருக்கேன்.

0: ஒரு பெண்ணை வச்சுதான் இப்படி ஒரு நாவலை எழுதணும் அப்படின்னு ஏன் முடிவு பண்ணீங்க? எல்லாரும் கதாநாயகர்களை கொண்டாடக்கூடிய சமுதாயத்துல
1: இல்ல, பெண்களுடைய பங்கு இருக்கு பாத்தீங்களா குடும்பத்துல, அப்பையும் சரி இப்பையும் சரி, அவங்களுடைய தியாகத்துக்கு ஈடா எதையுமே சொல்ல முடியாது. நான் அப்படிதான் பாக்குறேன். அதுவும் அந்த காலத்து பெண்கள் நிலத்து பாடை எழுதும் போது இந்த 60-70களில் வாழ்ந்த பெண்களுடைய பாடு இருக்கு பாருங்க, பெரும் பாடு. இப்ப உள்ள பெண்களுக்கு வந்து பொருளாதார பிளெக்சிபிலிட்டி இருக்குது. அதாவது கணவனும் வேலை பார்க்குறாங்க, மனைவியும் வேலை பார்க்குறாங்க. கணவன் கொஞ்சம் ஏதாவது சண்டை போட்டா கூட நீ போயா அப்படின்னு சொல்லிட்டு மனைவி தனியா வேலைக்கு போய் சொந்தமா சம்பாதிச்சு வீட்டை ஓட்ட முடியும் இப்போ உள்ள சூழ்நிலைக்கு. ஆனா அப்ப அப்படி கிடையாது. அப்போ வந்து வீட்டை சார்ந்திருக்கணும், கணவனை சார்ந்திருக்கணும், குழந்தைகளை சார்ந்திருக்கணும். அதனால எல்லாத்தையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு பாங்கும் ஒரு பொறுமையும் இருந்தால் தான் ஒரு குடும்பத்தை வென்றெடுக்க முடியும். அந்த பங்கு வந்து பெண்களுக்கு தான் அதிகம். இதை வந்து என் தாயிட்ட பார்த்தத பேச்சியம்மா அவர் யாரும் இல்லை, எங்கள் அம்மா தான். அதனுடைய கற்பனையை தான் அப்படியே இந்த கதைக்குள்ளே கொண்டு வந்தேன்.
0: அது மட்டும் இல்லை, நீங்கள் பேச்சியம்மா வந்து திருமலைப்பட்டியிலிருந்து குளத்துப்பட்டிக்கு வர்றப்ப அப்போதான் வயசுக்கு வந்திருப்பாங்க, ஒரு 3 மாதம் கழித்து கல்யாணம் ஆயிரும். அப்போ இருந்த பேச்சியம்மாவோட கையும் பல வருடங்கள் கழித்து குழந்தையெல்லாம் வந்து கல்யாண தருணத்துக்கு வந்த ஒருபாடு அவங்களோட கையை நீங்கள் சொல்லியிருப்பீங்க. கடலை ஆஞ்சு ஆஞ்சு அந்த கை மறுத்து போயிருக்கும். அன்னைக்கு கை வலிக்கும், ஆனால் இன்னைக்கு கை வலிக்காது. அன்னைக்கு வந்து ஒரு மூட்டை தான் அவங்களால கடலை ஆய முடியும்னா, இன்னைக்கு மற்றவங்களை விட பல மடங்கு கடலை ஆய முடியும் அப்படின்னு எழுதியிருப்பீங்க. அப்போ அந்த உழைச்சி உழைச்சி அந்த கைகள்லாம் எப்படி ஆயிருக்கும் அந்த பேச்சியம்மாவோட கையெல்லாம் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக பதிவு பண்ணியிருப்பீங்க. ஆனால் இன்னைக்கும் அதே மாதிரி தான் இருக்காங்களா ஐயா கிராமத்தில் பெண்கள்?
1: இன்னைக்கும் அதே மாதிரியான பேச்சியம்மாவில் இருக்காங்க, ஆனால் வெளியில் தெரியாமல் இருக்கிறாங்க.
0: ஒரு திரைப்பட பாடல் ஞாபகத்துக்கு வரும், பேச்சியம்மாவையும் அவருடைய மகனான ராசுக்குட்டிக்கும் இடையில நடக்கக்கூடிய உரையாடல், நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பினிலே அப்படின்னு வரும். அப்போ வந்து ஒரு கட்டத்தில் ராசுக்குட்டி வந்து சாராயம் காய்ச்சி விற்கிற வேலையை செஞ்சுட்ருப்பார். அப்போ அந்த பேச்சியம்மா சொல்லுவாங்க, இந்த காசு எனக்கு வேண்டாம். இந்த அறம் சார்ந்த பண்பு இன்னைக்கும் எல்லா பெண்கள்கிட்டையும் இருக்குது.

0: அந்த மாதிரி காசை தொடமாட்டேன் அப்படிங்கிற ஒரு பெரிய உறுதிப்பாடு, இதெல்லாம் இயல்பாவே நம்மளுடைய சமூகத்தில் வருது. அந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பதிவு பண்ணியிருக்கீங்க.
1: இல்லை, 60-70களில் பாத்தீங்கன்னாக்க வயிற்று பசிக்காக வேண்டி எரிக்கப்பட்டதான் சாராயம். பேச்சியம்மாவுக்கு ஒரு எண்ணம் தோணுது, ஏன்னா உங்க குடும்பம் வாழ்ந்தா கூட என்ன நாள் குடும்பம் கெட்டு போகுதுல, அதனால இனி நீ சாராயம் எரிக்காத, அந்த காசை வாங்க மாட்டேன் அப்படின்னு அந்த பேச்சையும் அந்த முடிவு எடுத்த பிறகுதான் இவன் விவசாயத்துக்குள்ள வர்றான்.
0: உங்களுடைய இந்த நாவல்ல நிறைய வார்த்தைகள் நீங்க சொன்னீங்க, அங்க கிடைக்கக்கூடிய சொலவடைகளை தான் பயன்படுத்திருக்கேன் அப்படின்னு சொல்றீங்க, அது என்னங்க பூட்டக்கயிறு தான் என்னங்க?
1: அப்பெல்லாம் வந்து ரெண்டு வகையான பாசனம் இருந்துச்சு. கிணறுலாம் அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா 15-20 அடியிலே தண்ணி கிடக்கும். கையாலே இறைக்கிற ஒரு இறவை பாசனம் ஒன்று இருக்குது. அதுக்கு வந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த சால் மாதிரி இருக்கும், இந்த பக்கம் பார்த்தாக்கா ஒரு கல், அதுக்கு ஈக்குவலான ஒரு பாறாங்கல் இருக்கும். இந்த சாலுக்கும் பாறாங்கலுக்கும் இடையில இருக்கிற ஒரு பெரிய ஒரு 15-20 அடிக்கு உள்ள கயிறு தான் பூட்ட கயிறு. அதுதான் ஒரு ரோத வழியாக அந்த கிணத்துக்குள்ளே போய் கையாலேயே இந்த பக்கம் இழுக்கும்போது இந்த பக்கம் மேலே தூக்குவாங்க, ஏதாவது வாளியை மேலே தூக்கி தண்ணியை ஊற்றிட்டு மறுபடியும் வாளியை கீழே இறக்குவாங்க கிணத்துக்குள்ளே, இந்த கல் மேலே வரும். இந்த கல் இந்த பேலன்ஸில் தான் ஈஸியாக அவங்களுக்கு வந்து அந்த இதை மேலே கீழே இறக்கிறதுக்கான ஒரு இது இருக்கும். கையறவை பாசனமும் கூட சொல்லலாம் அதை.
0: அதே போல் கொடக்கல்லுன்னு,
1: கொடக்கல்னா மாவரைக்கிற கல் தான் கொடக்கல்.
0: விழுந்த குழின்னு,
1: இப்போ வந்து அறுவடைக்கு வந்து அறுவடை இயந்திரங்கள் பயன்படுத்துகிறாங்க. நிலத்து வாடையில் சொல்லப்பட்ட அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்க மிஷின்லாம் அப்போல்லாம் வாய்ப்பு இல்லை, ஆள் தான் இருக்கணும். குழி வேலை பார்க்குறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்தந்த வயலில் போய் அவங்க அறுப்பாங்க. குறுவை பாசன அந்த பருவம் வந்து மழைக்காலமாக இருக்கும். எப்போ மழை வரும் எப்போ மழை முடியும்னு சொல்ல முடியாது. அதனால் அன்னைக்கே அறுத்து அன்னைக்கே அடித்து தூத்தி அன்னைக்கே நெல் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி சூழலில் உள்ளதான் அந்த குறுவை பாசன அறுவடை பருவ முறை. அது அந்த பருவ முறையில் வந்து அறுக்கிறது தான் விழுந்த குழின்னு பேர். கணவன் மனைவி ரெண்டு பேர் போய் உங்கள் வயலில் அறுக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், ஒரு 30-40 குழி அறுப்பாங்க. அன்றைக்கே கட்டிட்டு வந்து ஒரு களம் இருக்கும், அதில் வச்சு அடித்து தூத்தி அளந்து கொடுப்பாங்க. ஒரு மூட்டைக்கு 3 மரக்காய் குழி. அன்னன்னைக்கு பண்ணுற வேலைக்கு பெறப்படக்கூடிய குழியை தான் விழுந்த குழின்னு சொல்கிறது.
0: அப்புறம் புடச்சட்டி,
1: மண்ணால் செய்யப்பட்ட சட்டியை தான் புடச்சட்டி அப்படிம்பாங்க. புடச்சட்டி அந்த காலத்தில் நிறைய இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. பெரிய குடும்பத்தில் குழம்பு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம நிலத்து வடையில் குட்டி இப்போ என்ன பண்ணியிருக்காருன்னா அதை சாராயம் அரிக்கிறதுக்காக பயன்படுத்தியிருக்கிறாரு.
0: அப்புறம் முக்கியமாக தப்பு கடலை,
1: இப்போ நீங்கள் கல்லை போட்டிருக்கீங்க, கல்லை போட்டு என்ன பண்ண அரிச்சிட்டு ஆஞ்சிட்டு எல்லாம் போயிடுவீங்க. அப்படி எம்டி கொல்லியாக இருக்கும்போது கள்ளக்காட்டால் அப்படியே கொத்திக்கிட்டே வந்தோம்னாக்க 1-2 கல் அப்படியே மேலே வரும். அந்த கல்லை ஏதுனா நீங்கள் பிடுங்கும்போது அந்த கொடியிலேருந்து அறுபட்ட கல்லை பூமியிலேயே இருக்கும். அது அதை வந்து என்ன பண்ணுவாங்கனாக்க கள்ளக்கட்டை வச்சு அப்படியே கொத்திக்கிட்டே வந்துக்கிட்டே இருப்பாங்க, 1-2 கல் அப்படியே வரும். அது வந்து அவ்வளோ தூரம் கொத்தினோம்னா ஒரு 1 படி கல்லை வரும். அதை தான் பேச்சியம்மா வந்து நிலத்து வடையில் வந்து வேலை முடிஞ்சு போகும்போது தப்பு கல்லை கொத்தி எடுத்துக்கிட்டு போவாங்க.

0: அகில இந்திய வானொலியின் அலைவரிசைகளில் இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியில் நலத்துவாடை, கரை சேர்ந்தாச்சு போன்ற நாவல்களின் ஆசிரியர் தஞ்சாவூர் ஜி குமார் அவர்கள் தொடர்ந்து தனது அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வார்.
1: பேச்சியம்மாவுடைய கணவர் குட்டியப்பன் இருப்பார். அவர் வந்து இந்த குடும்ப பொறுப்பை கிஞ்சித்தும் சுமக்காத ஆளாக தான் வர்றாரு. இப்படிப்பட்ட ஆண்கள் இன்னைக்கும் வந்து இருக்காங்களா?
2: இருக்காங்க.
1: அப்படி இருந்தா எப்படி அவங்க குடும்பம் வந்து ரொம்ப சிரமப்படும் அப்படிங்கறத சொல்லுங்க.
2: ஏகப்பட்ட குட்டியப்பெண்கள் இருக்காங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, குடும்பத்துல வந்து ரொம்ப பொறுப்பா இருக்க மாட்டாங்க, மனைவியை மதிக்க மாட்டாங்க, பிள்ளைங்க படிப்பு மேல வந்து அக்கறை செலுத்த மாட்டாங்க. ஆனா பார்த்தா ஊருக்கு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருப்பாங்க, வெளியில தர்மம் பண்ணுவாங்க, நியாயத்தை பேசுவாங்க. குட்டியப்பன் கூட நிலத்து வாடையில பாத்தீங்கன்னாக்க, திருடின அந்த காயாம்பு புடிச்சு வச்சிருப்பாங்க, இவர் போய் அடிச்சு விரட்டி விட்டுருவாரு. போடா ஐயா, பசிக்காக தானே திருநாமன் அவனை போய் பிடிச்சி அவதாரம் போடுறீங்க அப்படின்னு கூட அந்த இடத்துல நியாயம் பேசுகிறவர் தான் வீட்டு நியாயம் அவருக்கு தெரியல.
1: அதே போல இந்த குட்டியப்பனுடைய பங்காளி
2: கிணத்துக்காரம்பட்டு நாகராசு
1: அப்புறம் காத்தாயி தம்பதியினர், ரொம்ப அருமையான கேரக்டருங்க அவங்க ரெண்டு பேரும். அதாவது இந்த பேச்சியம்மா குடும்பம் ஒரு நல்ல நிலைக்கு வர்றதுக்கு அவங்களோட பங்களிப்பு இல்லாமல் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி தான் இந்த கதையை நகர்த்திட்டு போறீங்க. இன்றைக்கும் அப்படிப்பட்ட மனிதர்கள் காண கிடைக்கிறார்களா? எனக்கு அதெல்லாம் படிக்கும்போது ரொம்ப சந்தேகமா இருக்கு. இன்னைக்கு பக்கத்து வீட்டில் போய் யாரும் வந்து ஒரு மஞ்சத்தூளோ ஒரு பாலோ வேற ஏதாவது அரிசியோ சோத்து வடிச்சுட்டு தரணும் ஒரு சோத்து சட்டியை கூட கடன் வாங்க முடியாத சூழல்ல அப்படிப்பட்ட கேரக்டர் படைச்சிருக்கீங்களேங்க, எப்படிங்க?
2: இந்த காலகட்டத்தில் வந்து கிணத்துக்காரம்பட்டு நாகராசோ இல்லை காத்தாயிகளோ கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னாக்கா, இப்போ வந்து எக்கனாமிக்கல் ஃப்ளெக்சிபிலிட்டி நிறைய வந்துருச்சு. இப்போ ஏன்னா எல்லார் வீட்லேயுமே வந்து காசு இருக்கு, எல்லார் வீட்டுமே எல்லா ஜாமானுமே இருக்குது. அதனால வந்து பக்கத்தில் கேட்குறது இல்லை. கடுகுலன்னா கூட ஒரு ஸ்கூட்டி எடுத்துகிட்டு போய் டக்குனு பக்கத்து கடையில் வாங்கிட்டு வர அளவுக்கு வீட்டில் காசு இருக்குது. அப்போது அந்த காலகட்டத்தில் காசு கிடையாது, வறுமை இல்லாத பொருள்களை வந்து பக்கத்து வீட்டில் வாங்கி தான் பண்ணிக்கிட்டாங்க. அப்போ வந்து கிராமப்புறங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அரிசி வாங்கிக்குவாங்க. இப்போ அரிசி தீர்ந்து போச்சு அப்படின்னாக்கா உங்கள்கிட்ட வந்து ஒரு மரக்காய் அரிசி கடன் வாங்கிக்குவாங்க. அப்புறம் நான் நெல் அவிச்சு போட்டு அரைச்சி அந்த ஒரு மரக்காய் அரிசி நான் உங்கள்கிட்ட திருப்பி கொடுத்துருவேன். அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து ராசுகள் இருக்காங்கல்ல, அவங்க அந்த ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் நிலம் வச்சுருக்காங்க விவசாயிகள். அவங்களெல்லாம் விதை

0: இருக்காது. அவங்க தான் விதைநெல் காய வச்சு வச்சிருப்பாங்க. அந்த மிராசுகள் அவங்கெல்லாம் கொடுப்பாங்க, 6 மரக்காய் 1 கலம் இந்த மாதிரி விதைநெல்லை கொடுத்து உதவுவாங்க. நிறைய கொடுத்துக்கிட்டாங்க, வாங்கிக்கிட்டாங்க. இப்போ மாத்தாள்னு ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, அது எப்படின்னு வச்சிங்களேன், உனக்கு நான் நாத்தரிக்க வரேன், எனக்கு நீ நாத்தரிக்க வா. எங்கள் வீட்டில் 2 பெண்கள் இருப்பாங்க, அம்மா இருப்பாங்க, தங்கச்சி இருக்கும், அக்கா இருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க ஒரு 10 வீட்டுக்கு நடவுக்கு போவாங்க. இப்போ எங்கள் நடவுக்கு ஒரு 25 ஆள் தேவைப்படுதுன்னு வச்சிங்களேன், வந்து ஒரு 20 ஆள் மாத்தாலே வந்துடும் எங்களுக்கு. அப்போ நடவுக்கு நாத்தரிக்க நாங்கள் காசையே கொடுக்கறது இல்லை. அதே மாதிரி தான் உழவு, அதே மாதிரி தான் அண்டை விட்டுறது, எல்லா வேலைகளையுமே ஓரளவுக்கு இந்த மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் மாற்றி பண்ணிக்கிறதுனால, எருவடிக்கிறதுலேருந்து எல்லா விஷயத்தையும் இந்த மாதிரி மாற்றி பண்ணிக்கிறதுனால, விவசாயத்தை வந்து பெரிய லாபமாக இல்லாமல் இருந்தாலும் கூட ஒரு கஷ்டம் இல்லாமல் ஒரு வாழ்க்கை அவங்க நகர்த்த முடிஞ்சதுன்னா, இந்த மாதிரியான ஒருத்தர் ஒருத்தர் சார்ந்து இருந்ததும் ஒருத்தர் இந்த மாதிரி மாற்றிக்கிட்ட விஷயங்கள் தான் அது.
1: ஐயா, அப்புறம் இந்த நான் ஒன்று முக்கியமாக இந்த முனியாண்டி டீ கடை ரொம்ப முக்கியம். ஏன்னா குட்டியப்ப வந்து தன் குழந்தைகளுக்கு வந்து அங்கே தான் பலகாரவங்க வரும். அப்புறம் ஊரில் இருக்கிற பெருசுகள்லாம் சந்திக்கிற இடமாகவும் அது இருக்கும். கிணத்துக்கார முட்டை நாராசுமே அங்கே போய் டீ குடித்தாதான் அவருக்கு சரியாக இருக்கும். காலையில் வேலைக்கு வயலுக்கு தண்ணி பாய்ச்ச போகணும், இல்லை நிலத்துக்கு ஏர் ஓட்ட போகணுன்னாலும் கூட அந்த முனியாண்டி கடையில் டீயை குடிச்சிட்டு தான் போகிறாங்க. எனக்கு இந்த மாதிரி எழுதியிருப்பீங்க. அந்த கடை சூழல் இன்னைக்கும் கிராமங்களில் இருக்காங்க.
0: கிராமங்களில் இன்னும் அந்த கடைகள் இருக்குது. கிராமங்களில் வேலைக்கு போகிறோமா, அந்த நேரத்தில் அப்படியே போய் அந்த கடைகிட்ட வண்டியை நிப்பாட்டிட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு அது இப்படி சொல்லுவாங்க, ஏ பகிரி ஒரு சுடுதண்ணி குடுறா அப்படிம்பாங்க. டீ குடுன்னு கூட சொல்லப்பட்டாங்க, டீ அந்த மாதிரி தான் இருக்குன்னு வச்சுக்க, அதுக்காக சொல்கிறாங்களால தெரியாது. ஏ பகிரி ஒரு சுடுதண்ணி குடுறான்னு வாங்கி குடிச்சிட்டு அப்படியே நகர்ந்து போவாங்க. நீங்கள் இந்த பலவாரம் சொன்னீங்கல்ல, அதில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு காதல் இருக்குது, ஒரு வாழ்வியல் அதுக்குள்ளே அடங்கி கிடக்கு. எப்படிங்களே, நீங்கள் வெளியில் போகிறீங்கனாக்கா வீட்டில் ஒரு 2 சின்ன பிள்ளைங்க இருந்துச்சுனாக்கா, அப்போல்லாம் பெருசாக தீனிலாம் இருக்காது. போண்டா, அந்த வடை இனிப்பு போண்டா இருக்குல்ல, நம்ம அப்பா வந்தாக்கா வாங்கிட்டு வருவார் அப்படிங்கிற அந்த பிள்ளைங்க எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும். இவர் 7 மணிக்கு வந்தால் கூட அந்த போண்டா கூட அதை கொடுக்கும்போது அந்த பிள்ளைங்க அவ்வளோ ஆர்வமாக சாப்பிடும். அப்போ அந்த பிள்ளைங்களுக்கும் அந்த தந்தைக்கும் உள்ள அந்த பாண்டிங், அந்த லவ், அந்த போண்டாவில் வந்து அவ்வளோ சந்தோஷம் பிறக்கும்.
1: எவ்வளோ பிரச்சனைகளுக்கும் இடையிலையும் பேச்சியம்மா வந்து இந்த குட்டியப்பனை ரசிக்கிறது இந்த குழந்தைங்களுக்காக வாங்கிட்டு வர போண்டாவுக்காக தான் எல்லாத்தையும் சகிச்சிட்ருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துல எழுதியிருப்பீங்க.

0: நெய்வாசல், ஒரத்தநாடு, அந்த குளத்துப்பட்டி, திருமலைப்பட்டி, இந்த சடையார் கோயில் தான் முக்கியமான கதைக்களன்களாக வருது. அன்னைக்கு இருந்த நிலைமை எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு எப்படி உங்கள் ஊர்லாம் வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத சொல்ல முடியுமாங்க?
1: நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இப்போ அன்னைக்கு இருந்த ஒரு வறுமையும் பற்றாக்குறையும் ஊரில் இல்லை. ஒரு வீடு ரெண்டு வீடை தவிர பாக்கி எல்லா வீடுமே கூரை வீடுகளாக இருந்தது. இப்போ ஒரு வீடு ரெண்டு வீடை தவிர எல்லா வீடுமே மாடி வீடாக இருக்குது. அந்த அளவுக்கு பொருளாதாரம் நல்லா வளர்ச்சி அடைஞ்சிச்சு. நான் வந்து மன்னர் சரபோஜி கலைக்கல்லூரியில் படித்தேன். நான் படித்தப்போ எங்கள் ஊரில் நான் ஒரு ஆள் தான் காலேஜ் படித்தேன். ஆனால் இப்போ வந்து ஒவ்வொரு வீட்டிலேருந்து ஒருத்தங்க காலேஜ் போகிறாங்க அப்படிங்கிற போது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் தான்.
0: அந்த காலகட்டத்தில் இருந்த விளையாட்டுகளை நிறையா சொல்கிறீங்க, அதாவது உப்புக்கோடு, நுண்டி சில்லு, பல்லாங்குழி, எத்து மாங்கொட்டை. அதில் எனக்கு உப்புக்கோடுனா என்ன விளையாட்டு?
1: உப்புக்கோடு அப்படிங்கிறது எப்படின்னாக்கா, 5 அடி 6 அடி கேப்பில் ஒரு 4 கோடு வரைஞ்சிக்குவாங்க. கோடோட லெங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 10 அடி வச்சுங்க. 100 கோட்டுக்கும் 100 கோட்டுக்கும் இடையில வந்து ஒரு 6 அடி கேப்பில் அந்த கோடு வரைஞ்சிக்குவாங்க. ஒரு ஆள் ஒரு கோட்டில் நின்றுக்கும், இன்னொரு ஆள் வந்து கோட்டுக்கு அந்த நிற்கும். அந்த கோட்டில் நிற்கிற ஆள் ரெண்டு கையும் இப்படி விரிச்சிக்கிட்டு மறிச்சிக்குவாங்க. அந்த ஆள் இந்த ஆளை தொடாமல் அந்த கோட்டை விட்டு உள்ளே வந்துடணும். இதுக்கு இதுக்கு இதுக்கு அந்த ஆள் பாஞ்சிக்கிட்டே இருப்பார். இவரும் அந்த கோட்டிலே நின்று மறிச்சிக்கிட்டே இருப்பார். இவர் அந்த பக்கம் ஓடும்போது இவர் இந்த பக்கம் ஓடுவார், இவர் இந்த பக்கம் ஓடுவார், அந்த பக்கம் ஓடுவார். இவர் ஓடி கலப்படையை வச்சு டக்குன்னு இவரை வெட்டிட்டு உள்ளே வந்துட்டாருன்னு வச்சுங்க, உப்பு கோடு தாண்டியாச்சு. இப்படி ஒவ்வொரு கோடாக தாண்டி மறுபடியும் ரிட்டர்ன் ஆகணும். அது இதுதான் உப்பு கோடுன்னு
0: பேர். அதே போல் எட்டு மாங்கோட்டாங்க.
1: கிராமப்புறங்களில் பெண்கள் விளையாடுவாங்க. இந்த பக்கம் ஒரு 5 கட்டம், அந்த பக்கம் ஒரு 5 கட்டம் மாதிரி ஒரு கட்டம் மாதிரி வரைஞ்சிக்கிட்டு ஃபஸ்ட்டு கட்டத்தில் போடுவாங்க ஒரு மாங்கொட்டையை. அப்படி நொண்டி அடிச்சுட்டே போய் எத்தி விட்டு அந்த கட்டத்துக்கு வெளியில் வந்து விழுவ வச்சு அந்த கட்டத்திலேருந்து ஜம்ப் பண்ணி அந்த மாங்கொட்டையை தொடணும்.
0: அப்புறம் பளிங்கி விளையாட்டுனா என்ன?
1: பளிங்கி பரவலாக நீங்கள் பார்க்கலாம். ஒரு குழியை போட்டு ஒரு 10 அடி அந்த நின்றுட்டு எல்லாருமே போடுவாங்க. ஆளுக்கு 5 பேர் இருந்தாங்கன்னா 5 பேர் ஒரு பழியை போடுவாங்க. யார் பிள்ளைங்க அந்த குழிக்கில் விழுவுதோ அவர் தான் நம்ம எல்லா பிள்ளைங்க அடிப்பார் ஃபர்ஸ்ட்டு. அப்புறம் அந்த குழியை ஒட்டி பக்கத்தில் இருக்கா அவர் 2வது வட்டி அடிப்பார்.
0: கோழி குண்டு தானே?
1: கோழி குண்டு வச்சு அடிக்கிறது தான் வேற ஒன்றும் இல்லை, அதான் பழங்கி விளையாட்டு.
0: அப்புறம் பச்சை குதிரை, பொக்கா குதிரை என்னங்க?
1: பொக்கா குதிரைங்கிறது கும்மியை வச்சு இப்படி கலரில் தாண்டுவாங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பாக கும்மிராள் மேலே ஏறி ஏறி கழுத்தை பிடிச்சி அம்மிக்கிட்டு அப்படி
0: குதிக்கிறாங்க
1: சில பேர். அதுதான் இருந்தது.
0: அப்புறம் உங்களுடைய இந்த எழுத்துல நிறைய ஆச்சரியமூட்டும் வகையில இருக்கீங்க. என்ன அப்படின்னா, போற சைக்கிள் உக்கூறுகிட்ட போனாலும் இவங்க மனசு திருமலைப்பட்டி போய் சேர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. இந்த மனசோட வேகம் இருக்குல்ல,
1: இப்போ
0: நான் நினச்சா உடனே டெக்சாஸில் கூட போய் நிற்கலாம். தன்னுடைய மகள் வந்து பேச்சியம்மா வயசுக்கு வந்துட்டான்னு கேட்டோன்னே இப்படி எழுதுறீங்க. இந்த மனசு பூரா அங்கே போயிருது உடனே நிமிஷத்தில். அப்படியே அப்போ மனநிலை இதை விட அழகாக சொல்ல முடியாது.
1: அப்போ அந்த இப்படியப்பனோட அப்பா வந்து திருமலைப்பட்டியில் போய் அந்த பட்டம்மாவோட பொண்ணு கேட்பாரு, அத்தை விட்டு சொந்த விட்டு போகக்கூடாது, ஆனாலும் இன்னும் அவன் வயசுக்கே வரலையானே அப்படின்னோடனே ஒன்றுமே சொல்ல முடியாமல் வீட்டத்தோட விட்டத்தை பார்க்குறாரு. அப்போ சமாதானமாக என்ன சொல்கிறாரு, எனக்கு உடம்பு முடியலம்மா, அதுக்குள்ளாட்டி அவனை கல்யாணத்தை முடிச்சிடுறேன், நல்ல முடியோட வாங்கம்மா அப்படின்னு சொன்ன பிறகு பட்டம்மா என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் இருங்கன்னு சொல்லி வீட்டுக்குள்ளே போய் ஒரு பலாப்பழத்தை ஒரு சாக்கில் போட்டு கட்டி கொண்டாந்தான் கொடுப்பாங்க. அவர் வயசானவர். இந்த பலாப்பழம் எப்படி ஒரு 10-15 கிலோ இருக்கும், இதை தூக்கிட்டு ஒரு 15 கிலோமீட்டர் நடக்கிறது. அந்த இடத்துல கூட ஒரு அழகான சொல்லாடல் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். அந்த 15 கிலோமீட்டர் வந்து இந்த பலாப்பழத்தை சின்னசாமி சுமந்து செல்வது கஷ்டமாகத்தான் இருந்தது. நாளைக்கு பட்டம்மாள் ஒரு நல்ல செய்தியோடு வருவா அப்படிங்கிற அந்த நினப்பும் சேர்ந்து அந்த பலாப்பழத்தை சுமந்தது அப்படின்னு எழுதியிருப்பேன். அதேமாதிரி பேச்சியம்மா வந்து ஒரு நாள் கடுமையான மழை, அந்த ஒழுவுற இடத்துல எல்லா இடத்துலையும் பாத்திரத்தை வச்சிருவா. அந்த மழை விட்ட பிறகு அந்த பாத்திரத்தெல்லாம் எடுத்துருவா. தானியம் முழுவன அந்த தரையில் அந்த மழை பெஞ்சு ஒழுவுன அந்த இடம் வந்து அம்பு பாஞ்ச போர் வீரனோட நெஞ்சு மாதிரி இருந்துச்சு
0: அப்படின்னு சொல்லியிருப்பீங்க.
1: அந்த மாதிரி நிலைமைகள் நிறைய போயிருக்கு.
0: அது மட்டும் இல்ல, ஊரே அவனை வேடிக்கை பார்த்து சிரிச்சதை நினைச்சு பேச்சியம்மா மனசு தீக்குளிச்சதுன்னு எழுதியிருப்பீங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம குடும்பத்தை ஒருத்தவங்க இலக்காரமா பார்க்கும்போது அந்த நேரத்துல வலிக்கிறத

0: இதை விட வேற எழுத்து வழி விட கடத்திட முடியுமான்னு எனக்கு தெரியல.
1: பெரிய வழியான ஒரு இடமே அது. எப்படின்னா தன் பையன் சாராயம் எரிச்சதுக்காக வேண்டி போலீஸ் பிடிச்சி கொண்டு போய் அந்த ஊர் சாவடியிலேயே நிப்பாட்டி வைக்கிறாங்க எல்லாரையும். அப்படிங்கும்போது ஊரே வேடிக்கை பார்க்குது. தான் புள்ள வந்து நல்ல நிலைமையில் இருக்கிறத தாய் சந்தோஷப்படுவா. இந்த சூழலில் ராசுகுட்டியை போலீஸை அடிக்கும் போது அவன் மனசு படுற அந்த வேதனை இருக்கு பார்த்தீங்களா, அதை எஸ்டிமா சொல்லணும். அது எப்படி சொல்லணும்னு எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. அதான் என்னுடைய பாணியில் அவன் மனசே தீ குளிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி எழுதியிருப்பேன்.
0: அது மாதிரி நிறைய உதாரணங்கள்னு சொல்லலாம். அதாவது காத்தாயி குரல் இல்லை, இது அது கடவுளோட குரல். பேச்சி அம்மா கவலையோட விட்ட பெருமூச்செல்லாம் காத்தாய் வீட்டு கதவை தட்டிட்டு தான் போகும். இந்த ரெண்டு ஊரையும் வெவ்வேறு இடங்கள்ல வருது.
1: சோளம் வறுத்துருப்பா காத்தாயி, வறுத்த சோளத்துல கொஞ்சம் பேச்சியம்மாவை கூப்பிட்டு கொடுப்பா. பேச்சியம்மா வீட்டுக்கும் காத்தாய் வீட்டுக்கும் பக்கம் பக்கம் தான், கொஞ்சம் கூப்பிட தூரம் தான். அந்த சோளத்தை வறுத்து வச்சுக்கிட்டு ஏ பேச்சியம்மானு கூப்பிடுவா. அப்ப எழுதியிருப்பேன், பேச்சியம்மா கூப்பிடுற காத்தாயோட குரல் வந்து காத்தாய் குரல் இல்லை, அது கடவுளோட குரல் அப்படின்னு சொல்லிடுது.
0: அதே போல பேச்சியம்மா கவலையோட விட்ட ஒவ்வொரு பெருமூச்சும் காத்தாய் வீட்டு கதவை தட்டிட்டு தான் போகும் அப்படிங்கும்போது ரெண்டு வரைக்கும் அப்படி ஒரு தொடர்புங்க. ஏன்னா அவளுடைய எல்லா கஷ்டமும் காத்தாய் கூட நின்று தீர்த்து வைப்பாங்க.
1: நீங்க ரொம்ப கவலையா இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை உங்களை மனசை அழுத்தும் போது அப்படின்னு ஒரு பெருமூச்சு விடுவீங்க. இல்லை ஒரு நண்பர்கிட்ட அந்த வாற்றாமையை நீங்க சொல்லும் பொழுது அந்த பெருமூச்சு விடுவீங்க. அது மாதிரி இந்த பேச்சியம்மா விட்ட பெருமூச்செல்லாம் அந்த காத்தாய் விட்டு கதவை தட்டிட்டு தான் போகும் அப்படின்னா இவனுடைய குறைகளை வந்து இதான் சொல்லுவா.
0: இந்த மாதிரி எளிமையான வரிகளை போட்டு அந்த தருணத்தினுடைய உச்சத்தை உங்களுடைய அந்த மொழி நடை எப்படி உங்களுக்கு கை வந்துச்சு எனக்கு இன்னமும் தெரியும்.
1: இன்னொரு இடம் பார்த்தீங்கன்னாக்க, அந்த காலத்தில் வந்து ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டில் போய் நெருப்பு எடுப்பாங்க. அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு நெருப்பட்டி கூட இருக்காது. யார் வீட்டில் மேலே புகை வருதோ அந்த வீட்டில் உழ வச்சுட்டாங்கன்னு அர்த்தம். அந்த வீட்டில் போய் நெருப்பு எதில் எடுப்பாங்கனாக்க, வைக்கையை கொஞ்சம் அப்படியே சுருட்டிக்கிட்டு அவங்க வீட்டு அடுப்பில் கொஞ்சோண்டு அதை நெருப்பு எடுத்து கையில் பிடிச்சிட்டு வருவாங்க. கையில் அப்படியே பிடிச்சிட்டு வந்தீங்கனாக்கா நெருப்பு ரொம்ப தூரம் வந்து அமர்ந்து போயிடும். இப்படி ஆட்டிக்கிட்டே வருவாங்க. ஏன் ஆட்டிக்கிட்டே வருவாங்க அப்படின்னா அந்த காற்று பட்டு வீடு வர வரைக்கும் அந்த நெருப்பு அணையாது. பேச்சியமாக வந்து அந்த பக்கத்து வீட்டில் நெருப்பு எடுத்துகிட்டு இப்படி கையை ஆட்டிட்டு வரும்பொழுது அந்த நெருப்புக்கும் அந்த காற்றுக்கும் உண்டான காதல் வழியெங்கும் புகையாக புகைந்தது

0: அகில இந்திய வானொலியின் அலைவரிசைகளில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியில் நம்முடன் எழுத்தாளர் தஞ்சாவூர் ஜி குமார் அவர்கள்.
1: குட்டியப்பன் வருவாரு, சோறு கேட்பாரு. அதுக்கு முன்னாடி பல நிகழ்ச்சிகள் நடந்திருக்கும். அத்தனை நிகழ்ச்சியும் ஒரு பேராவில் கொண்டு வந்திருப்பீங்க. இந்த கிராமங்களில் இழப்பப்ப கிழவிகள்லாம் பாடும்போது இறந்தவருடைய அத்தனை கேரக்டர்ஸும் சும்மா அப்படியே அப்படியே அழகாக பாடுவாங்க. அந்த மாதிரி ஒரு பேரா வச்சுருக்கீங்க. நெல் அவிச்சதை சொல்கிறதா, நெல் காயும்போது மழை வந்ததை சொல்கிறதா, வீட்டில் அரிசி சோளம் கேவுரு எதுவுமே இல்லாததை சொல்கிறதா, எல்லா வீட்லேயும் அரிசி கடன் வாங்கியாச்சுன்னு சொல்கிறதா, அவிச்ச நெல்ல அடுப்பில் வச்சு வறுத்ததை சொல்கிறதா, உரலில் போட்டு உலக்கையில் இடித்ததை சொல்கிறதா, மலையில் நனைஞ்சு விரவு எரியாமல் கண் எரிய வச்சதை அதை சொல்கிறதா, எதை சொல்லுவா திருமலைப்பட்டுக்கார். அதாவது குட்டியப்பனுக்கு சோறு போட்டுறணும் அப்படிங்கிற அந்த சத்தத்தை கேட்டோன்னு அவன் படுற பாடு இருக்குல்ல, அத்தனை கணத்தையும் தாங்கியிருக்குதுங்க. அந்த
2: ஆமாம், அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நெல் அவிச்சு போட்டிருப்பாங்க, வீட்டில் அரிசி இருக்காது, அவிச்ச நெல் வந்து காஞ்சிருக்காது. அதை என்ன பண்ணுவாங்கன்னாக்கா அடுப்பை பற்ற வச்சு ஒரு மண்சட்டியை வச்சு நெல்லை போட்டு வறுப்பாங்க. ஓரளவுக்கு இடிக்கிற பக்குவத்துக்கு அந்த வறுத்த பிறகு அதை உரலை போட்டு அந்த நெல்லை போட்டு இடிப்பாங்க, அதை அரிசியாக்கி அன்னைக்கு வந்து சமைப்பாங்க. ஏன்னா நெல் காஞ்சி அரைக்கிறதுக்கு 3 நாளாகவும் எப்படியும் அரிசி இல்லை, வீட்டில் அவிச்ச நெல் தான் காய வச்சுருக்கோம், அதுவும் காயலை. சரி, பக்கத்து வீட்லேயும் எல்லா வீட்லேயும் அரிசி வாங்கியாச்சு, அவள் என்ன பண்ணுவா? அதுக்காக தான் அன்றைக்கி அது மாதிரி பண்ணியிருப்பான். அதுக்குள்ளாட்டி அவர் வந்துடுவார்.
1: முக்கியமாக அந்த பேச்சியம்மா தன்னுடைய மகனான ராசுக்குட்டியை படிக்க வைக்கணும்னு இயங்குவாங்க. கல்வியை கொடுத்தணும்னு குட்டியை பண்ணுற அந்த அம்மா குட்டிக்காரன் அடிக்கும், சேர்க்கலாம் ஏன் அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் என்னென்னமோ சொல்லி வைப்பான். ஆனால் குட்டியப்பன் கேட்கவே மாட்டார். இந்த ஒரு குடும்பத்துக்கு கல்விங்கிறது எவ்வளோ அவசியம்ங்கிறத சொல்லுங்க.
2: ரெண்டு பேருமே படிக்க வைக்கிறதுக்கு ரொம்ப பிரயாசப்படுவா பேச்சியம்மா. இருந்தாலும் குட்டியப்பன் பண்ணுற கூத்துனால அவளால் முடியல. அதனுடைய தாக்கம்தான் அவன் பேரனை வந்து டாக்டர் ஆக்குறான். இன்னொன்று என்ன அப்படின்னாக்கா, ரொம்ப வறுமையான குடும்பத்துக்கு ஒரு வளமான வாழ்க்கையை கொடுக்கறது கல்வி தான். ஏன் இப்போ நான் படித்ததுனால தான் கிராமத்துலேருந்து வெளியில் வந்து என்னுடைய வாழ்க்கையை நான் வந்து வளப்படுத்திக்கிட்டேன். இப்போ நிலத்தோட எழுதி உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணமே இந்த கல்வி தான்.
1: அதே போல் ராசுகுட்டியோட கல்யாணத்தை வந்து ஒரு விதமாக நடத்தி காமிச்சிருப்பீங்களே ஐயா, அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நடைமுறை தானா?
2: உண்மை. இப்போ உங்கள் வீட்டில் பொண்ணு கேட்குறேன், நீங்கள் வந்து வீராப்பா என்ன பண்ணிவிடுங்க, பொண்ணு கொடுக்க முடியாது போ அப்படின்னு சொல்லிடுறீங்க. அதே ஒரு வீராப்பா கிணத்துக்காரம்பட நாகராசு குட்டியப்பனோட பையன் ராசுகுட்டிக்கு போய் தூரத்த சுந்தரத்தில் போய் பொண்ணு கேட்குறாரு. அவன் மதிக்கவே மாட்டேங்கிறான். உன் பையனுக்கு மாத்திரம் நல்லா வசதியான வீட்டில் பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு குட்டியப்பன் பொண்ணுக்கு மாத்திரம்
1: அது சரியில்லாத குடும்பத்துக்கு
2: என் வீட்டில் பொண்ணு கேட்குறியே அப்படின்னு சொல்லி மரியாதை இல்லாமல் பேசி அனுப்பிச்சிட்றான். இருந்தாலும் இவருக்கு வந்து மனசு கேட்கலை. மரியாதை இல்லாமல் பேசுனது ஒரு விஷயம், அந்த இடத்துல கூட வண்டியில் 3 பேர் போயிருப்பாங்க. கிணத்துக்காரம்பட நாகராசப்பட்ட அவமானமும் சேர்ந்து அந்த வண்டியில் போனதுன்னு எழுதியிருப்பேன். அது மாதிரி இவருக்கு வந்து ஒரு வைராகியம் வந்துருச்சு, அந்த பொண்ணை கட்டியே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணி தான் அந்த பொண்ணை தூக்குறாங்க. வீடு பூந்து பொண்ணை தூக்கி கொண்டுட்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சு.
1: ஆனால் அதனால தான் வந்து இப்போ ரெண்டு ஊரும் மோதலுக்கு தயாராகுது இல்லைங்க.
2: ஆமாம்,
1: அப்படியும் நீங்கள் சொல்லியிருப்பீங்க.
2: ஆமாம்,
1: அதெல்லாம் வந்து
2: இல்லை. அந்த கிணத்துக்காரம்பட நாகராசனுடைய கேரக்டரை பார்த்தீங்கன்னாக்கா, குட்டியப்பன் பையனுக்கு தூரத்து சொந்தக்கார பொண்ணை தூக்கி கொண்டு வந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு. கல்யாணம் பண்ணி கொண்டு போய் குட்டியப்பன் வீட்டில் விடாமல் தான் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தார். பார்த்தீங்களா அந்த இடம் எதுக்கு தெரியுங்களா உங்களுக்கு? அந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு போனால் குட்டியப்பன் வீடு சின்ன கூரை வீடு, இந்த பொண்ணு மனசு உடஞ்சி போயிடும். கிணத்துக்காரன் நாகராசி வீடு பெரிய வீடு, அதனால இவங்க வீட்டு மச்சி வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தாங்க, இந்த பொண்ணு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கணக்கு. இன்னொன்று சொல்லுவார் அவர், அவங்க அண்ணன் தம்பியில் பொண்ணு விட்டுற ஒன்று பங்காளிகள் தானே அவங்க. இந்த பசங்கள்லேயே வந்து இந்த ராசுக்குட்டி தான் வந்து கிணத்துக்காரன் நாகராசோட அப்பா சாயலில் இருக்கான் அப்படிங்கிற ஒரு தனிப்பட்ட பாசம் அந்த கிணத்துக்காரன் நாகராசுக்கு வந்து இந்த

0: காசுகுட்டிமலை இருக்கும். அந்த மாதிரி அந்த காலத்தில் பங்காளிகள் இருந்திருக்கிறாங்க. நிறைய வந்து இதை படிச்சுட்டு விமர்சனங்களை கூட சொன்னாங்க, இந்த மாதிரி எனக்கு ஒரு சித்தப்பா இல்லையே அண்ணா அப்படின்ட்டு நிறைய பேர் பொண்ணடிச்சுன்னு கேட்டிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு அந்த கேரக்டர் எல்லார் மனசுலையும்.
1: ஆமாம், என்னன்னா ஒரு வீட்டில் ஏதோ ஒரு விசேஷம்னா ஊரே வந்து கொண்டாடுது. அந்த கிணத்துக்காரமுட்ட நாகராசு பையன் கிருஷ்ணமூர்த்தி கல்யாணத்துக்கு ஆடே அப்பா ஊரெல்லாம் எப்படி திரண்டு வந்து ஒரே கோலாகலமா, அது சாப்பாடெல்லாம் கல்யாண விருந்தெல்லாம்
0: இல்லை. அந்த காலத்தில் அந்த மாதிரி தான் கல்யாண விருந்து ஊரெல்லாம் சேர்ந்து சமைச்சு துணியை விரித்து போட்டு கீழே தான் உட்காந்து சாப்பிட்ருக்காங்க. அந்த காலத்தில் வீட்டில் பந்தல் போட்டு ஒரு விதமான ஒரு ஒரு சந்தோஷம் அதில் அடங்கி தான் இருக்குது. சொந்தக்காரங்கள்லாம் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து சிராவை அடைச்சி போட்டு நெல் வச்சு போட்டு அரிசி ரெடி பண்ணி நிலத்து வாடையை படிச்சுக்கணும். அந்த காலத்து கல்யாணம் அதுதான்.
1: இல்லை எனக்கு அந்த கல்யாணத்தில் ரொம்ப பிடிச்சதே என்ன தெரியுங்களா, மாப்பிள்ளை ரெடியாக வருவாரு, அதுக்கப்புறம் தான் சோப்பு போட்டுலாம் குடிப்பார்.
0: இல்லை அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா
1: சோப்புலாம் ரொம்ப கிடைக்காத பொருள் தான்.
0: சோப்பு யார் போட்டு குளிப்பா அப்படிங்கிறீங்க? அந்த 70-80களில் கல்யாணம் வந்து பரிசம் போட்டாச்சும் வச்சுக்கோங்க மாப்பிள்ளை, அது வரையும் குளிச்சிருக்கவே மாட்டா, சும்மா வேலை வெட்டி பண்ணிட்டு இருந்துருப்பா. கல்யாணம் வந்து அந்த பரிசம் போட்டாச்சுனாக்கா அன்னையிலேருந்து பார்த்தாக்க சோப்பட்டி எடுத்துட்டு போவான் குளிக்கிறதுக்கு. கர்ச்சிப்பு இருக்கு பாருங்க, எடுத்து அந்த காலரில் வச்சுக்குவான், சினோ போட்டு பவுடர் அடிப்பான், ஆளையே மாறிடுவாங்க, கையில நகைப்பாலிசு எல்லாம் போட்டுக்குவான். ஆளை பார்த்தாலே அந்த கிராமத்துல அவன்தான் வித்தியாசமா இருப்பான், அவளை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம், சரி இவர் தான் கல்யாணம் பாப்புல அப்படின்னு. அது வந்து தொண்டு தொட்டு அந்த கிராமங்கள்ல அந்த கல்யாணம் பிக்ஸ் ஆனவன அந்த மாப்பிள்ளைய கொஞ்சம் சரி பண்ணிக்கிறது.
1: அந்த பகுதி வந்து உண்மையிலே நகைச்சுவையா இருந்தது.

0: இந்த கிணத்துக்கார மூட்டை நாகராசி இவ்வளோ அன்பா, ஒரு நல்ல நிறைஞ்ச மனசோட இருந்தவர், கடைசியில் பார்க்கறது கூட ஆள் இல்லாமல் போனார் அப்படிங்கிற மாதிரி. கடைசியில் ராசுக்குட்டி தான், கூடவே வச்சிருந்த ராசுக்குட்டி தான் பார்க்குறாருன்னு எழுதுறீங்க. இந்த வாழ்க்கை முறை கிராமங்கள்லேயே நீங்கள் சொல்கிற காலகட்டத்திலே வந்துருச்சுன்னா இன்னைக்கு எப்படி முதியவர்களை கிராமங்களில் பார்த்துக்கிறாங்க? ஏன்னா நகரங்களில் நிறையா பெருகிருச்சு முதியோர் இல்லங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க.
1: முதியோர்கள் இப்போ எப்படி பார்த்துக்கிறாங்கன்னு நீங்கள் கேட்குறீங்க. இப்போ கிராமங்களில் முதியவர்களே பார்க்க முடியல, அந்த மாதிரியான சூழ்நிலை தான் இருக்குது. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னாக்கா, அது ஏன் அவர் கணத்துக்காமன் நாகராசுக்கு அந்த நிலைமை வந்துச்சு அப்படின்னாக்கா, அவருக்கு ரெண்டு பையன் இருந்த நிலத்தை ரெண்டாக பிரித்து கொடுத்துட்டாரு. அதே மாதிரி இந்த விவசாய குடும்பங்களில் இருக்கிற ஒரு பெரிய டிராஃபிக் என்ன தெரியுங்களா, ஒரு குடும்பத்தில் ஒரு மூணு பையன் இருந்தானாக்கா ஒரு வேலையும் நல்லா இருக்கும். அந்த ஒரு வேலையும் நல்லா இருக்கிற வரைக்கும் எல்லாம் ஒன்றா இருக்கிற வரைக்கும் நல்லா செழிப்பாக இருப்பாங்க. எல்லாருக்குமே கல்யாணம் ஆகிடுச்சின்னு வச்சிங்களேன், அந்த ஒரு வேலி நிலம் வந்து மூணாக பிரிஞ்சிடும். அப்புறம் ஏழு ஏழு மாவம் ஆயிரும். அடுத்த தலைமுறைக்கு வரும்போது அந்த ஏழு ஏழு மாவம் இருக்கு பாருங்கள், அவனுக்கு ரெண்டு பிள்ளை பிறந்துச்சுன்னா மூன்றரை மூன்றரை மாவம் ஆயிரும். அந்த விவசாய குடும்பங்களுக்குள்ள பெரிய வளர்ச்சி இல்லாமல் போகிறதுக்கு காரணம் இது ஒரு காரணம். அது மாதிரி தான் அந்த கிணத்துக்கமரம்ட்ட நாகராசு பசங்க பங்கு பிரிச்சுக்கிட்டு போன பிறகு அந்த அப்பா அம்மனுடைய அந்த தியாகங்கள், அவங்களுடைய அன்பு பாசம் எல்லாத்தையும் மறந்துடுறாங்க. நகரத்தில் மட்டும் இல்லை, இந்த வியாதி கிராமத்துலையும் இருக்குது, அது இருக்கக்கூடாது. அந்த கிணத்துக்காரம்ட்டு நாகராசு பண்ணிய புண்ணியந்தான் அவர் கடைசி காலத்தில் அந்த ராசுக்குட்டி தான் ஆஸ்பத்திரி அழைச்சிட்டு போய் நல்லது கெட்டது பண்ணுவான்.
0: ஐயா, அப்புறம் உங்களுடைய நாவல ராசுக்குட்டி தன்னுடைய மனைவிக்கு வந்து ரேடியோவை பரிசளிப்பார் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க, அதுவும் பேட்டரி போட்ட ரேடியோ அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ஏன்னா உங்களுடைய நாவலில் அங்கங்கே சினிமா பாடல்கள் ஒலிக்குது, ஆனால் முதல் முறையாக உங்கள் பகுதியில் இல்லைன்னா உங்கள் காலகட்டத்தில் இந்த ரேடியோங்கிறது எவ்வளோ தூரம் முக்கியமான சாதனமாக இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லுங்கள்.
1: ரேடியோ தான் அந்த காலத்தில் மிகப்பெரிய பொழுதுபோக்கு. இப்போ என்னெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, ஒரு வீட்டில் கல்யாணம் நடக்கும்போதெல்லாம் அந்த ரேடியோ செட்டு கட்டுவாங்க. அந்த ரேடியோ செட்டில் போடுறாங்களா பாட்டு, அதை கேட்கறதுக்காக நாங்கள் நாலஞ்சு பேர் உட்காந்து அந்த பாட்டை கேட்டுக்கிட்டு இருப்போம். அப்போ ரேடியோங்கிறது மிகப்பெரிய கனவு சார் அது. அதில் இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த 60 70களில் வந்து ஒரு வீட்டில் ரேடியோ வாங்கிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அது எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்க. வீட்டில் ரேடியோ வாங்கியிருக்கோம் அப்படிவாங்க, கார் வாங்கலை மாதிரி சொல்லுவாங்க. ரேடியோ அப்படிங்கிறது, அதாவது செய்தி நம்ம கேட்குறதுக்கும் பாடல்கள் கேட்குறதுக்கும் நாடகங்கள்லாம் இப்போ சீரியல் பார்க்குற மாதிரியே, அப்போல்லாம் ரேடியோக்களில் வர நாடகங்கள் வந்து அவ்வளோ ஆர்வமாக கேட்பாங்க. அப்படி மிஸ் ஆகிட்டுனா கூட மறுநாள் அது என்னாச்சு அப்படின்னு கேட்பாங்க. அந்தளவுக்கு ரேடியோ அப்படிங்கிறது ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து ஒரு முக்கியமான பொழுதுபோக்கு கருவியில் வந்து தவிர்க்க முடியாத ஒரு கருவியாக இருந்தது அந்த காலத்தில் ரேடியோ தான் சார். இப்போ எங்கள் வீட்டில் அந்த காலத்தில் ஃபஸ்ட்டு நான் ஒரு பேட்டரி ரேடியோ வாங்கிட்டு வந்து எங்கள் அண்ணன் தான் வாங்கிட்டு வந்தார். வாங்கிட்டு அது வீட்டுக்குள்ளே வச்சு பாட வைக்கலாம், எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிறத வேண்டி திண்ணையில் வச்சு பாட வைக்கிறாரு. எல்லா
0: சீன் போடுறாரு,
1: ரேடியோ வாங்கிட்டாரா. அந்த அளவுக்கு ரேடியோ வந்து ஒரு முக்கியத்துவமான ஒரு பொழுதுபோக்கா இருந்துச்சு சார். ரேடியோ அப்படிங்கிறது உண்மையிலேயே காலத்தால் மறக்க முடியாத ஒரு கருவின்னு தான் சார் சொல்லணும்.
0: சரிங்க. அப்புறம் இந்த நாவலுடைய அந்த இறுதி வந்து என்னன்னா, நீங்க பேச்சியம்மாவுடைய ஆசை கடைசி வரையும் நிறைவேறாமவே முடிச்சிருப்பீங்க. ஏன் இது என்ன வளைஞ்சு செஞ்சீங்களா இல்ல உண்மையுமே நடந்ததா?
1: ரெண்டு வகையில் அதை எடுத்துக்கலாம். எப்படின்னா, பேச்சியம்மா வந்து ரொம்ப உடம்பு முடியாமல் கிடக்குது. அவங்க ராசுக்குட்டி வந்து என்ன கேட்குறான், அம்மா என்ன வேணும்னு கேட்குறான், அப்பாவை பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. இது வரைக்கும் பேச்சியம்மா அந்த குளத்துப்பட்டிக்கு வாழ வந்த நாட்களிலே வந்து எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்டதே இல்லை. கடைசியில் தான் சொல்கிறாங்க அப்பாவை பார்க்கணும்னு. சொன்ன பிறகு தான் அவங்க புதுக்கோட்டை போகிறாங்க, அவங்க அழைச்சிட்டு வரான். அவங்க வந்த பிறகு இவங்க செத்தாங்க அப்படின்னா அது வந்து ஒரு சினிமா மாதிரியோ இல்லை வெளியே திணிச்சது மாதிரியோ ஒரு இது இருக்கும். இன்னொன்று என்ன நான் யோசித்தேன் அப்படின்னாக்கா, குட்டியப்பன் இந்த குடும்பத்துக்காக ஒன்றுமே பண்ணலை. நான் அந்த இடத்துல எப்படி யோசிச்சேனாக்கா, குட்டியப்பனுக்கு வந்து ஒரு தண்டனையாக அமையணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான். பேச்சியம்மா செத்தாலும் பரவாயில்ல, குட்டியப்பன் பார்க்கக்கூடாது, குட்டியப்பனுக்கு பெரிய உறுத்தலாக இருக்கணும். கடைசியில் இந்த ஊரே சொல்லுதில்ல பாரு, அடித்த கூத்துக்கு தான் வந்து

0: பொண்டாட்டிய கூட உயிரோட இருக்கும்போது பார்க்க முடியாம சூழ்நிலை அவனுக்கு வந்துருச்சு அப்படின்னு ஒரு ஊரே திட்டுதில்ல அவனை. அந்த ஒரு சூழலை அவனுக்கு உருவாக்கணும், குட்டிய பொண்ணுக்கு வந்து ஒரு மன உறுத்தலை கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான் குட்டியப்பன் வரத்துக்கு முடிய பேச்சியம்மாவை கொண்டுட்டேன்.
1: நேர்களே, இதுவரை தன்னுடைய நிலத்து வாடை நாவல் குறித்த அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டார். இவர் கரை சேர்ந்தாச்சுங்கிற இன்னொரு நாவலும் எழுதியிருக்காரு. நிலத்து வாடை போன்றே அதிக மண்மனம் வீசும் என்று நினைக்கிறேன். அவருடைய எழுத்து பயணம் தொடர வானொலி சார்பாக ஐயாவுக்கு வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: வணக்கம் ஐயா.

அகில இந்திய வானொலியின் அலைவரிசைகளில் இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியில் இதுவரை நம்முடன் பயணித்தவர் எழுத்தாளர் தஞ்சாவூர் ஜி குமார் அவர்கள். தொகுப்பு தனலட்சுமி மயில்வாகனன். அமைப்பு கு அடைக்கலராஜ். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: திரை இசை பாடல்கள் ஒன்று கேட்கலாம் நேர்களே.

0: இசை பாடல் கேட்டோம் நேர்களையா. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் வீரா திரைப்படத்திலிருந்து சித்ரா குரலில் ஒலிக்க கேட்டோம்.
1: காலமெல்லாம் இதயம் தொட்ட இதயமெட்டுக்கள், இனிமையும் இன்பமும் இணைந்திருக்கும் இனிய கானங்கள், என்றும் உங்களோடு இணைந்திருக்கும் ஆகாஷ்வாணி மதுரை முதன்மை அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். கர்நாடக சங்கீதம், நாடகம், இலக்கிய நிகழ்ச்சி, திரை கானம் என புதுப்பொலிவுடன் புத்தம் புதிதாய் நமது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு ரசிக்கலாம்.
2: மதுரை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சமரச தீர்வு மையத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தேசிய சட்டப்பணிகள் ஆணையத்தின் உத்தரவுப்படியும் மற்றும் தமிழ்நாடு மாநில சமரச தீர்வு மையத்தின் வழிகாட்டுதலின்படியும் மாண்புமிகு முதன்மை மாவட்ட நீதிபதி எம் சாய் சரவணன் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் மதுரை மாவட்டத்தில் உள்ள சமரச தீர்வு மையத்திலும் தாலுகா அளவில் உள்ள துணை சமரச தீர்வு மையங்களிலும் ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் வரை 60 நாட்கள் நீதிமன்றங்களில் உள்ள சமரசத்திற்கு உகந்த வழக்குகளை சமரச தீர்வு மையத்திற்கு அனுப்பி வைக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு முகாம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளில் குடும்பநல வழக்குகள், பண மோசடி வழக்குகள், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்குகள், வணிகம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் மற்றும் சிவில் வழக்குகள், இந்த வழக்குகள் அனைத்தும் சமரசம் செய்ய ஏதுவாக மாவட்டம் முழுவதும் 58 சமரசர்கள் மதுரை மாவட்டத்தில் உள்ளனர். அவர்கள் தங்களின் வழக்குகளை நேரடியாகவோ அல்லது இணையம் மூலமாகவோ பேசி தீர்வு காண தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. எனவே வழக்காடிகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மதுரை மாவட்ட சமரச தீர்வு மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் சார்பு நீதிபதி தெரிவிக்கின்றார்.

0: கேட்கலாம் இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை நிகழ்ச்சியும் நேரமுமாக. இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல், 12:10 இசை மேடை. இதில் திருச்சூர் டிஎஸ்டி செல்வரத்னம் அவர்களின் நாதஸ்வர இசை கேட்கலாம். 12:40 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல், 12:50 மெல்லிசை சென்னை அஞ்சல், 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 1:10 என்னுயிர் தோழி சென்னை அஞ்சல். இதில் தேன்கூடு தொகுப்பு நிகழ்ச்சி. முதலாவதாக பெயர் சொல்லும் கதை, வழங்குபவர் முனைவர் என் சுலோச்சனா அவர்கள், எழுத்தின் இசை வழங்குபவர் கவிஞர் ரேவா அவர்கள், நலமாய் வளமாய் வழங்குபவர் யோகக்கலை பயிற்றுனர் பவித்ரா பால்ராஜ் அவர்கள், கதை அரங்கம் வழங்குபவர் கே வித்யா அவர்கள், தொகுப்பு எம் விஜயகாந்த், அமைப்பு டாக்டர் கே வித்யாவதி. இந்நிகழ்ச்சியினை சென்னை அஞ்சலாக கேட்கலாம் நேர்களே. 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சல், 1:55 பாரதியார் பாடல், பிற்பகல் 2 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 2:15 மதுரை தென்றல், 2:35 சேந்திசை பாடப்பயிற்சி சென்னை அஞ்சல். இதில் நேபாள மொழி பாடம், வரிகள் ருத்ரா பௌடியால் அவர்கள். 2:55 வானிலை அறிக்கை, பிற்பகல் 3 பகல் ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. மாலை 5:27 குறளமுதம் 382 தொடர்ந்து 5:30 மதுரை தென்றல், 6 நிகழ்ச்சியும் நேரமும், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 ஒரு பட பாடல்கள். இதில் ரிதம் திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம். 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல், 6:40 மதுரை தென்றல், 6:55 சேவை செய்திகள், 7 மதுரை தென்றல், 7:10 மயிலாடுதுறை மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஜி மணிகண்டன் அவர்கள். இதை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல், 7:25 பண்ணை செய்தி. 7:30 துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் இலங்கை மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையேயான 2026 மகளிர் ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் போட்டிக்கான ஹிந்தி மற்றும் ஆங்கில இருமொழி நேரலை வர்ணனை. 7:30 மொபைல் செயலியில் கேட்கலாம். அதில் 7:30 மண்ணும் மணியும், ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் மலைத்தோட்ட பயிர்கள் குறித்து தேனி மாவட்டம் அகமலை விவசாயி சரோஜினி அவர்களுடன் நேர்முகம், வேளாண் தகவல், வேளாண் பழமொழி சிந்தனை, விடைபெறும் முன் ஆகியன இடம்பெறும். 8 செய்தி அறிக்கை, 8:05 மதுரை தென்றல், 8:30 அறிவியல் வெள்ளி. இதில் புற தூய்மையின் புரிதல் உரை வழங்குகிறார் மதுரை யாதவா கல்லூரி நுண்ணுறியல் துறை உதவி பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் முனைவர் கே செந்தில்கண்ணன் அவர்கள். 8:45 மதுரை தென்றல், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 9:15 செய்தி சுடர் சென்னை அஞ்சல், 9:30 அரங்கிசை. இதில் சிக்கில் மாலா சந்திரசேகர் அவர்கள் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். வி ஸ்ரீனிவாச ராவ் அவர்களின் வயலின், டி.ஆர். சுந்தரேசன் அவர்கள் மிருதங்கம், ஏ.எஸ். கிருஷ்ணன் அவர்கள் தாளவாத்தியம். 10:45 நட்சத்திர கீதங்கள், 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 11:10 இன்றைய ஒளிபரப்பு நிறைவு பெறும். 11:10 இலங்கை பாகிஸ்தான் மகளிர் T20 போட்டி இந்தி மற்றும் ஆங்கில வர்ணனை ஆட்ட நேர இறுதி வரை கேட்கலாம் நேயர்களே. நேயர்கள் இதுவரை கேட்டது இன்றைய நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பை நிகழ்ச்சியும் நேரமுமாக. இனி தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.
1: This is Akashvani, the news read by Valsa Williams. Prime Minister Narendra Modi has said leaders from around the world are gathering in New Delhi for the 18th BRICS summit beginning tomorrow. In a social media post today, Mr. Modi expressed confidence that the conference will witness positive and meaningful discussions on various issues with the welfare of the world as the guiding objective. The 2-day summit, which will be held at Bharat Mandapam, will bring together 11 major emerging and developing economies. World leaders, including Russian President Vladimir Putin, Chinese President Xi Jinping, President of South Africa Cyril Ramaphosa, Iran President Masoud Pezeshkian,

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 12:10.
2: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் இசை மேடை. இன்றைய இசை மேடை நிகழ்ச்சியில் தேசூர் டி எஸ் செல்வரத்தினம் அவர்களின் நாதஸ்வர இசை கேட்கலாம். முதலாவதாக ஸ்ரீ வாசுதேவம் என தொடங்கும் மைசூர் வாசுதேவாச்சார் சாகித்யம் ராமப்ரியா ராகம் கண்டச்சாப்பு தாளம்.

0: இதுவரை தேசூர் டி எஸ் செல்வரத்தினம் அவர்களின் நாதஸ்வர இசை கேட்டீர்கள்.
1: பாதுகாப்பு வண்டி ஓட்டுறப்ப செல்போனை பேசக்கூடாது. நம்ம உயிரோட மதிப்பு ரோட்டுக்கு தெரியாதுமா, நம்ம வீட்டுக்கு மட்டும்தான் தெரியும். சாலை விதிகளை மதிப்போம், சந்தோஷமா இருப்போம். பாதுகாப்பான பயணமே எல்லோருக்கும் நல்லது.
2: பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி மதுரை.
3: 12:40 தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்

செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். சிகாகோவில் சுவாமி விவேகானந்தர் ஆற்றிய உரை இன்றளவும் ஊக்கத்தை அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் வர்த்தக அமைச்சர்கள் உச்சி மாநாடு இன்று புதுதில்லியில் தொடங்கியது. சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு வனக்காவலர்களின் பங்கு இன்றியமையாதது என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணையில் அமெரிக்காவின் நவீன செயல்ட்ரோன் ஆளில்லா கப்பலை ஈரான் தாக்கியதாக அந்நாட்டு ராணுவம் தெரிவித்துள்ளது. US ஓபன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் யுக்ரைனின் அஞ்சோனினா சுஷ்கோவா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். சிகாகோவில் நடைபெற்ற உலக மதங்களின் நாடாளுமன்ற மாநாட்டில் சுவாமி விவேகானந்தர் ஆற்றிய உரை இப்போதும் ஊக்கமளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கடந்த 1893 இதே நாளில் சுவாமி விவேகானந்தர் ஆற்றிய உரையை பகிர்ந்துள்ளார். அவரது உரை நமது நாட்டின் பாரம்பரிய கலாச்சாரத்தை எடுத்துக்காட்டுவதாக உள்ளது என்று அவர் கூறியுள்ளார். சுவாமி விவேகானந்தரின் ஆற்றல் மிக்க வார்த்தைகள் இன்றளவும் ஊக்கமளிப்பதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சுவாமி விவேகானந்தரின் சிகாகோ உரை

0: நாட்டின் ஆன்மீக பாரம்பரியத்துக்கு எடுத்துக்காட்டாக உள்ளது என்று தெரிவித்துள்ளார். சுவாமி விவேகானந்தர் ஆற்றிய உரை மத நல்லிணக்கம் உலகளாவிய சகோதரத்துவத்திற்கு முக்கியத்துவம் அளித்ததாக தெரிவித்துள்ளார். அவரது தொலைநோக்கு பார்வை இளைஞர்களுக்கு ஊக்கமளிப்பதாக உள்ளது என்றும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் வர்த்தகத்துறை அமைச்சர்கள் உச்சி மாநாடு இன்று புதுதில்லியில் தொடங்கியது. பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென்னாப்பிரிக்கா உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த வர்த்தக அமைச்சர்களும் உயர் அதிகாரிகளும் இதில் பங்கேற்றுள்ளனர். இந்த மாநாட்டில் எகிப்த், எத்தியோப்பியா, இந்தோனேஷியா, ஈரான், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றுள்ளனர். புதுதில்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் நடைபெற்று வரும் இம்மாநாட்டில் நாடுகளுடனான வர்த்தகம், நிலையான பொருளாதார வளர்ச்சி, எரிசக்தி பரிமாற்ற திட்டங்கள், நிதி, பொருளாதாரம் உள்ளிட்டவற்றில் கலந்துரையாடல் நடைபெறுவதுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் மேற்கொள்ளப்படும். இன்றைய உச்சி மாநாட்டில் 2000-க்கும் மேற்பட்ட வர்த்தக பிரதிநிதிகளும் பங்கேற்றுள்ளனர். இந்திய தொழில்துறை அமைப்புகளான ஃபிக்கி, சிஐஐ மற்றும் அசோச்சம் அமைப்புகளின் பிரதிநிதிகளும் இதில் பங்கேற்றுள்ளனர். இந்த உச்சி மாநாட்டில் தோல்விகளில் இருந்து மீண்டு எழுவது, கூட்டுறவு மற்றும் நிலைத்த தன்மையுடன் கூடிய திட்டங்களை செயல்படுத்துவது என்ற கருப்பொருளின் கீழ் ஆலோசனைகளும் விவாதங்களும் மேற்கொள்ளப்படுகின்றன. இன்று நடைபெறும் மாநாட்டில் பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே தொடர் வர்த்தக சில்லறை விற்பனை நிறுவனங்களை ஏற்படுத்துதல், நாடுகளுக்கிடையே பில்லியன் டாலர் அளவிலான முதலீடுகளை மேற்கொள்ளுதல் என்ற அடிப்படை ஆலோசனைகள் இடம்பெற்றுள்ளது. பிரிக்ஸ் உச்சி மாநாட்டுக்கு முன்னோட்டமாக கடந்த வாரம் மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் பிரிக்ஸ் நாடுகளைச் சேர்ந்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கூட்டமைப்பு, நிதி கட்டமைப்பு உறுப்பினர்கள், கல்வி முன்னேற்ற குழுமம், விளையாட்டு, இளையோர் மேம்பாடு, சுற்றுலா, தொலைத்தொடர்பு, அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் புதுமை படைத்தல் ஆகிய துறைகளைச் சேர்ந்த அமைச்சர்களின் உச்சி மாநாடு புதுதில்லி மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. இன்று நடைபெற்ற மாநாட்டில் மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கலந்து கொண்டு உரையாற்றினார். உலக அளவிலான ஒட்டுமொத்த வர்த்தகத்தில் 40% பங்கை பிரிக்ஸ் உறுப்பு நாடுகள் மேற்கொள்வதாக அவர் கூறினார். நாடுகளுக்கிடையே பொருளாதார வலிமையை ஊக்குவிக்கும் திட்டங்களை ஒருமித்து செயல்படுத்த வேண்டும் என்றும், மக்களுக்கு பொருளாதார வளர்ச்சியை நிலைநிறுத்தும் வர்த்தக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். இதில் இந்தியா முக்கிய பங்காற்றி வருவதாக அமைச்சர் குறிப்பிட்டார். பொறியியல் தொடர்பான வர்த்தகமும் மின்னணு பொருட்களின் வர்த்தகமும் இந்தியாவிலிருந்து பெருமளவு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டார். மருந்து பொருட்கள் உற்பத்தியிலும் இந்தியா மிகச்சிறந்த பணியாற்றி வருவதாக குறிப்பிட்ட அமைச்சர், இதனை நிலைநிறுத்தும் நோக்கில் பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே வர்த்தக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றார். கச்சா பொருட்கள் மற்றும் அரிய வகை தாது பொருட்களை கொண்டு உற்பத்தி மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும், பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே இது வர்த்தக உறவை வலுப்படுத்தும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். இந்த மாநாட்டில் உரையாற்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர், 20 ஆண்டுகளாக பிரிக்ஸ் அமைப்பு வெற்றிகரமாக செயல்பட்டு வருவதாக கூறினார். இந்த அமைப்புடன் வேறு சில நாடுகளும் இணைந்திருப்பதாகவும், நாடுகளுக்கிடையேயான ஒத்துழைப்பை வலுப்படுத்த வேண்டும் என்றும், இந்த ஆண்டு இந்தியாவில் உச்சி மாநாடு நடைபெறுவது பெருமை மிக்கதாகும் என்றும் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்தார். இந்த உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின், தென்னாப்பிரிக்க தலைவர் திரு சிரில் ராமபோசா மற்றும் உகாண்டாவின் துணைத் தலைவர் ஜெசிகா அலுப்பு புதுதில்லி வந்தடைந்தனர். நைஜீரியா, உருகுவே, லத்தீன் அமெரிக்க மற்றும் கரீபியன் நாடுகளைச் சேர்ந்த வெளியுறவுத்துறை அமைச்சர்களும் இம்மாநாட்டில் கலந்து கொண்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது தேசிய ஊட்டச்சத்து மாதம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் நினைவு தினத்தையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தியுள்ளனர். திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மொழியின் ஆற்றலை போற்றிய பாரதியாரின் சொற்கள் காலங்கடந்தும் நம் மனங்களில் அதே வீரியத்துடன் ஒலித்துக் கொண்டிருக்கும் என்று கூறியுள்ளார். தேசப்பற்று, சமத்துவம், பெண்கள் முன்னேற்றம் ஆகியவற்றை தமது கவிதைகளால் எடுத்துரைத்த மகாகவி பாரதியாரின் நினைவை போற்றுவோம் என்று அவர் தெரிவித்துள்ளார். திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நவீன தமிழ் இலக்கியத்தின் தந்தையான பாரதியார் தமது கவிதைகளின் மூலம் நமது விடுதலை இயக்கத்திற்கு

0: தேசபக்தி உணர்வை ஊட்டியவர் என்று தெரிவித்துள்ளார். பாலின சமத்துவம், ஆன்மீக ஞானம் மற்றும் சமூக நீதிக்கான பாதையை காட்டியவர் அவர் என்றும் திரு அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார். மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தேசத்தின் சுதந்திரமும் முன்னேற்றமும் மக்களின் ஒற்றுமையிலிருந்து பிறக்கும் என்பதை ஆழமாக நம்பியவர் பாரதியார் என்று தெரிவித்துள்ளார். சாதி வேறுபாடுகளை கடந்த சமூக ஒற்றுமை, பெண் விடுதலை, சமத்துவம் மற்றும் தேசிய உணர்வு ஆகியவற்றை தமது கவிதைகளில் வலியுறுத்தியவர் பாரதியார் என்று அவர் கூறியுள்ளார். அவரது லட்சியங்களையும் தேசப்பற்றையும் போற்றி அவரது நினைவை வணங்குவதாகவும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு வனக்காவலர்களின் பங்கு இன்றியமையாதது என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். தேசிய வனக்காவலர் தியாகிகள் தினம் இன்று அனுசரிக்கப்படுவதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பல்லுயிர் பெருக்கத்திற்கு வனம் மற்றும் வனவிலங்குகளை பாதுகாக்க இன்னுயிர் ஈந்தவர்களை நினைவு கூறுவதாக தெரிவித்துள்ளார். அறிவியல் மற்றும் தொழில் ஆராய்ச்சிக் கழகம் பல்கலைக்கழக மானியக்குழுவுடன் இணைந்து நடத்திய தேசிய தகுதி தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகியுள்ளது. கடந்த ஜூன் மாதம் நடைபெற்ற இந்த தகுதி தேர்வின் முடிவுகள் வெளியிடப்பட்டதாக தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. தேர்வு முடிவுகள் குறித்த தகவல்களை www.nta.ac.in என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹோர்முஸ் நீரிணையில் அமெரிக்காவின் நவீன செயல்ட்ரோன் ஆளில்லா கப்பலை ஈரான் தாக்கியதாக அந்நாட்டு ராணுவம் தெரிவித்துள்ளது. ஈரான் ராணுவம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஹோர்முஸ் நீரிணையில் அனைத்து கப்பல் போக்குவரத்தும் தடை செய்யப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது. இந்த நீரிணை ஈரானின் கட்டுப்பாட்டில் உள்ளதாகவும், எதிரி நாடுகளின் கப்பல்களை தாக்கும் என்றும் ஈரான் ராணுவம் எச்சரித்துள்ளது. அமெரிக்க ராணுவம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஹோர்முஸ் நீரிணையில் இந்த கப்பலுடனான தொடர்பு துண்டிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளது. US ஓபன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் யுக்ரைனின் ஆண்டோனினா சுஷ்கோவா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-4, 6-4 என்ற செட் கணக்கில் ரஷ்யாவின் ஃபெலிட்ஸாட்டா புஷ்கரேவா இணையை வென்றது. இந்தோனேஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 7-5, 6-1 என்ற செட் கணக்கில் ஆஸ்திரேலியாவின் ஹேடன் ஜோன்ஸை வென்றார். இப்போட்டியின் மற்றொரு ஆட்டத்தில் இந்தியாவின் திக் விஜய் பிரதாப் சிங்கும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் இஷாராணி பருவா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 21-15, 21-18 என்ற செட் கணக்கில் சீன தாய்பேயின் ஹுவாங் சிங்பிங்கை வென்றார். ஆசிய வாலிபால் சாம்பியன் போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. ஜப்பானில் இப்போட்டி மாலை 4 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சிகாகோவில் சுவாமி விவேகானந்தர் ஆற்றிய உரை இன்றளவும் ஊக்கத்தை அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் வர்த்தக அமைச்சர்கள் உச்சி மாநாடு இன்று புதுதில்லியில் தொடங்கியது. சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு வனக்காவலர்களின் பங்கு இன்றியமையாதது என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணையில் அமெரிக்காவின் நவீன செயல்ட்ரோன் ஆளில்லா கப்பலை ஈரான் தாக்கியதாக அந்நாட்டு ராணுவம் தெரிவித்துள்ளது. US ஓபன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் யுக்ரைனின் அண்டோனினா சுஷ்கோவா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50. ஆகாஷ்வாணி சென்னை வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு: பலத்த காற்று மணிக்கு 45-55 கிலோமீட்டர் வேகத்திலும், பலத்த 65 கிலோமீட்டர் வேகத்திலும் தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளிலும், தென்மேற்கு வங்க கடற்பரப்பின் தெற்கு பகுதிகளிலும் வீசக்கூடும். இன்றும் நாளையும் காற்றின் வேகம் சற்றே குறைந்து 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்த 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வடகடலோர ஆந்திர பிரதேசத்தை ஒட்டியுள்ள பகுதிகள், மேற்கு மத்திய வங்க கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளில் வீசும் வாய்ப்புண்டு. இக்கடற்பரப்புகளுக்கு இந்நாட்களில் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். மீண்டும் வானிலை அறிக்கை 2:55. மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். முதலில் AL ராகவன் பாடியுள்ள பாடல், இயற்றியவர் திருச்சி வாசுதேவன், இசை வித்யா.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: அப்பா, பாதே கிழிஞ்சிரும் போல. எப்படித்தான் இவ்வளவு வேகமா வண்டி ஓட்டுறாங்களோ! இத கேட்க யாருமே இல்லையா? அவங்களுக்கு மட்டுமா பிரச்சனை? ரோட்ல நடந்து போறவங்க, வண்டியில போறவங்க எல்லாருமே இவங்க ஸ்பீடா போறத பார்த்து அவங்கவுங்க வண்டியை விட்டுருவாங்க.
3: இனிமே பாருங்க, அவங்க கனவுல கூட வேகமா போகணும்னு யோசிக்கவே மாட்டாங்க.
2: ஏன் அப்படி சொல்றீங்க?
3: அதுதான் திருத்தப்பட்ட புதிய மோட்டார் வாகன சட்டம் அமலுக்கு வந்துருச்சுல்ல, அதனாலதான் அப்படி சொன்னேன். ஃபைன் அமௌண்ட் எல்லாம் கூட எக்கத்தப்பா ஏறிடுச்சு. அதனால அமைதியா, பதறாம, மெதுவாதான் எல்லாருமே வண்டியை ஓட்டிட்டு போவாங்க.
2: திருத்தப்பட்ட மோட்டார் வாகன சட்டத்தின் படி சாலைகளில் வேகமாக வாகனம் ஓட்டுவோருக்கு ₹5,000 முதல் ₹10,000 வரை அபராதமும், 3 மாதத்திலிருந்து 1 வருடம் வரை சிறை தண்டனையும் விதிக்கப்படும். அதே போன்று 18 வயதுக்கு கீழ் உள்ளோர் சாலைகளில் வாகனம் ஓட்டினால் வாகனத்தின்

0: உரிமையாளருக்கு 25,000 ரூபாய் அபராதமும் 3 ஆண்டு காலம் வரை சிறை தண்டனையும் விதிக்கக்கூடும். வாகனம் ஓட்டி வந்த சிறுவருக்கு 25 வயது வரை ஓட்டுநர் உரிமம் வழங்கப்பட மாட்டார். சாலைகளில் மித வேகம் மிக நன்று.
1: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
1: யோஜனா உன் நௌஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
0: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9,50,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
2: வீடியோவை லைக் செஞ்சா பணம் கிடைக்குமா? சோ ஈஸி.
3: மாட்டிக்கிட்டீங்க.
4: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: റേഡിയോ ലിസണേഴ്സൊക്കെ എല്ലാവർക്കും എന്നോട് വാഴ്ത്തുക്കൾ. താങ്ക് യു.
1: காலமெல்லாம் இதயம் தொட்ட இதயமெட்டுக்கள், இனிமையும் இன்பமும் இணைந்திருக்கும் இனிய கானங்கள் என்றும் உங்களோடு இணைந்திருக்கும் ஆகாஷ்வாணி மதுரை முதன்மை அலைவரிசை 1269 KHz. கர்நாடக சங்கீதம், நாடகம், இலக்கிய நிகழ்ச்சி, திரை கானம் என புதுப்பொலிவுடன் புத்தம் புதிதாய் நமது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 KHz நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு ரசிக்கலாம்.
2: ஒரு 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம் நேயர்களே. இன்னும் சில நொடிகளில்

0: jobs and women-led enterprises.
1: Union Commerce and Industry Minister Piyush Goyal in his address called upon BRICS nations to work together to translate their economic strengths into jobs, wealth and prosperity for their people.
2: BRICS today represents almost one-fourth of global trade, and India is an important pillar of the intra-BRICS trade. Engineering goods and electronics account for the largest segment of India's manufactured exports. India is also known as the pharmacy of the world. We see BRICS as an important market for these and other products that India seeks to take to the world as a trusted partner.
1: Prime Minister Narendra Modi today said while the threat of terrorism continues to evolve, India's resolve and opposition to terrorism in all its forms and manifestations remain unwavering. On the 25th anniversary of the horrific 9/11 terror attacks in the US, Mr. Modi in a social media post said terrorism has claimed countless lives around the world. He said as a victim of cross-border terrorism, India has been at the forefront of the fight against terrorism for several decades. Mr. Modi said India stands in solidarity with all efforts to combat the scourge of terrorism. The BJP today announced Debashish Sharma as its candidate for the by-election to the Nagaon Lok Sabha seat in Assam. His candidature was approved by the party's Central Election Committee. Polling will be held on the 6th of October, while counting of votes will take place on the 9th of October. Besides the Nagaon Lok Sabha by-election, five assembly seats will also go to polls on the 6th of October. India has crossed the significant milestone of 80 lakh human papillomavirus HPV vaccinations, marking another major step towards strengthening preventive healthcare and protecting against HPV infection and HPV-associated cancers. The Ministry of Health and Family Welfare said every vaccination brings India closer to a healthier and cancer-free future for its daughters. In the Junior Asia Cup hockey, the Indian men's team will take on Malaysia in the semi-final at Mo Tsi in China this afternoon at 2:15 p.m. IST. And with that, we end this news bulletin.
3: Neram Urumani Patanimidam Akashwani. என்னுயிர் தோழி தேன்கூடு தொகுப்பு நிகழ்ச்சி.
4: இன்றைய நிகழ்ச்சியில் பெயர் சொல்லும் கதை, எழுத்தின் இசை, நலமாய் வளமாய் மற்றும் கதை அரங்கம் ஆகியவை இடம்பெறும். சொல்லும் கதை வழங்குகிறார் முனைவர் என் சுலோச்சனா அவர்கள்.
5: இன்னைக்கு எந்த ஊருக்கு போறோம் அப்படின்னா, சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கும் காரைக்குடிக்கு தான் போறோம். சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கும் காரைக்குடிக்கு ஏன் அப்படி ஒரு பேர் வந்திருக்கிறது என்று பார்த்தோமானால், தமிழ்நாட்டில் இயற்கை அடிப்படையில் மரங்கள், செடிகள், பூக்கள், இப்படி நிலவியலின் அடிப்படையிலும் ஊர்பெயர்களை மக்கள் இயற்கையோடு சார்ந்து அழைத்திருக்கிறார்கள். அப்படியாக இதை செடியின் அடிப்படையில் அமைந்த ஒரு ஊராக நாம் பார்க்கிறோம். அப்பகுதியில் காரை என்னும் முச்செடி வகை, முள்ளுள்ள ஒரு செடி வகை நிறைந்து காணப்படும் நிலப்பகுதியாக இருந்திருக்கிறது. குடி என்றால் மக்கள் குடியேறிய பகுதி, மக்கள் வாழும் பகுதி என்ற அடிப்படையில் காரை செடிகள் மற்றும் பாரம்பரியமான காரை வீடுகள், இந்த இரண்டையும் இந்த ஊருக்கு பொருத்தமாக இருக்கும். என்ன ரெண்டும் சொல்றீங்களே அப்படின்னு கேட்குறீங்களா அப்படின்னா, பொதுவாக கிராமத்தில் சொல்லுவாங்க ஒரு ஊருக்கு ஒரு பாதையா போகுது அப்படிலாம் சொல்லுவாங்களே, அது மாதிரி ஒரு ஊருக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். ஆனால் நாம் கடைசியில் முடிவுக்கு வர்றப்ப இயற்கையின் அடிப்படையிலும் நிலவியலின் அடிப்படையிலும் நாம் பார்க்கப்ப அந்த ஊரினுடைய பெயர் பொருத்தமாக அமைவதை நாம் காணலாம். அப்படியாக காரை செடிகள் நிறைந்த நிலப்பகுதி அப்படின்றதுனால இது காரைக்குடி என்று பெயர் வந்திருக்கிறது என்றும் அறிய முடிகிறது. மற்றொரு காரணமாக, காரை வீடுகள் நிறைந்திருக்கும் ஊர் என்பதனால் அப்படின்னு இந்த ஊருக்கு சொல்லப்படுகிறது. காரை அப்படின்னு சொல்றப்ப

சூழலுக்கு தகுந்த மாதிரி பல பொருள் இருக்கிறது. தமிழ் மொழிக்குரிய ஒரு வளமே ஒரு சொல் பல பொருள் இருக்கிறது என்பது தமிழ் மொழியுடைய வளத்தையும் செழுமையையும் காட்டுகிறது. அப்படி காரை என்ற சொல்லுக்கு கட்டுமானத்தில் பயன்படும், அதாவது வீடு கட்டுவதற்கு பயன்படும் செங்கல் கற்கள் போன்றவற்றை ஒன்றுடன் ஒன்று இணைத்து உறுதிப்படுத்த பயன்படும் சிமெண்ட் அல்லது சுண்ணாம்பு கலவை, அதுதான் காரை என்று சொல்லப்படுகிறது. இப்படி காரை வீடுகள் நிறைந்த ஊர் என்பதனால் இது காரைக்குடி என்று பேர் வந்திருக்கிறதாக நாம் அறிய முடிகிறது. அதாவது அக்காலத்தில் இப்பகுதியில் காரை எனப்படும் முட்செடிகளும் தாவரங்கள் அதிக அளவில் மண்டி கிடந்திருக்கிறது என்று. மண்டி என்றால் நிறைந்த, செறிந்த, அதிக என்று பல பொருள் தரக்கூடிய ஒரு சொல்தான் மண்டி என்றது. அது மாதிரி காரை செடிகள் மண்டி கிடந்த நிலப்பகுதியாக இருந்திருக்கிறது. இன்னொரு பக்கம் காரை வீடுகள் நிறைந்த குடியிருப்பு பகுதியாக இருந்திருக்கலாம். இந்த இரண்டின் அடிப்படையில் காரைக்குடி என்ற பெயர் வந்திருக்கிறது. பொதுவாக கிராமங்களில் மண் வீடு, குடிசை வீடு, ஓலை வேந்த வீடு, ஓட்டு வீடு இப்படிதான் ஒரு காலத்தில் நிறைந்து இருந்தது. அதற்கு பிறகான காலகட்டத்தில்தான் செங்கலின் பயன்பாடும் கற்களின் பயன்பாடும் சுண்ணாம்பு சிமெண்டினுடைய பயன்பாடும் அதிகரித்தது. அப்ப காரை வீடுகள் அதிகமாக இருந்தது. பொதுவாக கிராமங்களில் யாரையாவது அடையாளப்படுத்தினா அதோ இருக்குல்ல அந்த காரை வீட்டுக்காரங்கன்னு சொல்லுவாங்க. எங்கேயாவது ஒரு வீடு தான் காரை வீடு இருக்கும். இந்த இடத்துல இந்த ஊரில் காரை வீடுகள் அதிகமாக இருந்ததினால் இது காரைக்குடி என்று பெயர் வந்ததாக நாம் அறிய கிடைக்கிறது. இப்படியாக நாம் காரைக்குடிக்கு போயிருக்கிறோம். இந்த ஊருக்கு காரை என்று பேச்சு வழக்கிலையும் சுருக்கமாக சொல்லப்படுவதுண்டு காரைக்குடிக்கு. இந்த காரை என்ற அடிப்படையில் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் ஒரு பகுதியான காரைக்காலையும் சுருக்கமாக காரை என்றே சொல்லப்படுகிறது. அதை போல சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை வட்டார பகுதியிலும் காரை ஊராட்சி ஒன்றியம் இருக்கிறதையும் நாம் அறியலாம். பெரம்பலூர் மாவட்டம் ஆலந்தூர் ஊராட்சி ஒன்றியத்திலையும் காரை என்ற ஒரு ஊர் இருக்கிறது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி ஊராட்சி ஒன்றியத்திலையும் காரை என்ற ஒரு ஊர் பகுதி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப காரை செடிகளோ காரை வீடுகளோ நிறைந்த ஊர் பகுதி தமிழ்நாட்டில் பரவலாக இருந்திருக்கிறதை இந்த ஊரின் அடிப்படையில் நாம் அறிய கிடைக்கிறது. அப்படியாக இன்றைய ஊர் காரைக்குடி.

0: எழுத்தின் இசை பகுதியில் கவிதை வழங்குகிறார் கவிஞர் ரேவா அவர்கள்.
1: கவிதையின் தலைப்பு இருப்போம் என்பதாய் பயண குறிப்பு. நாம் நமது பாதைகளை தேர்ந்தெடுத்தோம். பழக்கப்பட்டவைகளை தவிர்த்து இயல்பாய் சுழல சொற்கள் சில நம் கைவசம் இருந்தது. வேற்றுமைகள் களைந்து காத்திருப்பை உண்டு பார்த்த கச்சிதம் புதிய வருகைக்கு பிறகான இடைவெளியின் பசியை அளந்து வைத்திருந்தது. நாம் நிறைவோடிருந்தோம். பகிர சில பருக பழம் இடைமறிக்கும் நினைவுக்கு இட்டு நிரப்ப சிற்சில நம் உலகம் நமக்காய் இருந்தது. வெயில் திரை இருள் மழை இடர் பள்ளம் எழுதும் உயரம் எதிலும் நிறைய பழகிய காளி கோப்பைகளை காலம் நமக்கு பரிசளித்திருந்தது. எழுதி எழுதி அழிந்த முகங்கள் கொடுத்து போன அர்த்தங்களில் ஏறி அரிதாரம் எடுத்து தருகிறது. சிரிப்பதற்கு தோதான உதடுகளை உடுப்புகள் உண்ட களைப்பு பூகோள உருண்டை அறிந்த எதையும் புதிதான ஒன்றைப் போல் அணுகுகிறது உன் புத்த கண்கள். நாம் நமக்குள் மிச்சம் வைத்திருந்தோம். தீர தீர திரும்பும் காட்சிகள் நிறம் மாற்றி நிறம் ஏற்றுகிறது அறிதலின் மேல். அறிந்திடாத அந்த மழைப்பாதையோ நம்மை அனுமதிக்கிறது. யாவற்றுக்கும் பின்னும் நாம் அறிந்தே நகர்கிறோம். இருப்போம் என்பதாய் பயண குறிப்பு. இந்த கவிதைக்குள்ள நாம் பயன்படுத்திருக்கிற நாம் நீ உண்ணுன்ற விகுதி எல்லாமே என்கிட்ட இருக்கிற நானும் எனக்கு தெரியாத நானையும் சேர்த்து பயணப்படுறதுல எனக்கு கிடைச்ச அனுபவத்தை தான் இந்த கவிதைக்குள்ள நான் பயன்படுத்தியிருக்கேன்.

0: நலமாய் வளமாய் வழங்குபவர் யோகக்கலை பயிற்றுனர் பவித்ரா பால்ராஜ் அவர்கள்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த ஆசனா பேர் விபரீத கரணி. இந்த மெடிடேஷனுமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான போஸில் பண்ண போகிறீங்க. இது வந்து ரொம்ப ஈஸியான போஸுங்க, பட் ஆனால் ரொம்ப எஃபெக்டிவான போஸ். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் முதுகில் படுத்துக்கணும், ஒரு யோகா மேட்டில் படுத்துக்கோங்க. உங்கள் ரெண்டு காலையுமே வந்து ஒரு வாலில் வந்து நல்லா நீட்டி வைக்க போகிறீங்க. உங்கள் இடுப்பு வந்து அந்த சுவருக்கு டச் ஆகிற மாதிரி உங்களுக்கு படுக்க முடிஞ்சா நல்லது. அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்லைட் கேப் இருந்தால் கூட ஓகே. உங்கள் முதுகில் படுத்துட்டு ரெண்டு காலையுமே தூக்கி நல்லா வாலில் வைங்க. ரெண்டு காலுக்கு நடுவில் கேப் இருக்கலாம். உங்கள் ரெண்டு கையுமே உங்கள் உடம்போட சைடில் வச்சுக்கோங்க. உங்களோட உள்ளங்கை வந்து நல்லா மேலே சீலிங்கை பார்த்த மாதிரி வைங்க. ஏன்னா உள்ளங்கை வந்து ஓப்பனாக இருக்கணும். நல்லா பாடியை கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ்டான பொசிஷனில் வச்சுக்கோங்க. எதுவுமே வந்து பாடியை வந்து எங்கேயுமே அழுத்தாதீங்க, நல்லா ரிலாக்ஸ்டாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பண்ண போகிற மெடிடேஷன் பேர் யோக நித்ரா. நான் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஒரு பாட்டாக ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்க போகிறேன். நான் உங்களோட தலையை ரிலாக்ஸ் பண்ண சொல்லும்போது உங்கள் தலையை பற்றி யோசிங்க, பட் தலையை தொடுறதோ அசைக்கிறதோ பண்ணாதீங்க. அந்த மாதிரி ஒரு ஒரு பாடி பார்ட்ஸாக ரிலாக்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம ஸ்லோவாக நம்ம ஒரு சைடு திரும்பி எந்திரிச்சு உட்காந்துக்க போகிறோம். தொடங்கலாமா இந்த மெடிடேஷனை? எல்லாரும் படுத்துக்கோங்க. உங்கள் பேக்கில் உங்கள் ரெண்டு காலம் தூக்கி மேலே வைங்க. உங்கள் ரெண்டு காலம் மேலே தூக்கி வைக்கிறதுனால நம்மளுக்கு

வயத்துக்கு போட்டுற ரத்த ஓட்டம், அதாவது நம்மளோட நெகட்டிவ் பிளட் எல்லாமே வந்து திருப்பி ஹார்ட்டுக்கும் வரும், நம்மளோட யூட்ரஸ்க்கு போகிற பிளட் ஃப்ளோவுமே நல்லா இம்ப்ரூவ் ஆகும். நம்ம ஹார்ட்லேருந்து பியோர் பிளட் வந்து நம்மளுக்கு எல்லா ஆர்கன்ஸ்க்கும் போகும். அதே மாதிரி ஆர்கன்ஸில் இருக்கிற கெட்ட ரத்தமும் வந்து ஹார்ட்டுக்கு போனால் தான் பியூரிஃபை ஆகும். ஸோ இந்த போஸ்ட் விபரீத கரணி பண்ணுறது மூலமாக நம்மளோட பேட் பிளட், அதாவது இம்ப்யூர் பிளட் வந்து நம்மளோட ஹார்ட்டுக்கு திரும்பி சுத்தம் பண்ணுறதுக்கு திரும்பி போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இந்த போஸ்ட் பண்ணுறது மூலமாக வெரிகோஸ் வெயின் வராமல் நம்ம அவாய்ட் பண்ணலாம். இப்போ இந்த மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். மெதுவாக உங்களை தலையை ரிலாக்ஸ் பண்ணுங்கள். உங்களோட கண்கள் மற்றும் மூக்கு நல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்கள். உங்களோட வாய்கள் மற்றும் காதுகளை நல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்கள். உங்களோட கழுத்தை நல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்கள். உங்களோட தோள்பட்டைகள் மற்றும் உங்களோட இரண்டு கைகளும் கை விரல்களும் ஒவ்வொன்றாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். உங்களோட முதுகு தண்டு மற்றும் உங்களோட மேல் முதுகு கீழ் முதுகு தசைகள் எல்லாத்தையுமே நல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்கள். உங்களோட மார்பு பகுதி மற்றும் வயிற்று பகுதி அதனுடைய தசைகள் எல்லாத்தையும் நல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்கள். உங்களோட அடி வயிறு நல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்கள். உங்களோட தொடை மற்றும் தொடையில் இருக்கிற தசைகள் முழங்கால் நல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்கள். உங்களோட கணுக்கால் காஃப் மசில்ஸ், உங்களோட ஆங்கிள்ஸ் நல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்கள். உங்களோட பாதங்கள் பாதத்தில் இருக்கிற ஒவ்வொரு விரல்களையும் நல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்கள். உங்களோட மொத்த உடலையுமே தலையிலிருந்து கால் வரையிலும் நல்லா ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுங்கள். உங்களோட உடம்பில் ரத்த ஓட்டம் நல்லா சீராக அமைஞ்சு நல்லா போயிட்டுருக்கு ஒரு ஒரு ஆர்கன்ஸ்க்கும் இதை நல்லா நீங்கள் வந்து உணருங்க. உங்களோட உடலில் உங்களோட எனர்ஜிஸ் நல்லா அதிகரித்து நல்லா ஆக்டிவாக ஃபீல் பண்ணுறீங்க. நீங்கள் நல்லா ஆரோக்கியமாக ஃபீல் பண்ணுறீங்க. அந்த ஃபீலிங்கை வந்து உங்களோட ஃபேஸில் நல்ல ஒரு ஸ்மைலோட நல்ல ஒரு சிரிப்பு எடுத்துகிட்டு வாங்க உங்கள் ஃபேஸில். இப்போ நீங்கள் உங்களுக்கே சொல்லிக்கோங்க, நான் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கேன், நான் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கேன், என்னோட உடம்பு நல்ல ஆக்டிவாக இருக்குது. அதை நல்லா நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள் உங்கள் உடம்பில். மெதுவாக உங்களோட கவனம் ஃபுல்லாக உங்களோட பிரெத்துக்கு எடுத்துகிட்டு வாங்க, உங்களோட மூச்சுக்கு எடுத்துகிட்டு வாங்க. நீங்கள் மூச்சை உள்ளே இழுக்கும் போதும் வெளியில் விடும்போதும் எப்படி உங்களோட வயிறு வெளியில் உள்ளே போயிட்டு வரத நல்லா உணருங்க. இப்போ மெதுவாக உங்களோட ரெண்டு கால் விரல்களையும் மெதுவாக அசைங்க. ரெண்டு கால்களையும் கிட்டக்க எடுத்துகிட்டு வாங்க. உங்கள் கை விரல்களை மெதுவாக அசைங்க. உங்கள் ரெண்டு கையும் நல்லா மேலே நீட்டி உன்னோட ஒன்று ஃபிங்கர்ஸை நல்லா இன்டர்லாக் பண்ணி ரெண்டு கையுமே நல்லா தரையை தொடுங்க. நல்லா மேலே எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் தலைக்கு மேலே நீட்டி தரையில் படுற மாதிரி நல்லா ஃபுல்லாக உங்கள் பாடியை ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். இப்போ மெதுவாக உங்களோட கைகளை ரிலாக்ஸ் பண்ணி மெதுவாக உங்கள் கால்களை கீழே இறக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக டைம் எடுத்து மெதுவாக திரும்பி ஒரு சைடாக திரும்பி எந்திரிச்சு உட்காந்துக்கோங்க. மூணு தடவை நல்லா மூச்சை உள்ளே இழுத்து வெளியில் விடுங்க. தினமுமே ஒரு 1 hour டைம் எடுத்து உங்களோட ஹெல்த்துக்காக நீங்கள் வந்து அந்த 1 hour டைம் கண்டிப்பாக எடுக்கணும். ஸோ யோகான்றது வந்து நம்ம சரியான ஒரு ட்ரெயினர்கிட்டையோ இல்லை யோகா ப்ரொஃபஷனல்கிட்டேயோ இல்லை ஒரு யோகா இன்ஸ்டிடியூட் போயிட்டு முறைப்படி நம்ம கற்றுக்கணும். ஸோ நம்ம சோஷியல் மீடியாவில் இருக்கிற வீடியோஸ் பார்த்தோ அந்த மாதிரி பண்ணும்போது அந்த வீடியோஸ் மேலே வந்து கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. நீங்கள் பண்ணுறதுமே கரெக்டாக தப்பான்றது தெரியாது. லெசன்ஸ் நம்ம எடுத்துக்கும் போது நம்ம உடம்புல நெகட்டிவாக நடக்கிறதுக்குமே நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்களாக செல்ஃப் ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு ஒழுங்காக கற்றுக்கோங்க, அதுக்கப்புறமா உங்களோட செல்ஃப் ப்ராக்டிஸை நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். ஸோ ப்ராப்பராக ஒரு ப்ரொஃபஷனல்கிட்ட போயிட்டு அவங்க கைடன்ஸோட யோகா பண்ணுங்கள். அப்போ தான் அதோட பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். ஸோ யோகா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஆரோக்கியமாக இருங்க. எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ.

0: கதை அரங்கம்.
1: இமயமலையோட அடிவாரம். அங்கிருந்து பார்த்தோன்னா அந்த பனிமலையோட சிகரங்கள் சூரிய வெளிச்சத்துல அப்படியே தங்கம் போல மின்னி ஜொலிக்கிறத கண்கொள்ளா காட்சியா நம்ம ரசிக்கலாம். அப்படிப்பட்ட இயற்கை சூழல் நிறைஞ்ச இமயமலை அடிவாரத்துல ஒரு அழகான குருகுலம் இருக்கு. இன்னைக்கு கதையரங்கத்துல அந்த குருகுலத்துல நடந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பத்தி தான் நாம தெரிஞ்சுக்க போறோம். வாங்க கதையரங்கத்துக்குள்ள போலாம். இயற்கை சூழல் நிறைஞ்ச அந்த இடத்துல இருக்கிற அந்த குருகுலத்துக்கு பல சீடர்கள் உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் தேடி வந்து அந்த குரு கிட்ட கத்துப்பாங்களாம். அந்த குரு அவ்வளோ ஸ்பெஷலானவர். ஏன்னா அவர் யாருக்கும் நேரடியா ஒரு பாடமா எந்த ஒரு விஷயத்தையும் சொல்ல மாட்டார். ஆனா அந்த விஷயத்த ஒரு அனுபவத்தின் மூலமா நம்மள உணர வைப்பார். நமக்கான புரிதல் ஆழமா இருக்கிற மாதிரி அவர் செய்வார். சீடர்கள் மட்டும் இல்ல, பெரிய பெரிய செல்வந்தர்கள், பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் கூட அவரை வந்து பார்த்துட்டு அட்வைஸ் கேட்கறது வழக்கம். அப்படித்தான் அன்னைக்கு ஒரு நாள் ஒரு பெரிய செல்வந்தர் அவரை பார்க்கறதுக்காக வந்திருந்தார். அவரை பார்க்கும்போதே குருவுக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு,

இவர் மனசுக்குள்ள ஏகப்பட்ட குழப்பம் இருக்கே அப்படின்னு குரு யோசிக்கிறார். குரு அவர்கிட்ட எதுவுமே பேசல. அந்த செல்வந்தர் கிட்ட வந்த உடனே இங்க வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோப்பையில தண்ணீர் கொடுக்கிறார். அந்த செல்வந்தர் அந்த கோப்பை தண்ணீரை வாங்கி ஒரு நிமிஷம் குனிஞ்சு பார்க்கிறார். உள்ள ஏதோ ஒரு பூச்சி நின்ற மாதிரி இருந்தது. ஐயோ, இவர் என்ன பூச்சி நின்ற ஒரு தண்ணி நம்ம கிட்ட கொடுக்குறாரே அப்படின்னு யோசிக்கிறார். ஆனாலும் குரு ஆச்சே, அவர் ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் கொடுக்குறாரு அப்படின்னு நினைச்சு அந்த தண்ணியை குடிச்சுடுறார். செல்வந்தர்கிட்ட குரு எதையுமே பேசல. இவர் அந்த நீரை பார்க்கறதையும் அதுக்கப்புறம் அது ஒரு சந்தேகத்தோடு பருகிறதையும் கவனிச்சுட்டு நீங்க போலாம் அப்படின்னு சொல்லிடுறார். செல்வந்தருக்கு ஆச்சரியம். நம்ம ஏதோ ஒரு குழப்பத்துக்காக இங்க வந்தோம், நம்ம கிட்ட இவர் எந்த கேள்வியும் கேட்கல, எதுவும் சொல்லல, ஆனா ஒரு கப் தண்ணியை கொடுத்துட்டு குடிச்ச உடனே போன்னு சொல்லிட்டாரே அப்படின்னு குழப்பத்திலே நிக்கிறார். குரு மறுபடியும் சொல்றார், நீங்க கிளம்பிட்டு அடுத்த வாரம் வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறார். வீட்டுக்கு போன செல்வந்தருக்கு ஒரே வயிற்று வலி, உடம்பெல்லாம் ஒரு மாதிரி பண்ணுது, வாந்தி பரட்டுற மாதிரி வந்துருச்சு. செல்வந்தரால தாங்கிக்க முடியல. என்னடா இது, ஒருவேளை அந்த குரு கொடுத்த தண்ணீரால தான் இப்படி ஆயிடுச்சோ அப்படின்னு யோசிக்கிறார். மருத்துவரை போய் பார்க்கலாமா அப்படின்னு நினைக்கிறார். சரி, இந்த ஒருவேளை பார்ப்போம், இந்த ராத்திரி பொழுது உடம்பு இன்னும் சரியாகலைன்னா மறுநாள் காலையில கண்டிப்பா போய் மருத்துவரை பார்த்துடலாம் அப்படின்னு முடிவு பண்றார். மறுநாள் காலையில கொஞ்சம் உடம்பு தேவலை போல இருந்தது, ஒன்றும் இல்லை சரியாயிட்டோம் அப்படின்ட்டு அவருடைய வேலைகளை தொடர்ந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டார். இப்படியே ஒரு வாரம் போயிடுச்சு. ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் அந்த குரு கிட்ட இந்த செல்வந்தர் போறார். குரு மறுபடியும் அவருடைய முகத்தை பார்க்கிறார். நம்பிக்கை இல்லாம ஒரு குழப்பத்தோட இருந்த செல்வந்தரோட முகத்தை கவனிச்ச குரு இன்னைக்கும் அதே மாதிரி ஒரு கோப்பை தண்ணீரை விரட்ட கொடுக்கிறார். அந்த தண்ணீரை வாங்கி பார்த்த உடனே செல்வந்தருக்கு அதிர்ச்சி. போன வாரம் தண்ணீர் குடிச்சோமே, அந்த தண்ணீரால தான் நமக்கு வயிற்றுவலியெல்லாம் வந்தது, அதே மாதிரி இன்னைக்கும் அதே ஒரு பூச்சி நின்ற ஒரு தண்ணி கோப்பையை நம்ம கிட்ட கொடுத்துருக்காரே அப்படின்னு செல்வந்தர் யோசிக்கிறார். ஆனா இந்த முறை துணிச்செல்லாம் கேட்டுடுறார். குருவே, மன்னிக்கணும், போன வாரமும் இதே மாதிரி தண்ணி கொடுத்தீங்க, நானும் எதுவும் சொல்லாம குடிச்சிட்டேன், ஆனா அதை குடிச்ச பிறகு எனக்கு அப்படி ஒரு வயிற்றுவலி வந்தது, எனக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு, மறுபடியும் இந்த வாரமும் இதே மாதிரி கொடுக்குறீங்களே அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு அந்த குரு சிரிச்சுக்கிட்டே, அப்படியா, நிஜமாதான் சொல்றீங்களா, நீங்க இங்க பருகின இந்த கோப்பை தண்ணீராலதான் உங்களுக்கு உடம்பு சரியில்லாம போச்சா அப்படின்னு குரு கேட்கிறார். அதுக்கு செல்வந்தர் ஆணித்தரமா, ஆமா குருவே, இந்த நீரை குடிச்ச பிறகுதான் எனக்கு வயிற்று வலி வந்தது அப்படின்னு சொல்றார். குரு சிரிச்சுக்கிட்டே, அந்த கோப்பையை இப்ப என்கிட்ட கொடுங்களேன் அப்படின்னு கேட்கிறார். அந்த கோப்பையை வாங்கி பார்த்த குரு, இந்த தண்ணீர் ரொம்ப தெளிவா இருக்கு, ரொம்ப சுத்தமான நீர் தான் இதுக்குள்ள இருக்கு, அப்படி இருக்கும்போது எப்படி உங்களுக்கு உடம்பு சரியில்லாம போகும் அப்படின்னு கேட்கிறார். செல்வந்தருக்கு ஆச்சரியம். இப்பதானே நம்ம உள்ள ஒரு பூச்சி இருக்கிறத பார்த்தோம், குரு இல்லைன்னு சொல்றாரே அப்படின்னு அந்த கோப்பையை திருப்பி வாங்கி பார்க்கிறார். அவர் கண்ணுக்கு அந்த பூச்சி தெரியுது. மறுபடியும் சொல்றார், இல்ல குருவே, என் கண்ணுக்கு தெரியுதே, இங்க பாருங்க அப்படின்னு சொல்றார். குரு சிரிச்சுக்கிட்டே, அப்படியா, சரி, இப்படி என் அருகே எழுந்து வாங்க அப்படின்னு செல்வந்தர்கிட்ட சொல்றார். கிட்ட போன செல்வந்தர், இப்ப உங்க தண்ணீரை பாருங்க அப்படின்னு குரு சொல்ல செல்வந்தரும் அந்த கோப்பையை கவனிக்கிறார். அந்த கோப்பையில இருக்கிற தண்ணீர் ரொம்ப தெளிவா சுத்தமா அவ்வளோ கிளியரா இருக்கு. செல்வந்தருக்கு ஆச்சரியம், என்ன இது, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அங்க உட்காந்து பார்க்கும்போது தெரிஞ்ச அந்த பூச்சி இப்ப கோப்பையில இல்லையே, குரு ஏதாவது மேஜிக் பண்ணிட்டாரா அப்படின்னு மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு டக்குன்னு கேட்டுடுறார். குருவே, இப்பதானே பார்த்தேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு குரு சிரிச்சுக்கிட்டே, செல்வந்தரே, நீங்க உட்கார்ந்துட்டு இருந்த உங்க இருக்கைக்கு மேல பாத்தீங்களான்னு கூரையில ஒரு அழகான ஒரு ஓவியம் இருந்துச்சு. அந்த ஓவியத்துல இருந்த அந்த பிரதிபலிப்பு தான் அந்த கோப்பையின் தண்ணீருக்குள்ள ஒரு பூச்சியால் தெரிஞ்சிருக்கு. இதை பார்த்து செல்வந்தருக்கோ பயங்கர ஷாக். அப்ப உண்மையிலே அது பூச்சி இல்லையா, இந்த ரிஃப்ளெக்ஷன் தான் நான் பார்த்தனா அப்படின்னு யோசிக்கிறார். குரு திரும்பவும் சொல்றார், உண்மையிலே இந்த தண்ணி ரொம்ப சுத்தமான தண்ணி தான், இந்த கோப்பைக்குள்ள எந்த பூச்சியும் இல்லை, ஆனா நீங்க பார்த்த பிரதிபலிப்ப உண்மைன்னு உங்க மனசு நம்பிடுச்சு, உங்க மனசு நம்பினதுனாலதான் உங்க உடம்பும் சரியில்லாம போச்சு, இப்ப புரியுதுங்களா அப்படின்னு குரு கேட்க செல்வந்தருக்கு அதிர்ச்சி. குரு தொடர்ந்து சொல்றார், உங்க வாழ்க்கையும் இப்படிதான், நீங்களா தேவையில்லாம ஒரு விஷயத்த கற்பனை பண்ணிக்கிட்டு அதை நெஜோன்னு நம்பிட்டு அதனாலும் துயரம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு வருத்தமும் படுறீங்க, உண்மையிலே உங்க வாழ்க்கையில எந்த சிக்கலும் இல்லை, எதையும் உங்க மனசுல போட்டு குழப்பிக்காம நீங்க தெளிவான சிந்தனையோட இருந்தீங்கன்னா எல்லா பிரச்சனையுமே வாழ்க்கையில சுலபமானதுதான் அப்படின்னு குரு

0: சொல்றார். இப்போ செல்வந்தருக்கு தான் எதுக்காக வந்தமோ அதற்கான தெளிவு கிடைச்சது. நேயர்களே, இந்த கதையிலிருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? நம்ம வாழ்க்கையில பெரும்பாலான குழப்பங்கள் நம்முடைய கற்பனையில வர்றது தான். நிஜத்துல அந்த விஷயங்கள் நடக்க போறதே கிடையாது. அதனால எந்த ஒரு குழப்பத்துக்கும் இடம் கொடுக்காம தைரியமா சந்தோஷமா உங்க வாழ்க்கைய கொண்டாட்டத்தோடு அனுபவிங்க. மீண்டும் வேறொரு கதையோடு உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறோம். கதையரங்கத்திலிருந்து விடைபெறுவது வித்யா. தேன் கூடு தொகுப்பு நிகழ்ச்சி கேட்டீர்கள்.
1: இந்த நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்களை சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க எங்க கிட்ட சொல்லுங்க. AIR சென்னை w@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ அல்லது நிகழ்ச்சி இயக்குனர் ஆகாஷ்வாணி சென்னை காமராஜர் சாலை சென்னை 604 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவும் எழுதி அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.
2: தொகுப்பில் உதவி எம் விஜயகாந்த். அமைப்பு டாக்டர் கே வித்யாவதி.
0: படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
3: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்
4: இந்த அடர் நடவு முறையில் மாமரத்துக்கும் தண்ணீரில் முற்றிலுமாக கரையக்கூடிய உரங்களை மட்டும்தான் நாம் பயன்படுத்துகிறோம். உர அளவு அப்படிங்கிற ஒரு தனி அட்டவணையை இருக்குது. வாரத்துக்கு ஒரு முறையோ அல்லது 15 ஒரு முறையோ மழைக்கு தகுந்த மாதிரியும் வெயிலுக்கு தகுந்த மாதிரியும் ஒரு அட்டவணை இருக்குது. அந்த அட்டவணையை நீங்கள் வந்து கையில் வச்சுக்கிட்டு சொட்டு நீர் பாசனம் மூலமாக அந்த செடிக்கு போகிற மாதிரி கண்டிப்பாக பண்ணணும். அதே மாதிரி தேவையில்லாதப்போ தண்ணி விடுறதையும் தவிர்க்கணும். அப்போ தான் மாமரம் பூ எடுக்கும், காய்க்கையும் ஆரம்பிக்கும்.
3: மாவில் அடர் நடவு முறை குறித்து கலவை ஆதிபராசக்தி தோட்டக்கலை கல்லூரி உதவி பேராசிரியர் வி. திருமால் முருகன் அவர்களின் கருத்துக்கள் இடம்பெறும். இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
5: இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சல் ஆகும்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள், வாசிப்பவர் புனிதராஜ். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை இன்று பிற்பகல் புதுடில்லியில் மேற்கொள்கிறார். தமிழகத்திற்கு புதிய தொழில் முதலீடுகளை ஈர்க்க முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று லண்டன் சென்றடைந்தார். தமிழக சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் தாவேக்க 100% வெற்றி வாய்ப்பை பெறும் என்று மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமைச் செயலகம் அமைக்கும் முயற்சியை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலர் திரு எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் அரையிறுதிக்கு தன்வி சர்மா முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை இன்று பிற்பகல் புதுடில்லியில் மேற்கொள்கிறார். 18வது பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக இன்று தலைநகர் டெல்லி வந்துள்ள ரஷ்ய அதிபருடன் பரஸ்பர நலன் சார்ந்த பேச்சுவார்த்தைகளை பிரதமர் மேற்கொள்கிறார். ரஷ்யா உக்ரைன் மோதல், மேற்காசிய நிலவரம், வர்த்தக உறவுகள், எரிசக்தி ஒத்துழைப்பு ஆகியவை குறித்து இதில் முக்கியமாக விவாதிக்கப்படும் என தெரிகிறது. ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியானுடனும் பிரதமர் இன்று மாலை பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார். மேற்காசியாவில் நிலவும் பதற்றங்களின் மத்தியில் இந்த சந்திப்பு முக்கியத்துவம் பெறுகிறது. ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸுடனும் பிரதமர் பேச்சுவார்த்தை மேற்கொள்கிறார். இதனிடையே உலக நலனை முன்னிறுத்தி அர்த்தமுள்ள பேச்சுவார்த்தைகளுடன் பிரிக்ஸ் உச்சி மாநாடு ஆக்கப்பூர்வமாக அமையும் என்று பிரதமர் தமது சமூக வலைதள பதிவில் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். புதுடில்லி பாரத் மண்டபத்தில் நாளை தொடங்கும் இந்த 2 மாநாட்டையொட்டி தலைநகர் டெல்லி பல அடுக்கு பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள செய்தியில், வளர்ந்து வரும் நாடுகளின் தலைவர்களை ஒருங்கிணைத்து அனைவரையும் உள்ளடக்கிய சர்வதேச அமைப்பை உருவாக்குவதே பிரிக்ஸ் மாநாட்டின் நோக்கம் என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்திற்கு புதிய தொழில் முதலீடுகளை ஈர்க்க முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று லண்டன் சென்றடைந்தார். லண்டன் ஹூத்ரு விமான நிலையத்தில் அங்கு வாழும் தமிழர்கள் முதலமைச்சரை அன்புடன் வரவேற்றனர். அங்கு நடைபெறும் தொழிலதிபர்கள் பன்னாட்டு நிறுவன பிரதிநிதிகள் கூட்டத்திலும் முதலமைச்சர் பங்கேற்கிறார். நாட்டில் நடப்பு நிதியாண்டின் இறுதிக்குள் சுங்கச்சாவடிகளில் வாகனங்களின் காத்து

0: காத்திருப்பு நேரத்தை 10 வினாடிகளாக குறைக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். மும்பையில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அமைச்சர், சுங்கச்சாவடிகளில் வாகனங்கள் நிற்காமலேயே கட்டணம் செலுத்தும் முறை தொடர்பாக தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் ஆராய்ந்து வருவதாக கூறினார். சாலை போக்குவரத்தை மேம்படுத்தி வாகனங்களுக்கு இலகுவான பயணத்தை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தேசிய வன தியாகிகள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. நாட்டின் காடுகள், வன உயிரினங்கள், பல்லுயிர் பெருக்கத்தை பாதுகாப்பதில் தங்கள் இன்னுயிர் ஈந்த வன காவலர்கள், வனச்சரகர்கள், வன சமூகத்தினருக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் இத்தினம் கடைபிடிக்கப்படுகிறது. உயிர் தியாகம் புரிந்த வன அலுவலர்களுக்கு அஞ்சலி செலுத்திய மத்திய வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ், நாட்டின் பரவலாக காணப்படும் பல்லுயிர்களை அர்ப்பணிப்புடன் வன அதிகாரிகள் பாதுகாத்து வருவதாக கூறினார். நம் நாட்டின் இயற்கை வளத்தை சமூக விரோதிகளிடமிருந்தும் பேரிடர்களின் போதும் பாதுகாத்து தேசத்தின் வளத்தை வனத்துறையினர் முன்னெடுத்துச் செல்வதாக அவர் பெருமிதம் தெரிவித்துள்ளார். மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் 105வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி தமிழக அரசின் சார்பில் சென்னை மெரினா கடற்கரையில் அமைந்துள்ள அன்னாரது திருவுருவ சிலைக்கு மாநில அமைச்சர்கள் திரு சரத்குமார், திரு தென்னரசு உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். நெல்லை சந்திப்பு பகுதியில் அமைந்துள்ள பாரதியார் பயின்ற பள்ளி வகுப்பறையில் மாணவ மாணவியர் அங்குள்ள அவரது உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பள்ளி வளாகத்தில் உள்ள பாரதியாரின் சிலைக்கும் ஆசிரிய பெருமக்களும் மாணாக்கரும் பாரதியாரின் பாடல்களை பாடி கவி அஞ்சலி செலுத்தினர். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் விடுத்துள்ள செய்தியில், தேசப்பற்று, சமத்துவம், மகளிர் முன்னேற்றத்தை தமது கவிதைகள் மூலம் முன்னெடுத்துச் சென்ற பாரதியாரின் நினைவுகளை போற்ற அழைப்பு விடுத்தார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தமது செய்தியில், நவீன தமிழ் இலக்கியத்தின் தந்தை என்று போற்றப்படும் மகாகவி பாரதியார் சமூக நீதிக்கான பாதைக்கு வழிகாட்டியவர் என்று புகழாரம் சூட்டியுள்ளார். பிரபல தமிழறிஞரும் பட்டிமன்ற நடுவருமான சாலமன் பாப்பையா வயது மூப்பு காரணமாக மதுரையில் இன்று காலமானார். அவருக்கு வயது 90. தொலைக்காட்சி பட்டிமன்ற நிகழ்ச்சிகள் மூலம் பிரபலமடைந்த அவர் 2021ஆம் ஆண்டு மத்திய அரசின் பத்மஸ்ரீ விருதையும், 2000ஆம் ஆண்டில் தமிழக அரசின் கலைமாமணி விருதையும் பெற்றுள்ளார். மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் தமிழ்துறை பேராசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்ற சாலமன் பாப்பையா சில தமிழ் திரைப்படங்களிலும் நடித்துள்ளார். வங்கிகளில் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், அனைத்து சனிக்கிழமைகளிலும் விடுமுறை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நாடு தழுவிய வேலைநிறுத்த போராட்டத்தில் வங்கி ஊழியர்கள் இன்று ஈடுபட்டுள்ளனர். இதன் காரணமாக வங்கி சேவைகள் முடங்கியுள்ளதால் பொதுமக்கள் பாதிக்கப்படும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இருப்பினும் இணையவழி வங்கி சேவைகளும் ஏடிஎம் சேவைகளும் வழக்கம் போல் இயங்குகின்றன. சென்னை, கோவை, தஞ்சாவூர், திருவாரூர் உள்ளிட்ட மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் வங்கி ஊழியர்கள் தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழக சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் தாவேக்க 100% வெற்றி வாய்ப்பை பெறும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாவேக்க தலைமையிலான மதசார்பற்ற சமூக நீதி வெற்றி கூட்டணியில் மேலும் பல கட்சிகள் இணையும் என்றார். தமிழ்நாட்டில் மின்வெட்டு பிரச்சினைகளை களையும் வகையில் மின் உற்பத்தியாளர்களுடன் பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் விரைவில் மின் உற்பத்தி அதிகரிக்கும் என்றும் தெரிவித்தார். தஞ்சாவூர் மற்றும் கும்பகோணம் சுற்றுவட்டார பகுதிகளில் மகாமக திருவிழாவை சிறப்பாக நடத்துவதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். கும்பகோணத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஒவ்வொரு கோவிலிலும் மேற்கொள்ளப்பட வேண்டிய திருப்பணிகள், பக்தர்களுக்கான அடிப்படை வசதிகள் உள்ளிட்டவை குறித்து மதிப்பீடுகள் தயாரித்து பணிகளை தொடங்க உத்தரவிடப்பட்டுள்ளதாக கூறினார். சுவாமிமலை முருகன் திருக்கோவிலில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். தமிழகத்தில் பத்திரப்பதிவுத்துறையின் பணிகளை எளிமையாக நடத்திட மாதிரி பதிவு மையம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில வணிக வரி பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திரத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அடுத்த ஆண்டு முதல் காகிதமில்லா பதிவு பணிகள் நடைமுறைப்படுத்தப்படும் என்றார்.
2: பிரசன்ஸ்லெஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் இன்னும் விரிவுபடுத்தப்படும்.

0: எனிவேர் ஸ்டேஷன் இதெல்லாமே விரிவுபடுத்தப்படும். அடுத்தடுத்த சேவைகள் எம்ஓடி அது மாதிரி மற்ற டாக்குமெண்ட்ஸும் விரிவுபடுத்தப்படும். உங்களுக்கு அடுத்த வருட தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னா அனைத்தும் வந்து பேப்பர்லெஸ்ங்கிற முறையில் ஆயிரங்கிறதுக்கு முயற்சி நடந்துட்டு இருக்கு. அதே போல ஒரு மாடல் ரிஜிஸ்ட்ரேஷன் ஹப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி நாங்கள் தொடங்க இருக்கிறோம்.
1: சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமைச் செயலகத்தை அமைக்கும் முயற்சியை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலர் திரு எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரசுக்கு நிதி நெருக்கடியும் கடன் சுமையும் உள்ள நிலையில் 1200 கோடி ரூபாய் கடன் வாங்கி போக்குவரத்து நெரிசல் மிகுந்த பகுதியில் புதிய தலைமைச் செயலகம் அமைப்பது அவசியமற்றது என்று கூறியுள்ளார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே கடைமலை குண்டு குமணன் தொழுசாலையில் சங்கிலி கரடு மலையடிவார பகுதியில் அமைந்துள்ள பிரம்மாண்ட பாறையில் 4000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த வெண்மை நிற பாறை ஓவியங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. பழங்கால மனிதர்களின் வாழ்க்கை முறைகள் இதில் சித்தரிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: ஆண்டிப்பட்டி அருகே உள்ள சங்கிலி கரடு மலையடிவார பகுதியில் அமைந்துள்ள பிரம்மாண்ட பாறையில் சுமார் 4000 ஆண்டுகள் பழமையானதாக கருதப்படும் வெண்மை நிற பாறை ஓவியங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. பாறையில் மனிதர்கள் கால்களை விரித்த நிலையில் இருப்பது போன்ற காட்சிகளும் வேட்டை காட்சிகளும் இடம்பெற்றுள்ளன. இவை பழங்கால மக்களின் வேட்டை அல்லது சடங்கு முறைகளை பிரதிபலிப்பதாக இருக்கலாம் என கூறப்படுகிறது. மேலும் குகை போன்ற பழங்கால மனிதர்களின் வாழ்விடமும் இரும்பு உருக்கு பொருட்கள், சுடுமண் குழாய்கள், தேய்ப்பு கருவிகள் உள்ளிட்ட தொல்லியல் தடயங்களும் கிடைத்துள்ளன. தேனியில் ராஜ்குமார்.
1: மதுரை அருள்மிகு மீனாட்சியம்மன் திருக்கோவில் கும்பாபிஷேகம் வரும் 17ஆம் தேதி நடைபெறுவதையொட்டி யாகசாலை பூஜைகள் இன்று மாலை தொடங்குகின்றன. வரும் 17ஆம் தேதி வரை 12 கால யாகசாலை பூஜைகள் நடைபெறவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: மதுரை அருள்மிகு மீனாட்சியம்மன் திருக்கோவில் கும்பாபிஷேக விழாவில் இன்று யாகசாலை பூஜைகள் 400க்கும் மேற்பட்ட சிவாச்சாரியர்கள் இந்த வேள்வியை நடத்துகிறார்கள். இன்று மாலை 4:35 மேல் முதல் கால யாகசாலை பூஜைகள் துவங்கி தொடர்ச்சியாக வரும் 17ஆம் தேதி காலை வரை 12 கால யாகசாலை பூஜைகள் நடைபெறுகின்றன. 16ஆம் தேதி பரிவார மூர்த்திகளுக்கான கும்பாபிஷேகம் தீபாராதனையும், 17ஆம் தேதி அன்று காலை 7:40 மேல் 8:10 மகா கும்பாபிஷேகமும் கோலாகலமாக நடைபெறுகிறது. மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா.
1: வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் அரையிறுதிக்கு தன்வி சர்மா முன்னேறியுள்ளார். காலிறுதியில் மால்விகா பான்சோத்தை 21-18, 15-21, 21-14 என்ற செட்களில் அவர் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை இன்று பிற்பகல் புதுடில்லியில் மேற்கொள்கிறார். தமிழகத்திற்கு புதிய தொழில் முதலீடுகளை ஈர்க்க முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று லண்டன் சென்றடைந்தார். தமிழக சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் தாவேக்க 100% வெற்றி வாய்ப்பை பெறும் என்று மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமைச் செயலகம் அமைக்கும் முயற்சியை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலர் திரு எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் அரையிறுதிக்கு தன்வி சர்மா முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
4: நேரம் 1:55. இனி கேட்கலாம் பாரதியார் பாடல்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 2:15. இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்க இருப்பது மதுரத்தென்றல். மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில் முதலாவதாக உயிரை உனக்காக திரைப்படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில் பாடல் கேட்கலாம் நேயர்களே.
2: I want to be here.

be a rich man. I want to be someone very big and very rich, I say.

கடலோர கவிதைகள் திரைப்படத்திலிருந்து இளையராஜா குரலில் பாடல் ஒலிக்க கேட்டோம் நேயர்களே. நேரம் 2:26. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியின் முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரத்தென்றல். அடுத்த பாடலாக வருகிறது இதய கோவில் திரைப்படத்திலிருந்து இளையராஜா கே.எஸ். சித்ரா குரல்களில் பாடல். கேட்கலாமா நேயர்களே?

உணவு வேலைக்கு அப்புறம் எல்லாருக்குமே செவிகளுக்கு உணவாக அமைகிறது இந்த மதுரை தென்றல். நேரம் 2:31. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1269 கிலோஹெட்ஸ். மதுரை தென்றல் நிகழ்ச்சியின் நிறைவான பாடலாக வருகிறது மைதிலி என்னை காதலி திரைப்படத்திலிருந்து டி ராஜேந்திரர் குழுவினருடன் பாடிய பாடல் இதோ.

பாடலுடன் நிறைவு பெற்றது மதுரத்தென்றல். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். இணைந்திருங்கள் மதுரை ஆகாஷ்வாணி நிலையத்தோடு.

0: முப்பத்தைந்து நிமிடம் நாற்பது நொடி. ஆகாஷ்வாணி சேர்ந்து செய் பாடல் பயிற்சி.
1: இன்னைக்கு நாம ஒரு நேபாளி மொழி பாடலை கத்துக்க போறோம். அது ஒரு தேசபக்தி பாடல். சரி, இந்த பாடலை உங்களுக்கு எழுத சொல்லி கொடுக்க வந்திருக்காங்க சகோதரி சீமாஜா அவர்கள். நல்லது குழந்தைகளே, முதல்ல நம்ம பாடலை எழுதிப்போமா? இந்த பாடலை எழுதியவர் ருத்ர போடியால் அவர்கள். இதற்கு இசையமைத்திருப்பவர் சுமன் கார்கி அவர்கள். சரி, முதல்ல பல்லவி எழுதிப்போமா?
2: மாதி மாதி
3: மாதி மாதி
2: ஹிமாலகோ
3: ஹிமாலகோ
2: சேதோ முகுட் லாயி
3: சேதோ முகுட் லாயி
2: தல தல சமுத்ரலே
3: தல தல சமுத்ரலே
2: பாவ பகாலி
3: பாவ பகாலி
2: சுந்தர் ஸ்ரேஷ்ட
3: சுந்தர் ஸ்ரேஷ்ட
2: பனி பசேகோ
3: பனி பசேகோ
2: யோதேஷ்
3: யோதேஷ்
2: விஸ்வபரி
3: விஸ்வபரி
2: கர்வபோகி
3: கர்வபோகி
2: பஸ்னே
3: பஸ்னே
2: மேரோ தேஷ்
3: மேரோ தேஷ்.
1: பல்லவி எழுதிட்டீங்க. இப்ப முதல் சரணம்.
2: சாப் குராஸ்
3: சாப் குராஸ்
2: சுனாகரி
3: சுனாகரி
2: ஃபுல்னே பஹாட்
3: ஃபுல்னே பஹாட்
2: அன்ன
3: அன்ன
2: ஃபல் ஃபுல்
3: ஃபல் ஃபுல்
2: பர்னே
3: பர்னே
2: சௌம்ய மதேஷ்
3: சௌம்ய மதேஷ்
2: ஹோச்சோ அல்கோ
3: ஹோச்சோ அல்கோ
2: கோரோ காலோ
3: கோரோ காலோ
2: சபை ஹம்ரை மான்சே
3: சபை ஹம்ரை மான்சே
2: ஏக்தாமா
3: ஏக்தாமா
2: பாந்தியேகோ
3: பாந்தியேகோ
2: பாரதிய
3: பாரதிய
2: மான்சே
3: மான்சே
2: கங்கா பனி
3: கங்கா பனி
2: ஹிமாலகோ
3: ஹிமாலகோ
2: பக்னே
3: பக்னே
2: நதி
3: நதி
2: நாலா
3: நாலா
2: பிஜாந்தை
3: பிஜாந்தை
2: தர்த்தி சபை
3: தர்த்தி சபை
2: பஞ்சா
3: பஞ்சா
2: உர்வரா
3: உர்வரா.
1: இப்ப ரெண்டாவது சரணம்.

0: जाता धर्म
1: जाता धर्म
0: आपने खुशी
1: आपने खुशी
0: जस्तो माने पनी
1: जस्तो माने पनी
0: हामी
1: सबै
0: भारतीय
1: भारतीय
0: भारत
1: भारत
0: हाम्रो
1: பூமி
2: பாட்ட முழுசும் எழுதியாச்சு. சுமன் கார்கி அவர்கள் இந்த பாடலை எப்படி இசையோடு பாடுறதுன்னு உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறாங்க. இப்போ அவர் ஒரு தரம் பாடலை பாடுவார், நீங்கள் அதை கேட்டு அதே மாதிரி திரும்பி பாட போகிறீங்க.

இப்ப முழு பாடலையும் தப்லா இசையோடு சேர்ந்து பாடுவோமா? இந்த பாடல் 8 அக்ஷரம் கொண்ட ஆதி தாளத்தில் அமைஞ்சிருக்கு.

சப்பாஷ் குழந்தைகளே, ரொம்ப அருமையா ஸ்ரத்தையா கத்துக்கிட்டீங்க. இசைக்கு பாஷை முக்கியம் இல்ல, பாவம் தானே முக்கியம். உங்களோட ஒருமி

0: குரல்ல இந்த நேபாள மொழி பாடலை கேட்கும்போது எவ்வளவு இனிமையா இருந்தது தெரியுமா? மீண்டும் சந்திப்போமா? வணக்கம் குழந்தைகளே.
1: சேர்ந்து செய் பாடற்பயிற்சி கேட்டோம்.
2: விமலா, விமலா, என் ஃப்ரெண்டு சுரேஷ்க்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. எப்பவும் காசு கேட்காதவன் ஒரு 10,000 போடு அப்படின்னு கேட்டிருக்கான்.
3: என்னங்க சொல்றீங்க, உங்களுக்கு போனே வரலையே, எப்போ கேட்டாரு?
2: ஃபேஸ்புக்கில் மெசேஜ் பண்ணியிருக்காமா. என்னடாச்சு சொல்றா, ஏதாச்சும் கஷ்டமா? நானும் மெசேஜ் பண்ணாலும் பதில் சொல்லாம சென்ட் மீ 10,000 ருபீஸ் அர்ஜென்ட் அப்படின்னு மெசேஜ் போட்டிருக்காமா.
3: மெசேஜ் பண்ணது இருக்கட்டும், உங்களுக்கு ஃபோன் பண்ணி அவர் வாய்ஸ்ல எனக்கு காசு கொடுன்னு கேட்டாரா?
2: கால் பண்ணல, ஒருவேளை ஃபோன் பண்ணி கேட்கறதுக்கு கூச்சப்பட்டு மெசேஜ் பண்ணியிருக்கானோ என்னவோ. அவனுக்கு என்ன கஷ்டம் தெரியலையம்மா.
3: எங்க, இது உங்க ஃப்ரெண்டே இல்ல, வேற யாரோ ஃபேக் ஐடியில உங்ககிட்ட காசு கேட்டு ஏமாத்த பாக்குறாங்க. முதல்ல உங்க ஃப்ரெண்டுக்கு போனை போட்டு நீ என்கிட்ட காசு கேட்டு மெசேஜ் பண்ணியாடான்னு கேளுங்க.
2: ஹலோ, ஹலோ சுரேஷ், உனக்கு என்னடா கஷ்டம், ஏன் மெசேஜ் பண்ணி காசு கேட்குற?
4: நான் எப்படா உங்ககிட்ட காசு கேட்டேன்? கனவு ஏதாச்சும் கண்டியா என்ன? ஒருவேளை எனக்கு காசு வேணும்னா உனக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்டிருக்க மாட்டேனா என்ன? இல்லை நேரில் பார்க்கும்போதாச்சும் கேட்டிருக்க மாட்டேனா? நானே என்ன மாதிரி யாரோ ஃபேஸ்புக்கில் ஒரு ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி வச்சு எல்லாருக்கிட்டையும் காசு கேட்டிருக்காங்களே, கஷ்டப்பட்டுருக்கேன். உங்ககிட்டையும் கேட்டு டார்ச்சர் பண்ணியிருக்காங்களா? ஏதோ ஏமாறாமல் எனக்கு கால் பண்ணி, அது ஒரு நல்ல விஷயமா போச்சு. போ, நீங்கள் உதவ விரும்பினாலும் ஏமாறாமல் உதவுங்கள்.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் சென்னை ICF 6 சென்டிமீட்டர், அயப்பாக்கம், புதுக்கோட்டை மாவட்டம் இல்லுப்பூர், அண்ணாநகர் மேற்கு ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம், மூரார்பாளையம், பெரம்பலூர் மாவட்டம் வி களத்தூர், சென்னை கொரட்டூர், சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர், புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி, ஐசவுஸ், அறந்தாங்கி, செம்பரம்பாக்கம், காரையூர், அமைந்தகரை ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. அயனாபுரம் வட்டாட்சியர் அலுவலகம், பூவிருந்தவல்லி, வில்லிவாக்கம், தாமிரப்பாக்கம், கும்மிடிப்பூண்டி, பெரம்பூர், திருவேற்காடு, சென்னை, திருநின்றவூர், ஆலந்தூர், மணப்பாறை, மீனம்பாக்கம், கள்ளக்குறிச்சி, சென்னை காவல்துறை இயக்குனர் அலுவலகம், மடிப்பாக்கம், சத்தியமங்கலம், ரிஷிவந்தியம், நெற்குன்றம், அம்பத்தூர், லப்பைக்குடிக்காடி, கொளப்பாக்கம், சென்னை பேசின் பாலம், தொழுதூர், மாதவரம், கள்ளக்குறிச்சி, செய்யாறு, பள்ளிக்கரணை ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. அகரம் சீகூர், மேடவாக்கம், சோழிங்கநல்லூர், எறையூர், வேப்பந்தட்டை, திருவாடானை, கொடிவேரி, ஈஞ்சம்பாக்கம், மதுராந்தகம், மணிமுத்தாரணை, வெட்டிக்காடு, கவுந்தப்பாடி, வடசரபாக்கம், திருமன்னூர், கொடநாடு, கொளத்தூர், சாலிகிராமம், மடிப்பாக்கம், புழல், நகுடி, குன்றத்தூர், ஒக்கியம் துறைப்பாக்கம், மேடவாக்கம், வடபழனி, கோவில்பட்டி, முகலிவாக்கம், சென்னை ராஜா அண்ணாமலைபுரம், சிவகங்கை, கீழ்ப்பாடி, குடுமியான்மலை, அம்பத்தூர், ஆனைமடுவு அணை, அடையாறு, பள்ளிக்கரணை, ஸ்ரீபெரும்புதூர், புதுவேட்டக்குடி, கீழச்செருவாய், கண்ணகி நகர், பெருங்குடி, உதகமண்டலம், உத்தரமேரூர், சென்னை அண்ணா பல்கலைக்கழகம், வட்டானம், அரியலூர் வட்டாட்சியர் அலுவலகம், தீர்த்தாண்டநத்தம், செய்யூர், சென்னை எம்ஜிஆர் நகர் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி பகுதிகளின் ஓரிரு இடங்களில் 2-3 டிகிரி செல்சியஸ் அதிகள வெப்பநிலை குறைந்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிகள வெப்பநிலை தமிழ்நாடு காரைக்கால் பகுதிகளின் பல இடங்களில் 2-4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. புதுச்சேரியில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகள வெப்பநிலையான 39.5 டிகிரி செல்சியஸ் திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்தள வெப்பநிலையான 23 டிகிரி செல்சியஸ் கரூர் பரமத்தியில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான குறைந்தபட்ச வெப்பநிலை 12.7 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை சென்னை, கடலூர், வேலூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் 2.1-4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்து காணப்பட்டது. கரூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 5.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்திருந்தது. தஞ்சாவூர், ஈரோடு, திருநெல்வேலி, திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1-5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாக இருந்தது. கோயம்புத்தூர் விமான நிலையம், நீலகிரி, தருமபுரி, கன்னியாகுமரி, மதுரை,

0: சேலம், திருப்பத்தூர், திருவள்ளூர், வேலூர், காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு மழை பற்றியது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். இன்று கடலூர், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, மதுரை, விருதுநகர், சிவகங்கை, நாமக்கல், விழுப்புரம், செங்கல்பட்டு, கரூர், கள்ளக்குறிச்சி, திருவாரூர், மயிலாடுதுறை மாவட்டங்களிலும், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. நாளையும் நாளை மறுநாளும் மதுரை, தேனி, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், சேலம், மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், தென்கடலோர தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்பு உண்டு. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும். வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை. தமிழ்நாட்டின் உட்பகுதிகளில் அதிகளவு மாறுதல் இல்லாமல் சற்றே அதிகள வெப்பநிலை உயர்ந்திருக்கக்கூடும். கடலூர், தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது. சென்னைக்கு மதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 34 முதல் 35 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தளவு 25 முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கும் வாய்ப்பு உண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். மிதமான மழைப்பொழிவு இருக்கும். வெப்பநிலை அதிகளவு 20 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 33.6 டிகிரி செல்சியஸ், குறைந்தளவு வெப்பநிலை 26.1 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: நேரம் பிற்பகல் 3 மணி. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெட்ஸில் நமது பகல் ஒலிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் 5:27 மாலை ஒலிபரப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.

நேரம் 5:29. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி முதன்மை அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நமது மாலை நேர ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. குரல் அமுதம் 382 கேட்கலாம்.

அஞ்சாமை, கொடை, அறிவு, ஊக்கம் இந்த நான்கு குணங்களையும் குறைவுபடாமல் கொண்டிருப்பதே அரசனுக்கு இயல்பாகும். குறள் எண் 382, அதிகாரம் இறை மாட்சி.

0: அஞ்சாமை, கொடை, அறிவு, ஊக்கம் இந்த நான்கு குணங்களையும் குறைவுபடாமல் கொண்டிருப்பதே அரசனுக்கு இயல்பாகும். குறள் எண் 382 அதிகாரம் இறை மாட்சி.
1: நேரம் 5:30, 11 நொடிகள். நம்ம அடுத்ததாக கேட்க போகிறது மதுரை தென்றல். நம்ம முதன்மை அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில். மதுரை தென்றல் தரும் முதல் பாடல் நம்ம வீட்டு பிள்ளை. திரைப்படத்திலிருந்து கேட்டு ரசிக்கலாமா?

என்னங்க அடுத்தடுத்து இதயம் வருடும் பாடல்களாக வந்துட்டு இருக்க, எங்கேயும் போயிடாம கேட்டு ரசிச்சுட்டே இருங்க. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி முதன்மை அலைவரிசை 1769 கிலோஹெர்ட்ஸ். பேட்டை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம். அடுத்ததா சகா திரைப்படத்திலிருந்து வருதுங்க, யாயும் நியாயும்.

0: எப்படி இருந்தது சகா பாடல்? ரொம்ப அருமையா இருந்ததுங்களா? அதே வரிசையில வருதுங்க வாகா திரைப்படத்துல இருந்து ஏதோ மாயம் செய்ய வருகிறது பாடல்.
1: வெறுமையா இருந்தனா முழுமையான மாதிரி ஒரு நிறைவு, சுத்தியிலும் பணியா இருந்தாலும் மனசு வேர்க்குது. என்னடா இது புதுசா இருக்குன்னு சிரிக்க தோணுது. எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, ஆனா ஏதோ ஆச்சுன்னு மட்டும் தெரியுது. அவளை மறுபடியும் பார்த்தா இங்கே இருந்துருவேன் இல்லைனா.

நேரம் 5:48 8 நொடிகள் ஆயிட்டு இருக்குங்க. மதுரை வானொலி முதன்மை அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. மதுரை தென்றல்ல அடுத்ததான் நம்ம கேட்க போறோம். கடாரம் கொண்ட அந்த திரைப்படத்துல இருந்து தாருமே தாருமே வா.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹெட்ஸில் இனி கேட்கலாம் இன்றைய மாலை நேர ஒளிபரப்பு பற்றிய தகவல்களை. நிகழ்ச்சியும் நேரமுமாய் மாலை 6 மணிக்கு இன்றைய மாலை பொழுதின்

நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் நிகழ்ச்சியும் நேரமுமாய். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்யலாம். 6:10 ஒருபட பாடல்கள் ரிதம் திரைப்படத்திலிருந்து. 6:30 மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 6:40 மதுரத்தென்றல். 6:55 சேவை செய்திகள். 7:00 மதுரத்தென்றல். 7:10 மயிலாடுதுறை மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஜி மணிகண்டன் அவர்கள். 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 7:25 பண்ணை செய்திகள். 7:30 மண்ணும் மணியும் ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் மலை தோட்ட பயிர்கள் குறித்து தேனி மாவட்டம் அகமலை விவசாயி சரோஜினி அவர்களுடனான நேர்முகம். வேளாண் தகவல்கள், வேளாண் பழமொழி சிந்தனைகள். விடைபெறும் முன் 2026 மகளிர் ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் போட்டி இலங்கை மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையே நடைபெறவுள்ள 2026 மகளிர் ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் போட்டிக்கான இந்தி மற்றும் ஆங்கில இருமொழி நேரலை வர்ணனை. இடம் துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானம். 8:00 செய்தி அறிக்கை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 8:05 மதுரத்தென்றல். 8:30 அறிவியல் வள்ளி புறத்தூய்மை புரிதல் உரை வழங்குகிறார் மதுரை யாதவா கல்லூரியின் நுண்ணுயிரியல் துறை உதவி பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் முனைவர் கே செந்துஸ்கண்ணன் அவர்கள். 8:45 மதுரத்தென்றல். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 9:15 செய்தி சுடர் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இலங்கை பாகிஸ்தான் மகளிர் T20 போட்டி இந்தி மற்றும் ஆங்கில வர்ணனையை தரைவழி ஒளிபரப்பில் மட்டும் கேட்கலாம். 9:30 அரங்கிசை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய சிக்கல் மாலா சந்திரசேகர் அவர்களின் புல்லாங்குழல், வி ஸ்ரீனிவாசராவ் அவர்களின் வயலின், TR சுரேந்திரன் அவர்கள் மிருதங்கம், AS கிருஷ்ணன் அவர்கள் தாளவாத்தியம். நட்சத்திர கீதங்கள் கேட்கலாம். இன்று நாம் கேட்கவிருக்கும் நட்சத்திரம் பானுமதி அவர்கள் நடித்த திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம். 11:00 நாளைய ஒளிபரப்பு குறித்த தகவல்களை கேட்டு அறியலாம் நிகழ்ச்சியும் நேரமுமாய். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 11:10 இன்றைய ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது மொபைல் ஆப்பில் மட்டும். இலங்கை பாகிஸ்தான் மகளிர் T20 போட்டிக்கான இந்தி மற்றும் ஆங்கில வர்ணனையை தரைவழியாட்ட இறுதி வரை கேட்கலாம். நேயர்கள் இதுவரை கேட்டது இன்றைய மாலை ஒளிபரப்பிற்கான தகவல்களை நிகழ்ச்சியும் நேரமுமாய். இனி கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்யும்.

நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது ஒருபட பாடல்களாக ரிதம் திரைப்படத்திலிருந்து பாடல்கள். நேயர்கள் இனி கேட்கலாம் மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய.

தலைப்புச் செய்திகள். தேச எல்லைகள் மற்றும் மொழிகளுக்கு அப்பாற்பட்டது திருக்குறள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரிக்ஸ் உச்சி மாநாடு உலகிற்கு நன்மை பயக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். முதுபெரும் தமிழ் அறிஞரும் பட்டிமன்ற நடுவருமான பேராசிரியர் சாலமன் பாப்பையா இன்று மதுரையில் காலமானார். சென்னை பட்டினப்பாக்கம் நீலாங்கரை கடற்கரை பகுதியில் விநாயகர் சிலைகளை கரைக்க அனுமதிக்க முடியாது என்று தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. உலக பாரா துப்பாக்கிச் சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். தேச எல்லைகள் மற்றும் மொழிகளுக்கு அப்பாற்பட்டது திருக்குறள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் தமிழில் இதனை பதிவு செய்துள்ள அவர், பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக புதுதில்லி வந்துள்ள ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினுக்கு திருக்குறளின் ரஷ்ய மொழிபெயர்ப்பு நூலை பரிசளித்ததாக கூறியுள்ளார். தெய்வப்புலவர் திருவள்ளுவரின் அளப்பரிய ஞானத்தை திருக்குறள் பறைசாற்றுவதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் உச்சி மாநாடு உலகிற்கு நன்மை பயக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த உச்சி மாநாடு நாளை புதுதில்லியில் தொடங்க உள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த இது உதவிடும் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக புதுதில்லி வந்துள்ள பல்வேறு நாடுகளின் தலைவர்களை வரவேற்பதாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். முதுபெரும் தமிழ் அறிஞரும் பட்டிமன்ற நடுவருமான பேராசிரியர் சாலமன் பாப்பையா இன்று மதுரையில் காலமானார். அவருக்கு வயது 90. தமிழ் இலக்கிய

0: பட்டிமன்ற மேடைகளையும் தனித்துவமான பேச்சாற்றலால் சிறப்பித்தவர் சாலமன் பாப்பையா என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் புகழாரம் சூட்டியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சாலமன் பாப்பையாவின் மறைவு தமிழ் மொழிக்கும் தமிழ் இலக்கிய உலகிற்கும் ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாகும் என்று குறிப்பிட்டுள்ளார். நகைச்சுவை கலந்த அறிவார்ந்த பேச்சால் பல தலைமுறையினரிடையே தமிழின் பெருமையை எடுத்துச் சென்ற அவரின் பங்களிப்பு என்றென்றும் நினைவு கூறப்படும் என்றும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், முதலமைச்சர் திரு விஜய், திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின், அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும், பட்டிமன்ற பேச்சாளர்களும், தமிழ் அறிஞர்களும், திரையுலக பிரபலங்களும் அன்னாரது மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர். கலைமாமணி, பத்மஸ்ரீ உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை சாலமன் பாப்பையா பெற்றுள்ளார். பத்மஸ்ரீ விருது பெற்றது குறித்து மகிழ்ச்சி தெரிவித்து வானொலிக்கு அவர் அளித்த பேட்டியில், இந்த விருதை பட்டிமன்றத்திற்காக உழைத்த அனைவருக்கும் சமர்ப்பிப்பதாக கூறியிருந்தார்.
1: மத்திய அரசு கொடுத்திருக்கிற இந்த விருது தமிழுக்கு கொடுத்திருக்கிற விருது, தமிழ் பட்டிமன்ற அங்கீகாரத்துக்கான விருது. ஒரு 60 ஆண்டுகளாக தெருவோரத்து மக்களுக்கு தமிழை கொண்டு போய் சேர்த்தோம். அப்படி கொண்டு போனதை எல்லா மக்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க ஓரளவுக்கு. அது ஏற்றுக்கொண்டார்கள் என்பதற்கு அடையாளம் நம்முடைய தொலைக்காட்சிகள் எல்லாம் எல்லாமே பண்டிகை காலங்கள பட்டிமன்றம் போடுகின்ற ஒரு மரபுக்கு வந்து சேர்ந்திருக்காங்க. பண்டிகை அப்படின்னா பலகாரம் மட்டுமில்லை, பட்டிமன்றமும் இருக்கணும் அப்படின்ற உணர்வு. இதை எல்லாம் கொண்டு வந்து சேர்ந்ததுக்கு பத்திரிகைகள், நாளிதழ்கள், வார இதழ்கள் இதெல்லாம் சேர்ந்து ரொம்ப எங்களுக்கு உதவி பண்ணிருக்கு. மத்திய அரசு கொடுத்திருக்கக்கூடிய இந்த விருது வந்து இந்த பட்டிமன்றத்தை யார் யார் எல்லாம் இதை கொண்டு வந்தாங்களோ, அவங்க யாரெல்லாம் இதற்காக உழைச்சிருக்காங்களோ அத்தனை பேருக்குமான விருது இது. இது அவர்களுக்கே என்று கொடுக்கிறேன்.
2: கிராமத்து கோவில்கள் இந்த பட்டிமன்றத்தை வளர்த்துச்சு, அவர்களுக்கு இதை சமர்ப்பணம் பண்றேன். அது மட்டும் இல்ல, இந்த பட்டிமன்றத்தை இலக்கிய அரங்கில இருந்து அரங்கங்களுக்கு கொண்டு வந்தவர் பெரியவர் சாவனா கணேசன் அவர்கள், அவருக்கும் இதை சமர்க்கிறேன். வீதிகளுக்கு இந்த பட்டிமன்றத்தை கொண்டு வந்தவர் தவத்திரு குன்றுப்படி அடிகளார், அவர்களுக்கும் இதை இந்த புகழை சமர்ப்பிக்க.
0: 12,000 மேற்பட்ட பட்டிமன்றங்களை நடத்தியுள்ள சாலமன் பாப்பையா, பாய்ஸ், சிவாஜி உள்ளிட்ட திரைப்படங்களிலும் நடித்துள்ளார். சென்னை பட்டினப்பாக்கம் நீலாங்கரை கடற்கரை பகுதியில் விநாயகர் சிலைகளை கரைக்க அனுமதிக்க முடியாது என்று தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கினை விசாரணை செய்த தீர்ப்பாயம் இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. விநாயகர் சிலைகளை பிற இடங்களில் கரைப்பது தொடர்பாக வரும் 16 தமிழக அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
3: சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது தேசிய ஊட்டச்சத்து மாதம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: தமிழகத்தில் மின்வெட்டு நிலவுவதாக எதிர்க்கட்சிகள் தவறான தகவல்களை பரப்பி வருவதாக சட்டப்பேரவை துணைத் தலைவர் திரு ரவிசங்கர் கூறியுள்ளார். இன்று திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின் உற்பத்தியை மேலும் அதிகரிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். போதைப்பொருள் பயன்பாட்டை தடுக்கவும் உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திரு ரவிசங்கர் கூறினார். ஊழலற்ற நிர்வாகத்தை தாவேக அரசு உறுதி செய்துள்ளதாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் கூறியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றத்தில் உள்ள வேளாண் விளைபொருள் ஏல மையத்தில் இன்று ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்.
4: டிரான்ஸ்பரண்டான ஒரு கவர்மெண்ட் கொடுக்கிறது தான் வந்திருக்கோம். எங்கேயுமே துளி அளவு கூட ஊழல் இருக்காது. இதெல்லாம் துறை ரீதியா நம்ம கலாய்வு பண்ணி அதுக்கான தீர்வுகள் உடனே நடவடிக்கை எடுக்கப்படும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா எந்த ஒரு அதிகாரி தவறு செய்திருந்தாலும் அவர்கள் மீது மிக கடுமையான நடவடிக்கை, துறை ரீதியான நடவடிக்கை கண்டிப்பா எடுக்கப்படும். தங்கு தடை இல்லாம விவசாயிகளுக்கு எந்த ஒரு இடஒறு இல்லாம செய்யக்கூடிய அரசாங்கம் தான் இன்றைய அரசாங்கமா இருக்கு. யாருக்குமே வந்து இல்லைன்ற அந்த பாகுபாடு இல்லாம எல்லாருக்குமே போயிட்டு இருக்கு. கூட்டுறவு சங்கம் மூலியமா நம்மளே இப்ப பாத்தீங்கன்னா தொழில் முனைவருக்காக சிங்க பெண்கள் கடன் திட்டம் சொல்லி ஒண்ணு நம்ம குடுத்துருக்கோம். அது மூலியமா எல்லாருக்குமே கூட்டுறவு சங்கம் மூலியமா நிறைய சலுகைகள் இருக்கு. அது மக்களுக்கு புரிதல் கொடுக்க வேண்டியதான் எங்களுடைய கடமை. அதுக்காக தான் வந்திருக்கோம்.
0: தமிழகத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இடம்பெறும் கூட்டணிதான் வலிமை பெறும் என்று அக்கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். தருமபுரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசியல் பதவிகளுக்காக உருவான இயக்கம் அல்ல தமது கட்சி என்று தெரிவித்தார். தாவிக்க தலைமையிலான கூட்டணியின் பெயரை முடிவு செய்தபோது மதச்சார்பற்ற என்ற வார்த்தையை இடம்பெற்ற

பெறச் செய்தது விடுதலை சிறுத்தைகள் கட்சிதான் என்றும் அவர் கூறினார். தாவேக்க தலைமையிலான மதசார்பற்ற சமூக நீதி வெற்றி கூட்டணி கொள்கை அடிப்படையில் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் திரு தொல் திருமாவளவன் தெரிவித்தார். தனியார் பேருந்து கட்டண உயர்வை தடுக்க தாவேக்க அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. சமூக வலைதளத்தில் இக்கோரிக்கையை விடுத்துள்ள அக்கட்சி, விநாயகர் சதுர்த்தி விடுமுறையை ஒட்டி சொந்த ஊருக்கு செல்ல விரும்பும் மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் தனியார் பேருந்துகளின் கட்டணங்கள் உயர்ந்துள்ளதாக கூறியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் அருகேயுள்ள மதுரமங்கலம் கிராமத்தில் செமிகண்டக்டர் பூங்கா அமைப்பதற்காக விளைநிலங்களை கையகப்படுத்தும் பணிகளை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வேளாண் நிலங்கள் பாதிக்கப்படும் என்பதற்காக பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிட்ட தாவேக்க அரசு தற்போது வேறு ஒரு திட்டத்திற்காக விளைநிலங்களை கையகப்படுத்துவது கண்டிக்கத்தக்கது என்று குறிப்பிட்டுள்ளார். அரசுக்கு சொந்தமான புறம்போக்கு நிலங்களில் இந்த பூங்கா பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கோரியுள்ளார். மாவட்ட செய்திகள். கடலூர் மாவட்டத்தில் மாநில அரசின் திட்டங்கள் செயலாக்கம் குறித்து அம்மாவட்டத்திற்கான கண்காணிப்பு அலுவலர் திரு மோகன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். அரியலூர் அரசு பள்ளியில் அறிவியல் தொழில்நுட்பம், பொறியியல் மற்றும் கணித ஆய்வகத்தை ஆட்சியர் திருமதி மிருணாளினி இன்று திறந்து வைத்தார். பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியராக திரு அப்துல் ரசிக் இன்று பொறுப்பேற்றார். நீலகிரி மாவட்டம் உதகமண்டலத்தில் 1,85,00,000 ரூபாய் செலவில் உருவாக்கப்பட்டுள்ள சறுக்கு விளையாட்டு தளம் விரைவில் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக ஆட்சியர் திருமதி லட்சுமி பவ்யா தண்ணேரு கூறியுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் மீனவர் குறைதீர் முகாம் இன்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். உலக பாரா துப்பாக்கிச் சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. கொரியாவின் சாங்மனில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 10 மீட்டர் கலப்பு குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 1 தங்கம், 2 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. ஜப்பான் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சுகந்த் கடம் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 21-19, 21-16 என்ற செட் கணக்கில் மெக்சிகோவின் மேக்சிமிலியானோ அபிலாவை வென்றார். இப்போட்டியில் உமேஷ், விக்ரம்குமார், பிரமோத் பகத், அபிஜித் சக்குஜா ஆகியோரும் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிரணாய் மற்றும் ரக்ஷிதா ஸ்ரீ அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். எகிப்தில் நடைபெற்ற சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆராத்யா ஷிதிஜ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேச எல்லைகள் மற்றும் மொழிகளுக்கு அப்பாற்பட்டது திருக்குறள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரிக்ஸ் உச்சி மாநாடு உலகிற்கு நன்மை பயக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். முதுபெரும் தமிழ் அறிஞரும் பட்டிமன்ற நடுவருமான பேராசிரியர் சாலமன் பாப்பையா இன்று மதுரையில் காலமானார். சென்னை பட்டினப்பாக்கம் நீலாங்கரை கடற்கரை பகுதியில் விநாயகர் சிலைகளை கரைக்க அனுமதிக்க முடியாது என்று தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. உலக பாரா துப்பாக்கிச் சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோ ஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் சேவை செய்திகள். விருதுநகர் மாவட்டம் அடுகுப்பட்டி தெற்கு வெங்காநல்லூர் வரை தேசிய நெடுஞ்சாலை 744 அமைக்கும் பணிக்காக கையகப்படுத்தப்பட்ட நிலங்களுக்குரிய நில உடைமைதாரர்களிடமிருந்து ஆவணங்களை பெற்று கையகப்படுத்தப்பட்ட நிலங்களுக்கு இழப்பீட்டுத் தொகை வழங்கும் பொருட்டு நில உடைமைதாரர்களிடமிருந்து நில ஆவணங்களை பெறுவதற்கான சிறப்பு முகாம் கிராம நிர்வாக அலுவலகங்களில் நடைபெற்று வருகிறது. அந்த வரிசையில் இம்மாதம் 15 தேதியன்று வடுகப்பட்டி கிராமத்திலும் 17 தேதியன்று குன்னூர் கிராமத்திலும் நடைபெற உள்ளது. தேசிய நெடுஞ்சாலை 744 அமைக்கும் பணிக்காக கையகப்படுத்தப்பட்ட நிலங்களுக்கான உரிமை குறித்த ஆவணங்களை இதுவரை சமர்ப்பிக்காத நில உடைமைதாரர்கள் இம்முகாம்களில் கலந்து கொண்டு ஆவணங்களை சமர்ப்பித்து பயன்பெற்றுக் கொள்ளலாம் என விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.
2: மதுரை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சமரச தீர்வு மையத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தேசிய சட்டப்பணிகள் ஆணையத்தின் உத்தரவுப்படியும் மற்றும் தமிழ்நாடு மாநில சமரச தீர்வு மையத்தின் வழிகாட்டுதலின்படியும் மாண்புமிகு முதன்மை மாவட்ட நீதிபதி எம் சாய் சரவணன் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் மதுரை மாவட்டத்தில் உள்ள சமரச தீர்வு மையத்திலும் தாலுகா அளவில் உள்ள துணை சமரச தீர்வு மையங்களிலும் ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் வரை

0: அரசு நாட்கள் நீதிமன்றங்களில் உள்ள சமரசத்திற்கு உகந்த வழக்குகளை சமரச தீர்வு மையத்திற்கு அனுப்பி வைக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு முகாம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளில் குடும்ப நல வழக்குகள், பண மோசடி வழக்குகள், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்குகள், வணிகம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் மற்றும் சிவில் வழக்குகள், இந்த வழக்குகள் அனைத்தும் சமரசம் செய்ய ஏதுவாக மாவட்டம் முழுவதும் 58 சமரசர்கள் மதுரை மாவட்டத்தில் உள்ளனர். அவர்கள் தங்களின் வழக்குகளை நேரடியாகவோ அல்லது இணையம் மூலமாகவோ பேசி தீர்வு காண தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. எனவே வழக்காடிகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மதுரை மாவட்ட சமரச தீர்வு மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் சார்பு நீதிபதி தெரிவிக்கின்றார்.
1: செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

போனவர் பற்றிய அறிவிப்பு. திண்டுக்கல் மாவட்டம் பொன்னுமாந்துறை அஞ்சல் பள்ளப்பட்டி கிராமம் கிழக்கு தெருவை சேர்ந்த சிறுநாச்சியம்மாள் அவர்களின் பேரன் மும்மூர்த்தி அவர்களின் மகனுமான சிறுவன் ரித்தீஷ்குமார் என்பவரை கடந்த ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி முதல் காணவில்லை என்ற அறிவிப்பு வந்துள்ளது. ரித்தீஷ்குமார் வயது 14. அவரது அங்க அடையாளங்கள் நடுமார்பில் கருப்பு மச்சமும் இடது முழங்காலில் காயத்தழும்பும் இருக்கும். சிறுவன் ரித்தீஷ்குமார் பற்றிய விவரங்கள் தெரிந்தால் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி சார்பு ஆய்வாளர் தாலுகா காவல் நிலையம் திண்டுக்கல் மாவட்டம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 7358167968 மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9962422200. காவல் ஆய்வாளர் தாலுகா காவல் நிலையம் திண்டுக்கல் மாவட்டம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9498101534. காணாமல் போன சிறுவனை பற்றிய தகவல் தெரிந்தால் மேற்சொன்ன முகவரியிலோ அல்லது தொலைபேசி எண்ணிலோ தொடர்பு கொண்டு தெரிவிக்கலாம் என அறிவிப்பு வந்துள்ளது.

நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி முதன்மை அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நாம் கேட்க இருப்பது மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில் முதலாவதாக தொடரி திரைப்படத்திலிருந்து கேட்கலாம் பாடலை.

0: மதுர தென்றலில் அடுத்ததாக கேட்கலாம் கதகளி திரைப்படத்திலிருந்து பாடலை.
1: Thank you.

அழகிய பாடல்களை கேட்டு ரசிச்சீங்க மதுர தென்றல் நிகழ்ச்சியில். கேட்ட பாடலோடு நிறைவு பெறுகிறது மதுர தென்றல். தொடர்ந்து கேட்கலாம் மயிலாடுதுறை மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஜி மணிகண்டன். அதனை தொடர்ந்து 7:15 தமிழ் செய்திகள். சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.

0: எனக்கு இடம்பெறுவது மயிலாடுதுறை மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஜி மணிகண்டன்.
1: மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அடுத்த ஆறுபாதி பகுதியில் தமிழன் ஸ்போர்ட்ஸ் அகாடமி மற்றும் உலக சிலம்பம் விளையாட்டு சங்கம் இணைந்து நடத்தும் தென்னிந்திய அளவிலான சிலம்பம், கராத்தே, யோகாசன போட்டிகள் நடைபெற்றது. தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, கர்நாடகா ஆகிய மாநிலங்களைச் சேர்ந்த 1000-க்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் இதில் பங்கேற்றனர். அலங்கார சிலம்பம் மற்றும் தொடு சிலம்பம் என்ற 2 முறைகளிலும், கராத்தேவில் பயிற்சி மற்றும் சண்டை ஆகிய 2 முறைகளிலும் போட்டிகள் நடைபெற்றது. 6 முதல் 14, 17 முதல் 19 ஆகிய பிரிவுகளில் போட்டிகள் விறுவிறுப்பாக நடைபெற்றது. ஏராளமான பார்வையாளர்கள் போட்டிகளை கண்டு ரசித்து, மேலும் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு மற்றும் சான்றிதழ்கள் உள்ளிட்டவை வழங்கி பாராட்டுகள் தெரிவிக்கப்பட்டது. மயிலாடுதுறை அருகே மன்னமந்தல் ஏவிசி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் போதைப்பொருள் இல்லாத தமிழ்நாடு என்ற தலைப்பில் விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் HS ஸ்ரீகாந்த் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்டம் முழுவதும் உள்ள பள்ளி கல்லூரிகளைச் சேர்ந்த 1000-க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்று போதைப்பொருளுக்கு எதிரான உறுதிமொழியை ஏற்றனர். தொடர்ந்து போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சிறப்பாக செயல்பட்ட மாணவ மாணவிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் HS ஸ்ரீகாந்த் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்னேகா பிரியா ஆகியோர் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டி கௌரவித்தனர். உலக யானைகள் தினத்தை முன்னிட்டு மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூர் அபிராமி உடனாகிய அமிர்தகடேஸ்வரர் கோவில் யானை அபிராமிக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தர்மபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான இக்கோவிலில் கோவில் நிர்வாகம் சார்பில் யானை அபிராமிக்கு மாலை அணிவித்து சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. தொடர்ந்து தர்பூசணி, ஆப்பிள், மாதுளை உள்ளிட்ட பழங்கள் உணவாக வழங்கப்பட்டன. கோவிலுக்கு வந்த ஏராளமான பக்தர்களும் யானை அபிராமிக்கு உணவு வழங்கி வழிபட்டதுடன் அதனுடன் புகைப்படமும் எடுத்துக்கொண்டனர். மயிலாடுதுறை தர்மபுரம் ஞானாம்பிகை அரசினர் கலை கல்லூரியில்

கல்லூரி சைபர் கிரைம் பிரிவு மற்றும் மாவட்ட சைபர் கிரைம் போலீசார் சார்பில் விழிப்புடன் இருங்கள், பாதுகாப்பாக இருங்கள் என்ற தலைப்பில் சைபர் கிரைம் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. கல்லூரி முதல்வர் ராமச்சந்திர ராஜா தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்னேகா பிரியா சிறப்புரையாற்றினார். கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் சுரேஷ் சைபர் கிரைம் குற்றங்கள் மற்றும் இணையவழி மோசடிகள் குறித்து மாணவிகளுக்கு விளக்கினார். தொடர்ந்து மாணவிகள் சைபர் கிரைம் விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். தனிநபர் தகவல், கடவுச்சொல், ஓடிபி மற்றும் வங்கி விவரங்களை பாதுகாப்பாக வைத்திருப்பது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இணையவழி பண மோசடி ஏற்பட்டால் உடனடியாக 1930 என்ற உதவி எண்ணை தொடர்பு கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் மன்னமந்தலில் உள்ள ஏவிசி கல்லூரியில் உலக புகைப்பட தினத்தை முன்னிட்டு காட்சி தகவல் தொடர்பியல் துறை சார்பில் 22வது புகைப்பட கண்காட்சி நடைபெற்றது. கண்காட்சியை சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதியும் ஏவிசி கல்வி நிறுவனங்களின் நிர்வாக அதிகாரியுமான வெங்கடராமன் திறந்து வைத்தார். இதில் இந்திய பாரம்பரியம், கிராமிய வாழ்க்கை, இயற்கை, பறவைகள், வனவிலங்குகள், கோவில்கள், சுற்றுச்சூழல் மற்றும் மனித உணர்வுகள் உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளில் மாணவர்கள் எடுத்த நூற்றுக்கணக்கான புகைப்படங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. கல்லூரி முதல்வர் நாகராஜ்

0: கண்காட்சி நடைபெற்றது. கண்காட்சியை சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதியும் ஏவிசி கல்வி நிறுவனங்களின் நிர்வாக அதிகாரியுமான வெங்கடராமன் திறந்து வைத்தார். இதில் இந்திய பாரம்பரியம், கிராமிய வாழ்க்கை, இயற்கை, பறவைகள், வனவிலங்குகள், கோவில்கள், சுற்றுச்சூழல் மற்றும் மனித உணர்வுகள் உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளில் மாணவர்கள் எடுத்த நூற்றுக்கணக்கான புகைப்படங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. கல்லூரி முதல்வர் நாகராஜன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மாணவர்களின் படைப்பாற்றலை பாராட்டி கண்காட்சியை கல்லூரி மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் பார்வையிட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் தர்மபுரத்தில் 600 ஆண்டுகள் பழமை வாய்ந்த தர்மபுரம் ஆதீன சைவ திருமடம் அமைந்துள்ளது. தர்மை ஆதீன மடம் மற்றும் தமிழ் சேவா சங்கம் இணைந்து IAS, IPS மற்றும் TNPSC உள்ளிட்ட அரசு போட்டித் தேர்வுகளுக்கான கட்டணமில்லா பயிற்சி வகுப்புகள் துவங்கியுள்ளன. ஏழை கிராமப்புற மாணவ மாணவிகள் பயன்பெறும் வகையில் முற்றிலும் இலவசமாக இந்த கட்டணமில்லா பயிற்சி வகுப்புகள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட வகுப்பறையில் நடத்தப்படுகின்றன. மயிலாடுதுறை மாவட்டத்தில் மயிலாடுதுறை அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாவட்ட அளவிலான கலை திருவிழா நடைபெற்றது. திருவிழாவில் ஓவியம், கட்டுரை, பேச்சுப் போட்டி, நாடகப்போட்டி, பாடல், கிராமிய நடனம், இசைக்கச்சேரி, தோல்கருவி இசைக்கச்சேரி, கரகாட்டம், வில்லுப்பாட்டு, பொய்க்கால் குதிரை, கிளாசிக் நடனம் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றது. போட்டிகளை மயிலாடுதுறை நாடாளுமன்ற உறுப்பினர் சுதா முன்னிலையில் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் துவங்கி வைத்தார். நூற்றுக்கணக்கான மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். இந்த போட்டிகளில் தேர்வு செய்யப்படும் மாணவ மாணவிகள் அடுத்த கட்டமாக மாநில அளவில் நடைபெறும் போட்டிகளில் பங்கேற்க உள்ளனர். தமிழர்களின் பாரம்பரிய கலைத்திறனை வெளிப்படுத்தும் வகையில் மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் போட்டிகளில் பங்கேற்றனர். தேசிய விளையாட்டு தினத்தை முன்னிட்டு கேம்ரா, யுவா பாரத் மற்றும் நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் கேலோ இந்தியா சம்வாத், கேல்கி பாத், PMK SAT நிகழ்ச்சி மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஏவிசி மற்றும் ARC கலை அறிவியல் கல்லூரிகளில் நடைபெற்றது. ஏவிசி கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் காணொலி வாயிலாக மாணவர்களுடன் கலந்துரையாடினார்.
1: இதுவரை நீங்கள் கேட்டது மயிலாடுதுறை மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஜி. மணிகண்டன். இன்னும் சில நொடிகளில் இடம்பெறுவது தமிழ் செய்தி அறிக்கை.
2: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். உலகளாவிய பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் முனையமாக இந்தியா உருவெடுத்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகள் வெளிப்படையான வர்த்தகத்தையும் முதலீட்டு நெறிமுறைகளையும் உறுதி செய்ய வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். திருக்குறளின் பெருமையை பிரதமர் திரு நரேந்திர மோடி உலகெங்கும் கொண்டு சேர்த்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல். முருகன் கூறியுள்ளார். தமிழகத்தில் 4500 செவிலியர்கள் விரைவில் நியமனம் செய்யப்பட உள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். உலகளாவிய பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் முனையமாக இந்தியா உருவெடுத்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் பிரிக்ஸ் வர்த்தக அமைப்பின் கூட்டத்தில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். உலக அளவில் வர்த்தகம் எவ்வித தடையுமின்றி நடைபெற வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். வர்த்தக தடைகளை களைய வேண்டும் என்ற நோக்கில் இந்தியா செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். 2014 ஆண்டுக்கு பின்னர் 40 மேற்பட்ட நாடுகளுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தில் இந்தியா கையெழுத்திட்டுள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். முன்னதாக ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினுடன் பிரதமர் பேச்சு நடத்தினார். பாதுகாப்பு, எரிசக்தி, தொழில்நுட்பம் மற்றும் கலாச்சார துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இந்த பேச்சுகளின் போது விரிவாக விவாதிக்கப்பட்டதாக வெளியுறவுத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த பேச்சுகளின் போது ரஷ்யாவுக்கு வருமாறு அந்நாட்டு அதிபர் அழைப்பு விடுத்ததாகவும் இந்த அழைப்பினை பிரதமர் ஏற்றுக்கொண்டதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரிக்ஸ் நாடுகள் வெளிப்படையான வர்த்தகத்தையும் முதலீட்டு நெறிமுறைகளையும் உறுதி செய்ய வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் பிரிக்ஸ் வர்த்தக அமைப்பின் கூட்டத்தில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். சீரான பொருளாதாரத்தை உறுதி செய்வதை இலக்காக கொண்டு பிரிக்ஸ் வர்த்தக அமைப்பு செயல்பட வேண்டும் என்றும் திரு ஜெய்சங்கர் கேட்டுக் கொண்டார். திருக்குறளின் பெருமையை பிரதமர் திரு நரேந்திர மோடி உலகெங்கும் கொண்டு சேர்த்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த முயற்சிக்கு மேலும் ஒரு சிறப்பான எடுத்துக்காட்டாக ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினுக்கு திருக்குறளின் ரஷ்ய மொழிபெயர்ப்பு நூலை பிரதமர் பரிசளித்திருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். இது தமிழர்களுக்கு பெருமிதம் அளிக்கும் தருணம் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார்.

0: யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற தமிழரின் உயரிய பண்பாட்டு சிந்தனையைப் போலவே திருக்குறளின் அறம் பொருள் இன்பம் குறித்த வாழ்வியல் நெறிகள் உலக மக்கள் அனைவரையும் சென்றடையட்டும் என்றும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். உலக பொருளாதாரத்தில் நான்கில் ஒரு பங்கினை பிரிக்ஸ் நாடுகள் கொண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், புதுதில்லியில் நடைபெறவுள்ள உச்சி மாநாடு பிரிக்ஸ் அமைப்பில் இடம்பெற்றுள்ள நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பை மேம்படுத்த உதவிடும் என்று கூறியுள்ளார். புதுமை கண்டுபிடிப்புகளுக்கான உரிமங்களை பாதுகாப்பதற்கான நெறிமுறைகள் வகுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார். மும்பையில் நடைபெற்று வரும் சர்வதேச நிதி தொழில்நுட்ப மாநாட்டில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோர் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த மாநாட்டில் 8000 நிறுவனங்கள் பங்கேற்றதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். தேசிய கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி இயக்கத்தின் கீழ் 80 லட்சத்துக்கும் மேற்பட்ட சிறுமிகளுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. நட்டா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை பதிவு செய்துள்ள அவர், இந்த சாதனையை படைத்துள்ளதற்காக மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் சுகாதார பணியாளர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். 14 வயதுக்குட்பட்ட சிறுமிகளுக்கு இலவசமாக தடுப்பூசி செலுத்துவதற்கான இந்த இயக்கத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி கடந்த பிப்ரவரி மாதம் தொடங்கி வைத்ததை அவர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். தகுதி வாய்ந்த பெண் குழந்தைகள் அனைவருக்கும் இந்த தடுப்பூசி செலுத்தப்படுவது உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் திரு J.P. நட்டா கூறியுள்ளார். தொழில்நுட்ப பயன்பாட்டில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். புதுதில்லியில் கனிம வளங்கள் தொடர்பான சர்வதேச உச்சி மாநாட்டில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். உலக அளவில் மாற்று எரிசக்தி பயன்பாட்டிற்கு ஊக்கமளிக்கப்பட்டு வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். கனிம வளங்கள் துறையில் இதுவரை இல்லாத அளவிற்கு சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். முக்கிய துறைகளில் தனியார் பங்களிப்பிற்கும் மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறினார். விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி சுற்றுச்சூழலுக்கு உகந்த விநாயகர் சிலைகளை பொதுமக்கள் பயன்படுத்த வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார். ஆந்திர மாநிலம் ஸ்ரீகாகுளத்தில் மாணவர்களுக்கு சுற்றுச்சூழலுக்கு உகந்த விநாயகர் சிலைகளை வழங்கி அவர் பேசினார். உள்ளூர் கைவினை கலைஞர்களுக்கு ஆதரவளிக்கும் வகையில் அவர்களிடமிருந்து விநாயகர் சிலைகள் பெறப்படுவதாக அவர் தெரிவித்தார். இதன் மூலம் அவர்களின் வாழ்வாதாரம் மேம்படும் என்றும் திரு ராம்மோகன் நாயுடு கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது தேசிய ஊட்டச்சத்து மாதம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: தமிழகத்தில் 4500 செவிலியர்கள் விரைவில் நியமனம் செய்யப்பட உள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் இன்று ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்.
2: இந்த பட்ஜெட்ல மதுரைக்காக பல்வேறு சிறப்பு திட்டங்கள் நம்ம அறிவிச்சிருக்கோம். ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல குறிப்பிட்டு சொல்லணும்னா, முதலமைச்சர் புற்றுநோய் பாதுகாப்பு இயக்கம் பாத்தீங்கன்னா 673.44 கோடி ரூபாய் செலவுல மாநில அளவுல ஒரு அமைப்பும்,
3: 5 இடத்துல மண்டல புற்றுநோய் சிகிச்சை மையம் அறிவிச்சிருக்காரு. இது பாத்தீங்கன்னா 84 கோடியில நம்ம மதுரையில ஒரு மண்டல புற்றுநோய் சிகிச்சை மையம் அமைய போகுது. அப்புறம் தீவிர சிகிச்சை பிரிவு சுமார் 44 கோடி அளவுல அண்ணா பஸ் ஸ்டாண்ட் இப்ப இயங்கிட்டு இருக்கிற அந்த இடத்துல அது வரப்போது. தமிழகம் முழுவதும் 7 செவிலியர் கல்லூரிகளை ஆரம்பிக்க போறோம்னு அறிவிச்சிருக்காரு. அப்புறம் மதுரை அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனைக்கு 7.5 கோடியில கூடுதல் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறதுக்காக 7.5 கோடி நம்ம ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறோம். மதுரை மாவட்டத்துக்கு மொத்தம் 806.9 கோடி அளவுக்கு மருத்துவத்துறையில நம்ம திட்டங்கள் அறிவிச்சிருக்கோம். கூடிய விரைவில் 4500 செவிலியர்கள் நம்ம புதுசா நம்ம அப்பாயின்ட் பண்ண போறோம். மாவட்ட நலசங்கம் மூலமா அப்பாயின்ட் பண்ண போறோம்.
1: கேரளத்தில் மின் விநியோகம் தொடர்பாக அம்மாநில முதலமைச்சர் திரு வி டி சதீசன் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த ஆய்வின் போது மின்வெட்டு பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தியுள்ளதாக கூறியுள்ளார். ஆந்திராவில் சிறு குறு தொழில்துறை வளர்ச்சிக்கும் புத்தொழில் நிறுவனங்களை தொடங்குவதற்கும் ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாக அம்மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு

0: துர்கேஷ் கூறியுள்ளார். விசாகப்பட்டினத்தில் சிறு குறு தொழில் துறையினரின் வர்த்தக கண்காட்சியை இன்று தொடங்கி வைத்து அவர் பேசினார். இந்த துறையின் மூலம் 50,000 கோடி ரூபாய் முதலீட்டை ஈர்க்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதன் மூலம் அடுத்த 5 ஆண்டுகளுக்குள் 175,000 வேலை வாய்ப்புகள் உருவாகும் என்றும் திரு துர்கேஷ் கூறினார். அசாமில் உள்ள நகோன் மக்களவைத் தொகுதிக்கான இடைத்தேர்தலில் பிஜேபி சார்பில் திரு திபாஷிஷ் சர்மா போட்டியிடுவார் என்று அக்கட்சி அறிவித்துள்ளது. இந்த தொகுதியில் அடுத்த மாதம் 6ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. வாக்கு எண்ணிக்கை அடுத்த மாதம் 9ஆம் தேதி மேற்கொள்ளப்படும். ஹிமாச்சல பிரதேசத்தில் உள்ள தேசிய சட்ட பல்கலைக்கழகத்தின் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் தமது அரசு வழங்கும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சுக்விந்தர் சிங் சுகு கூறியுள்ளார். இன்று ஷிம்லாவில் இந்த பல்கலைக்கழகத்தின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். மாணவர் விடுதிகளில் வசதிகள் மேம்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். மகளிர் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான அம்சங்கள் விடுதிகளில் ஏற்படுத்தப்படும் என்றும் திரு சுக்விந்தர் சிங் சுகு கூறினார். மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி தொடர்பான தேசிய பயிற்சி முகாம் புதுதில்லியில் நடைபெற்றது. கடந்த 4 நாட்கள் நடைபெற்ற இந்த பயிற்சி முகாமில் நாடு முழுவதிலும் இருந்து பயிற்சியாளர்கள் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த பயிற்சியாளர்கள் கணக்கெடுப்பு பணியில் ஈடுபட உள்ள அலுவலர்களுக்கு பயிற்சி வழங்குவார்கள் என்று அவர் மேலும் கூறுகிறார். ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 3-1 என்ற கோல் கணக்கில் மலேசியாவை வென்றது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஷைனா மணிமுத்து அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகளாவிய பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் முனையமாக இந்தியா உருவெடுத்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகள் வெளிப்படையான வர்த்தகத்தையும் முதலீட்டு நெறிமுறைகளையும் உறுதி செய்ய வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். திருக்குறளின் பெருமையை பிரதமர் திரு நரேந்திர மோடி உலகெங்கும் கொண்டு சேர்த்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்தில் 4,500 செவிலியர்கள் விரைவில் நியமனம் செய்யப்பட உள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 7:25.
2: பண்ணை செய்தி. இன்றைய பண்ணை செய்தியில் காளான் வளர்ப்பு குறித்து மதுரை வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பயிர் நோயியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் ரேவதி அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
3: காளான் பூசணை வகையை சார்ந்த உணவுப் பொருளாகும். காளானில் புரதச்சத்து நார்ச்சத்து அதிகமாக உள்ளது. மேலும் விட்டமின்கள் மற்றும் மினரல்ஸ் ஆகியவை உள்ளன. இது ஆரோக்கியமான உணவு. அதனால் அதனுடைய தேவை அதிகமாகி அதனுடைய வளர்ப்பு தொழில்நுட்பத்திற்கான தேடுதலும் அதிகமாக உள்ளது. காளான் வளர்ப்பு வந்து குறுகிய இடத்தில் குறுகிய காலத்தில் நாம் உற்பத்தி செய்யலாம். காளான் வளர்ப்புக்கான தொழில்நுட்பங்களும் சுலபம். நமது வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் பயிர் நோயில் துறையின் சார்பாக ஒவ்வொரு மாதமும் 15ஆம் நாள் நாம் ஒரு நாள் பயிற்சி காளான் வளர்ப்புக்கான பயிற்சியை தருகிறோம். விருப்பம் உள்ளவர்கள் வந்து பயிற்சியை மேற்கொள்ளலாம். காளான் வகைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 4 வகை காளான்கள் நம்ம இந்திய அளவில் உற்பத்தி செய்யலாம். அதில் முதல் வகை காளான் மொட்டு காளான் அல்லது டெம்பரேட் மஷ்ரூம் சொல்லுவோம். அந்த காளான் தான் மார்க்கெட்ல உங்களுக்கு நீங்க பாப்பீங்க. மொட்டுக்காளான்றது நமக்கு குளிர் பிரதேசங்களில் வளர்க்கக்கூடிய காளான் வகையாகும். மொட்டுக்காளான் நம்ம தமிழ்நாட்டில் கொடைக்கானல் மற்றும் தடியங்குடிசை போன்ற இடங்களிலும் ஊட்டி ஆகிய மலை பிரதேசங்களிலும் மொட்டுக்காளானை வளர்க்கலாம். மொட்டுக்காளான் வளர்ப்புக்கு தேவையான வெப்பநிலை மற்றும் ஈரப்பதம், அதாவது 18-25 டிகிரி வெப்பநிலையும் ஈரப்பதம் 85% இருக்க வேண்டும். அதனுடன் அதை வளர்ப்பதற்கு தேவையான ஊடகம் காளான் மக்கு, அதோ குப்பை அல்ல கம்போஸ்ட் சொல்றோம் இல்லையா, அந்த மக்கு தயாரித்து அதில் மொட்டுக்காளான் விதைகளையும் சேர்த்து வெப்பநிலை ஈரப்பதமும் பராமரிப்பதன் மூலம் நாம் மொட்டுக்காளான் வளர்ப்பு செய்யலாம். அடுத்த வகை காளான் பாத்தீங்கன்னா சிப்பி காளான். சிப்பி காளான் வளர்ப்புக்கு சுலபம். தமிழ்நாட்டின் எல்லா பகுதிகளிலும் நாம் சிப்பி காளானை வளர்க்கலாம். சிப்பி காளான் வளர்ப்புக்கு வேளாண் கழிவுகளான வைக்கோல், மக்காச்சோளத்தட்டை, கம்புத்தட்டை ஆகியவை தானியங்களை பிரித்து அறுவடைக்கு பின் கிடைக்கக்கூடிய வேளாண் கழிவுகளை பயன்படுத்தி நாம் சிப்பி காளான் வளர்க்கலாம். சிப்பி காளான் வளர்ப்புக்கு சிறிதளவு நிழல் சார்ந்த இடத்தில் காளான் கொட்டகையும் அதற்கு வேண்டிய வெப்பநிலை கொட்டகைக்குள் வெப்பநிலை 25 டிகிரி சென்டிகிரேட், அதாவது

0: 30 டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலைக்குள்ளும் 85% ஈரப்பதமும் பராமரிப்பதன் மூலம் நாம் சிப்பி காளான் வளர்ப்பு செய்யலாம். இது தமிழ்நாட்டில் எல்லா இடங்களிலும் வருடம் முழுவதும் உற்பத்தி செய்ய முடியும். அதற்கான தொழில்நுட்பமும் சுலபம். அடுத்த வகை காளான் பாத்தீங்கன்னா பால்காளான். பால்காளான் வளர்ப்புக்கு வேளாண் கழிவுகளான வைக்கோல், கொட்டகை, இதில் சிறப்பாக இதற்கு பால்காளானுக்கு ஒரு வகையான கொட்டகை அமைக்க வேண்டும். அதற்கு வந்து நம்ம தார்பாலின் ஷீட் போட்டு கவர் பண்ண கொட்டகை. அதற்குள் வெப்பநிலை பாத்தீங்கன்னா 30-35 டிகிரி வெப்பநிலையும் ஈரப்பதம் 85% பராமரிப்பதன் மூலமும் பால்காளான் நாம் வளர்க்கலாம். பால்காளான் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாவட்டங்களிலும் வருடம் முழுவதும் உற்பத்தி செய்ய முடியும். இந்த காளான் வந்து பாத்தீங்கன்னா வெப்பநிலை தாங்கி வளரக்கூடிய காளான். அதனால மே மாதங்களிலும் வெயில் காலங்களிலும் இந்த காளானை உற்பத்தி செய்ய முடியும். அது பால்காளானின் சிறப்பு தன்மை. அடுத்ததாக பால்காளானில் பார்த்தா நார்ச்சத்தும் அதிகம். 3-4 நாட்கள் வைத்திருந்து விற்பனை செய்ய முடியும். அதனுடைய தோற்றம் முட்டுக்காளானோட தோற்றமாக இருக்கும். அதனால எல்லாரும் விரும்பி வாங்கி சாப்பிடக்கூடிய வகை காளான் ஆகும். அடுத்ததாக இந்தியாவில் உற்பத்தி செய்யக்கூடிய உணவு காளான்ல பாத்தீங்கன்னா வைக்கோல் காளான் என்பது. அதற்கும் வைக்கோல் மற்றும் கொட்டகை, காளான் கொட்டகை மற்றும் வெப்பநிலை 30-35 டிகிரி வெப்பநிலை பராமரித்து ஈரப்பதம் 85% பராமரித்து நாம் வைக்கோல் காளானை உற்பத்தி செய்யலாம். இவ்வாறு 4 வகை உணவு காளான்களை இந்தியாவில் நாம் உற்பத்தி செய்யலாம். இந்தியாவில் எல்லா மாநிலங்களிலும் வளர்க்கலாம்.
1: இதுவரை காளான் வளர்ப்பு குறித்து மதுரை வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பயிர் நோயியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் ரேவதி அவர்கள் வழங்கிய தகவல்கள் கேட்டோம். இன்றைய பண்ணை செய்தி இத்துடன் நிறைவு பெறுகிறது.
2: ஐக்கிய அரபு அமீரகம் துபாய் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் ஸ்ரீலங்கா மற்றும் பாகிஸ்தான் இடையே நடைபெறும் 2026 மகளிர் T20 ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியின் நேரடி வர்ணனையை டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். நமது வழக்கமான நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் செயலியில் தொடர்ந்து கேட்டு மகிழலாம் நேயர்களே.

0: நேரம் 7:30.
1: ஆகாஷ்வாணி மண்ணும் மணி. இன்றைய மண்ணும் மணி நிகழ்ச்சியில் ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் மலைத்தோட்ட பயிர்கள் குறித்து தேனி மாவட்டம் அகமலை விவசாயி எஸ் சரோஜினி அவர்களுடன் நேர்முகம், வேளாண் தகவல், வேளாண் பழமொழி சிந்தனை மற்றும் விடை பெறும் முன் ஆகியவை இடம்பெறும்.

0: முதலாவதாக ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் மலைத்தோட்ட பயிர்கள் குறித்து தேனி மாவட்டம் அகமலை விவசாய சரோஜினி அவர்களின் நேர்முகம் கேட்கலாம்.
1: இப்ப ஒருங்கிணைந்த பண்ணையம் அப்படின்றப்போ பராமரிப்பு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதை எடுத்து செலவுக்கு ஈடுகட்டி அதுக்குரிய அந்த ஈல்டு கொண்டு வர்றது அப்படிங்கறது உங்களுக்கு எப்படி ஒரு சவாலான விஷயமா இருக்கு?
2: இல்ல, ஒருங்கிணைந்த பண்ணையத்துல அதான் மேடம், நம்மளுக்கு வந்து நட்டம் இல்ல. மிளகு விளையாட்டி கூட காஃபில வரும், காஃபி விளையாட்டி கூட மழை வாழைப்பழத்துல வரும், மழை வாழைப்பழம் இல்லைன்னா கூட அதுக்கடுத்து ஏலக்காயில வரும். இந்த மாதிரி தான் நாங்க எங்க மனநிலை இது பண்ண. இதுக்கு வந்து செலவினங்கன்னு பார்த்தோம்னா அதிகமா தான் வரும். நாங்க ஒரு குதிரையோ ஒரு கழுதையோ பிடிக்கணும், அந்த கழுதையில மூட்டைய கட்டி அந்த கழுதை மேல வச்சு குதிரை மேல வச்சு கீழே வரை இறக்கி கொண்டு வாங்கன்னு சொல்லணும். அப்ப அப்படி கொண்டு வரும் பட்சத்துல அதுக்கு சாப்பாடு இருக்குது, குதிரை கழுதையை கூட்டு வரவங்களுக்கு சாப்பாடு இருக்குது, மெயின்டெனன்ஸ் இருக்கு. பட் இதெல்லாம் நாங்க வந்து ஒரு பெரிய விஷயம் எடுக்க மாட்டோம். கீழே வந்து நம்மளுக்கு வந்து ப்ராடக்ட் காஞ்சு நல்லபடியா வாடிக்கையாளரை போய் சேர்ந்தா சரி அப்படின்னு தான் நினைப்போம். ஆனா சமவெளி பகுதியில அது கிடையாது. இதே வந்து நத்தத்துல வந்து திண்டுக்கல்ல வந்து ஒருங்கிணைந்த பண்ணையம் தான் பண்றோம். என்னன்னா மாங்காய், அதே மாதிரி சப்போட்டா, கொய்யா, உளுந்து, காய்கறிகள் எல்லாமே திண்டுக்கல்ல பண்றாங்க. எங்க மாமியார் பண்றாங்க, அவங்க வந்து ஒரு 6-7 ஏக்கர்ல பண்றாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த

0: ஒரு கஷ்டமும் கிடையாது. ஏன்னா டிரான்ஸ்போர்ட் பக்கத்துல இருக்கு, எல்லாமே இருக்குது, அவங்க இது பண்ணிக்குவாங்க. ஆனா எனக்கு அப்படி கிடையாது. நான் வந்து அங்க போனேன்னா ஒரு 10 கழுதையை திட்டணும், 10 குதிரையை திட்டணும். அதுக்கு வந்து அந்த மேய்க்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் கொடுத்து அதை வந்து கொண்டு வரணும். அது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல 1000 கேள்வி கேட்பாங்க, இவங்க எங்க இடத்துல இதை கொண்டு போறாங்க, எதுக்காக கொண்டு போறாங்க, அவங்களுக்கு நாங்கள் பதில் சொல்லணும். ரேஞ்சர் வந்து கேட்டாலும் நாங்கள் பதில் சொல்லணும். இதெல்லாம் தாண்டி தான் இந்த பண்ணையம் வந்து பண்ணிட்டு இருக்கோமே தவிர, இந்த பண்ணையத்துல பிளஸ் பாயிண்ட் என்னன்னா ஒன்னுல போனா இன்னொன்னுல வந்துடும், அதான் எங்களுக்கு பிளஸ் பாயிண்ட்.
1: நிச்சயமா அது உங்களுக்கு ஒரு சவால் தான். ஈல்டு எடுக்கிறது பெருசில்ல, அதை கொண்டு வந்து சரியான இடத்துல சேர்க்கிறது அப்படிங்கறது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய டாஸ்க் தான் அப்படின்னு சொல்றீங்க. இப்ப வேலை ஆட்கள் கிடைக்கிறதுன்றது எல்லா இடத்துலயுமே ஒரு சிரமமா தான் இருக்கு, சமவெளி பகுதியினாலும் சரிதான். இப்ப மலைத்தோட்ட பயிர்கள்ல அந்த மலைப்பகுதிகளில் அதுக்குரிய சரியான வேலைக்குரியவங்க கிடைக்கிறாங்களா?
0: இல்ல மேடம், வேலை ஆட்கள்லாம் கிடைக்க மாட்டாங்க. ஆனா நம்ம வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, என்னோட பிசினஸ்ல இப்ப வந்துட்டு ஒரு 10 பேர் என்னோட ஃபார்ம் ஹவுஸுக்கு வேலைக்கு வந்தாங்க அப்படின்னா, நாங்கள் அன்னைக்கு வந்து ஒரு 20 கிலோ மிளகு எடுத்திருக்காங்க அப்படின்னா ஆளுக்கு ஒரு கிலோவை கையில் கொடுத்துட்றோம். இந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்தை வந்து நம்ம சக்சஸ்ஃபுல்லாக கொண்டு போகணும் அப்படின்னா அவங்க சப்போர்ட் இல்லைன்னா முடியாது. மற்றபடி வந்து அவங்க கிட்ட நம்ம வந்து ரொம்பலாம் பேசணும்னா வேலை ஆட்கள் வரமாட்டாங்க.
1: ஆனா நீங்க ஒரு பொருளா கொடுத்து அவங்களுக்கு அந்த ஒரு பயன், அந்த விலையை வாங்கும்போது அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியா
0: இருக்கும். அவங்களும் மேலே சேல்ஸ் பண்ணிக்குவாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு வந்து மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி பயிற்சி எடுப்போம். இப்போ ஒரு ட்ரைனிங் வேணும், அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் வேணும் அப்படின்னா அதுக்கான ஒரு லிங்கேஜ் கொடுப்போம். ரெண்டாவது வந்து இந்த ஒருங்கிணைந்த பண்ணையமே அவங்கள பண்ண வைக்கிறதா எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சவாலா இருந்துச்சு. சில விவசாயிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, மழை வாழைப்பழம் மட்டும் போட்டிருப்பாங்க, மித்த எதையுமே உள்ள கொண்டு வர மாட்டாங்க. அப்போ அவங்க லாஸ் ஆகும் போது நாங்கள் சொல்லுவோம், இப்போ மழை வாழைப்பழத்தில் என்ன லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காட்டு பன்றி உள்ளே வந்துடுச்சு அப்படின்னா 50 மரமாக இருந்தால் கூட அடித்து தள்ளு போயிடும். கொலை தள்ளு இருக்குது தள்ளலாம், அதெல்லாம் அந்த பண்ணி பார்க்காது. ஏன்னா வனவிலங்கு சட்டப்படி நாங்கள் வந்து அதுக்கு வலையும் போட முடியாது, ஏன்னா அது தவறு. அவங்க சொல்லிட்டாங்க, விலங்குகளுக்கு பாதுகாப்பு கொடுக்குறீங்க அப்படின்னா மட்டும் விவசாயம் பண்ணுங்க, இல்லாட்டி நீங்க பண்ணாதீங்க. காட்டு பண்ணி உள்ள வருதுன்னா மழை வாழைப்பழம் வைக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ ஒருத்தர் வந்து ஒரு விவசாயி ஒரு 50 மரம் மழை வாழைப்பழம் போட்டிருந்தானா, 50 மரத்தையும் அந்த காட்டு பன்றி வந்து அடிச்சு தள்ளிட்டு போயிருச்சு அப்படின்னா அவருக்கு என்ன லாபமா கிடைக்கும், நட்டம்தான் கிடைக்கும். அதனால இதெல்லாம் அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சு, மிளகு ஏலக்காய் இதெல்லாம் போடுங்க, சின்ன சின்ன லெவல்ல போடுங்க, அப்புறம் பெரிய லெவலா நம்ம மாத்திக்கலாம் சொல்லி இப்ப அங்க இருக்க விவசாயிகளை ஒரு சில பேரா இந்த மாதிரி மாத்தி ஒருங்கிணைந்த பணையத்துக்கும் நாங்க கொண்டு வந்துட்டு இருக்கோம்.
1: ஏதாவது பாதுகாப்பு அப்படின்னா ஒரு அடிப்படையில என்ன மாதிரி எல்லாம் செஞ்சுக்குவீங்க? ஒரு சிறிய அளவுல இந்த மாதிரி வேலி போட வேண்டாம்னு சொல்றாங்க, வேற என்ன மாதிரி பாதுகாப்பு வச்சுப்பீங்க? வேட்டை நாய்கள்லாம் இருக்குமா?
0: இல்ல, வேலி போட வேணாம்னு சொல்லுவாங்க, நாங்க அதை கேட்டுப்போம். விவசாயியா நாங்க என்ன பண்ணுவோம், இந்த மலை கிராமத்திலே சில கற்கள் வந்து இருக்கும், அந்த கற்களை வந்து சுத்தி வச்சிருவோம். அதையும் தாண்டி வருது அப்படின்னா ஒண்ணும் செய்ய முடியாது. அப்போ வந்து நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எதுவுமே பண்ணாம அந்த கற்களை மட்டுமே வச்சுட்டு அந்த ஃபயர் அப்படின்ற ஒன்று இருக்கும், அந்த ஃபயர் வந்து போட்டு விடுவாங்க. அப்படி போட்டு விடும் பட்சத்தில் விலங்குகள் வந்து வராது. அது அங்கே இருக்கவங்க போட்டால் மட்டும்தான் உண்டு, அங்கே இருக்கவங்க போடலை அப்படின்னா அந்த விலங்குகள் வந்து சேரது தான் செய்யும். மலை கிராமத்தில் இருக்கவங்க வந்து அந்த ஃபயர் போட்டாங்க அப்படின்னா எந்த விலங்கும் வராது. இல்லை மேடம், நாங்கள் கீழே இறங்கிட்டோம் அப்படின்னா அன்னைக்கு வரத்தான் செய்யும். அது வந்து நம்ம அக்செப்ட் பண்ணி தான் போய் ஆகணும், வேற ஒன்றும் பண்ண முடியாது.
1: மலைத்தோட்ட பயிர்களை பொறுத்த மட்டும் இது ஒரு உங்களுக்கு ஒரு பெரிய விஷயம்தான். ஏன்னா இதை கடந்து தான் நீங்கள் இந்த விவசாயம்லாம் பண்ணியே ஆகணும். நோய் தாக்கம் இல்லாமல் எந்த செடியும் நம்ம கொண்டு போக முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலைகளை கடந்து போகிறதுக்கு உங்களுக்கு என்ன மாதிரியான இதெல்லாம் தேவைப்படுது?
0: நோய் தாக்குதல்லாம் வரும், நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இயற்கை உரம் தான் நாங்கள் வந்து பயன்படுத்துகிறோம். மீன் அமிலம் அப்படின்ற ஒரு லிக்யூடு பயன்படுத்துவோம். இந்த மீன் அமிலம் அப்படின்றது என்னன்னா, மீன்லேருந்து சேகரிக்கிற கழிவுகளை வந்து ஒரு டப்பாவில் அடைச்சி அதோட சர்க்கரை பாகை வந்து மிக்ஸ் பண்ணிடணும். அந்த சர்க்கரை பாகையும் அந்த மீன் இதையும் நம்ம போட்டு 40 நாள் அந்த டப்பாவை வந்து மூடி வச்சிடணும். அது வந்து திரவமாக வந்து வரும். அதை வந்து நம்ம வந்து இப்போ 2 ml எடுத்தோம் அப்படின்னா 10 ml வந்து அதில் தண்ணி சேர்த்து அதை வந்து நாங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணிடுவோம். ஒன்று. ரெண்டாவது, இப்போ நோய் தாக்குதல்ல இருந்து செடிகளை காப்பாற்றணும் அப்படின்னா ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் நாங்கள் வந்து பயன்படுத்துவோம். வேப்ப இலை இருக்கு, மழை குளிர்ந்து வேப்ப இலைன்னு சொல்லுவாங்க,
1: மழை வேம்புன்னு சொல்லுவாங்க.
0: ஆமாம், அதை பறித்து தண்ணியில் வந்து கொதிக்க வச்சுருவோம். தண்ணியில் கொதிக்க வச்சுட்டு அந்த இலையை புறா எடுத்து வெளியே போட்டுட்டு அதோட வந்து மஞ்சள் கலந்து அதையும் ஸ்ப்ரே பண்ணிடுவோம். இதனால நோய் தாக்குதல்லேருந்து கொஞ்சம் வந்து செடிகளை வந்து கட்டுப்படுத்த முடியும். அதே மாதிரி வந்து பஞ்சகாவியம்

0: யூஸ் பண்ணுவோம். இன்னொன்று என்னன்னா அந்த பூச்சிகள் வராமல் இருக்கு, அந்த அட்டை பூச்சி அப்படின்றது வராமல் இருக்கு. சாமந்தி பூ இருக்கு இல்லையா, அதை கொண்டு போய் வரப்பு ஓரங்களில் தூவி விடுவோம்.
1: அந்த வாசனைக்கு வராமல்
0: அந்த வாசனைக்கு வந்து அந்த அட்டைப்பூச்சி வந்து அதிகமாக வராது. அட்டைப்பூச்சி வந்து செடிகளுக்கு பாதுகாப்பு அப்படின்றத விட மனிதர்களுக்கு வந்து ரொம்ப ஆபத்தான ஒன்று. அட்டைப்பூச்சி ஒன்று வந்து உள்ள ஒன்று உட்காந்துச்சு அப்படின்னா அதை நம்ம எடுத்து நீங்கள் வெளியே போட்டிங்கனாலும் அதில் வந்து பிளட்டாக வந்துட்டே இருக்கும். அப்போது அதை வந்து நாங்கள் இது பண்ணுறது அந்த பூவை வந்து வரப்போரங்களில் சுற்றி போட்டு விட்டுருவோம். இந்த மாதிரி இயற்கை முறையான ஒரு உரங்களை வச்சு தான் நாங்கள் வந்து அந்த நோய் தாக்குதலில் வந்து விடுபட்டுக்கிறே தவிர செயற்கையாக வந்து எதுவுமே யூஸ் பண்ணுறது கிடையாது. அதே மாதிரி வந்து பசுந்தால் உரம்னு சொல்லுவாங்க, ஒரு 5-6 வகை இலையை வந்து புடுங்கி அதை வந்து காய வச்சு அதை பவுடர் பண்ணி அதை தண்ணியில் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி அதையும் வந்து தொளிச்சு விடுவோம். வீட்டு கழிவுகள் வீட்டிலேருந்து நம்ம போடுறோம் இல்லையா, அதை வந்து சேகரித்து அதை கொண்டு போயிட்டு வந்து அதில் வந்து போடுவோம். அதுக்கு உரம் தயாரிக்கிறதுக்குனே ஒரு சின்னதாக வந்து நத்தத்தில் செட் பண்ணி வச்சுருக்கோம். அதில் வந்து இந்த வீட்டு கழிவுகள்லாம் கொண்டு போய் போட்டு அதை காய வச்சு அதை எடுத்துகிட்டு போயும் போடுவோம். இவ்வளோ தான் பண்ணுவோம். நோய் தாக்குதல் அப்படின்னா செயற்கை உரமெல்லாம் மருந்தெல்லாம் வாங்கி அடிக்க மாட்டோம்.

0: மீண்டும் இணைகிறோம் நேயர்களே. மண்ணும் மணியும் நிகழ்ச்சியில் ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் மலைத்தோட்ட பயிர்கள் குறித்து தேனி மாவட்டம் அகமலை விவசாயி எஸ் சரோஜினி அவர்களின் நேர்முகத்தை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.
1: இப்போ நம்ம இந்த மாதிரியான வேளாண் தகவல்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து பயனுடையதா இருக்கு?
2: வேளாண் தகவல்கள் எல்லாமே பயனுடையதா மேடம். உழவன் செயலின்னு ஒன்று இருக்குது, அது எல்லா விவசாயிகளும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லா தகவலுமே அதிலே கிடைக்கும். ஒன்று. ரெண்டாவது வந்து, இல்லை நான் வந்து விவசாயியாக இருந்து நான் வியாபாரியாக மாறப்போகிறேன், அதுக்கான ஒரு தகவல்கள் வேணும் அப்படின்னா இடிஐஏன் இருக்கு, ஆண்டர்பிரினர் டெவலப்மெண்ட் இனோவேஷன் இன்ஸ்டியூட்டுன்னு ஒன்று இருக்குது ஈகாட்டுத்தாங்கல் சென்னையில், அதுலேயும் வந்து நீங்கள் வந்து நிறையா தகவல்கள் வந்து வாங்கிக்கலாம். இல்லை மேடம், நான் வந்து இதை வந்து பிஸ்னஸாக கொண்டு போகிறேன் அப்படின்னா மாவட்ட தொழில் மையம் இருக்குது, அங்கேயும் தகவல்கள் வாங்கிக்கலாம். அதே மாதிரி உழவன் செயலில் எல்லாமே இருக்குது. இப்போ தட்பவெப்பநிலை மாறப்போகுதுன்னா கூட அதில் போய் பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஒரு ஆஃபீஸருடைய நம்பர் வேணும்னாலும் அதில் போய் எடுத்துக்கலாம். இந்த செடிக்கான உரம் எங்கே கிடைக்குதுனாலும் நீங்கள் அதில் போய் பார்த்துக்கலாம். அது வந்து பிளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிங்கன்னா அதில் எல்லா விதமான தகவல்களும் விவசாயிகளுக்கு கிடைக்கும். அதுதான் இதில் வந்து ஒரு பெரிய ஒரு நன்மை அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்த உழவன் செயலியில் மீடியாக்கள் மூலம் நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிக்கலாம். ஆனால் எல்லா இன்ஃபர்மேஷனும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க மாவட்ட தொழில் மையத்தில் இருக்கு.
1: அதுவே உங்களுக்கு ஒரு
2: அதுவே எனக்கு வந்து ஒரு வரப்பிரசாதமாகவே இருந்தது. அதில் வந்துட்டு தான் நிறைய நாங்கள் வந்து எடுப்போம். அங்கே போய் தான் நாங்கள் எடுப்போம். அங்கே ஒரு விசாரணை அதிகாரின்னு ஒருத்தர் இருப்பார், அவர்கிட்ட போயிட்டு நம்ம சொன்னோம்னா அவர் எல்லாமே லிங்க் பண்ணி விடுவார். அப்படி லிங்க் பண்ண ட்ரைனிங்ஸ் தான் இதெல்லாமே. எனக்கு இப்போ எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அப்படின்ற ஒரு லெவலுக்கு போயிருக்கோம் அப்படின்னா அதை அவங்க லிங்க் பண்ணி விட்டதான், அவங்க ட்ரைனிங் வந்து எடுக்க சொன்னாதான். என்ன ஒரு விவசாயியாக இருக்கட்டும், ஒரு பிஸ்னஸ்மேனாக இருக்கட்டும், நீங்கள் ட்ரைனிங் எடுத்துகிட்டு பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்றுமே தெரியாமல் உள்ளே போய் விழுந்தோம்னா அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காது. இப்போ ஒருங்கிணைந்த பண்ணையை நான் பண்ண போகிறேன் அப்படின்னா அதுக்கான ஒரு பயிற்சி வந்து எங்கே இருக்குது, அந்த பயிற்சியை நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம லேண்டில் பண்ணோம் அப்படின்னா அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும், சஸ்டைனபிளாகவும் இருக்கும். இல்லை எனக்கு வந்து ப்ராஃபிட் முக்கியம் அப்படின்னா இந்த சக்ஸஸ்ஃபுல்லையும் சஸ்டைனபிளையும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதுதான் நான் விவசாயிகளுக்கு சொல்லுவேன், அங்கே இருக்கவங்களுக்கே அதுதான் சொல்லுவேன். நீங்கள் ஒருங்கிணைந்த பண்ணையம் பண்ணுறீங்க, உங்களுக்கு ப்ராஃபிட் வரணுன்றீங்க, சரி ஓகே, ஆனால் இதை வந்து நிலைநிறுத்தணும் இல்லையா. இப்போ எனக்கு பின்னாடி இந்த ஒருங்கிணைந்த பண்ணையம் யார் பண்ண போறா அப்படின்றது வந்து நிலைநிறுத்தணும் இல்லையா. அப்போ அந்த நிலைநிறுத்துதல் அப்படின்றது இந்த பயிற்சிகளை கற்றுக்கிட்டா தான் நம்ம பண்ண முடியும்.
1: இந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்தை பற்றி அடுத்து வரப்போறவங்க பண்ண போறவங்களுக்கு உங்களுடைய அட்வைஸ் என்ன?
2: ஒருங்கிணைந்த பண்ணையத்தை பொறுத்தவரையுமே வந்து நீங்கள் வந்து மண்ணில் என்ன சத்துக்கள் இருக்குன்றத பார்க்கணும். மண் பரிசோதனை அப்படின்றது பண்ணணும். மண் பரிசோதனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒருங்கிணைந்த பண்ணையம் பண்ணும். மண்ணில் என்ன சத்துக்கள் இருக்குன்னே உங்களுக்கு தெரிலனா நீங்கள் வந்து விவசாயம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த மண் பரிசோதனை பண்ணிட்டு நீங்கள் ஒருங்கிணைந்த பண்ணையம் பண்ணுங்க. இப்போ ஒரு 5 ஏக்கர் வச்சிருக்கீங்க அப்படின்னா 5 ஏக்கருக்கு நீங்க மண் பரிசோதனை பண்ணீங்கன்னா என்னென்ன சத்துக்கள் எல்லாம் இருக்குன்றத கண்டுபிடிச்சிருவீங்க. அந்த சத்துக்களை வச்சு என்னென்ன செடிகள் வரும், அந்த செடிகள்லாம் வந்து நட்டா நம்மளுக்கு எவ்வளவு லாபம் கிடைக்கும்ன்றதும் அதுல உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது வந்து ஒவ்வொரு அக்ரிகல்ச்சர் காலேஜ்ல இந்த மண் பரிசோதனைக்குரிய துறைன்னு ஒண்ணு இருக்கு. அங்க போய் நீங்க வந்து ஒரு அமௌண்ட் கட்டி நீங்க டிடி எழுதி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான உங்க லேண்ட்லயே வந்து அந்த மண் பரிசோதனை வந்து அவங்க எடுத்துட்டு போயிருவாங்க. தயவு செய்து நான் விவசாயிகளுக்கு சொல்றது என்னன்னா, மண்ணில் உங்களுடைய லேண்டில் என்ன சத்துக்கள் இருக்கு அப்படின்னு தெரியாம நீங்க எதையாவது விளைவிச்சீங்க

0: அப்படின்னா அது தோல்வியில தான் முடியும். சத்துக்கள் என்ன இருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க விளைவிச்சீங்க அப்படின்னா அது வந்து வெற்றி வாய்ப்புகளுக்கு வந்து அது வந்து வழிவகுப்போம். அதே மாதிரி மண் பரிசோதனை அப்படின்றது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, லேண்டில் வந்து நடுவில் இருந்து மண் எடுப்பாங்க, அப்புறம் வரப்பு நாலு பக்கம் இருந்து மண் எடுப்பாங்க. அப்படி எடுத்து பண்ணுற பட்சத்தில் வரப்பில் என்ன சத்து இருக்குது, லேண்டுக்குள்ளே என்ன சத்து இருக்குது, அதே மாதிரி இந்த லேண்டில் இந்த செடி வச்சா ஈல்டு அதிகமாக இருக்கும், இந்த மாதிரியான உரங்களை பயன்படுத்தினா ஈல்டு வரும், எல்லாமே நம்மளுக்கு வந்து அந்த பரிசோதனையில் எல்லாமே வந்துடும்.
1: ரொம்ப நன்றி மேடம். இதுவரைக்கும் அந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, அதை நேரடியாக ஒரு சமப்பகுதியில் ஒரு விவசாயம் பண்ணுற குடும்பத்திலேருந்து வந்த நீங்கள் ஒரு சேலஞ்சாக அதை எடுத்து அந்த ஒரு இயற்கையால் அந்த ஒரு ஆசையால் அந்த சூழ்நிலைகளால் ஒரு கவரப்பட்டு அந்த இடத்த ஒரு செழுமையாக ஒரு ஒருங்கிணைந்த பண்ணையமாக கொண்டு வந்திருக்கீங்க. மேலும் இது போன்று நீங்கள் சிறப்படைய வாழ்த்துறோம் வானொலி சார்பாக. நன்றி.
0: நன்றி மேடம்.
2: இதுவரை ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் மலைத்தோட்ட பயிர்கள் குறித்து அகமலை விவசாயி சரோஜினி அவர்களின் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடினார் ஜி கீதா.

மீண்டும் இணைகிறோம் நேயர்களே மண்ணும் மணியும் நிகழ்ச்சியில். இனி கேட்கலாம் வேளாண் தகவல். வயல்வெளிகளில் நடப்பு காரிஃப் பருவத்திற்கான டிஜிட்டல் கிராப் சர்வே எடுப்பதற்கு ஆர்வமுள்ள இளையோர் கிராமத்தினர் மத்திய அரசின் ஆப் மூலம் சுய வேலைவாய்ப்பு பெறலாம். ஆண்டுதோறும் காரிஃப் ராபி குறுவை பருவத்தில் மத்திய அரசு அறிவித்தபடி நிலத்தின் தன்மை குறித்து போட்டோ எடுத்து செயலியில் பதிவேற்றம் செய்ய வேண்டும். மதுரை மாவட்டத்திற்கான 12.4 லட்சம் சப் டிவிஷன் நிலங்களில் தற்போது வரை 3 லட்சம் சர்வே எண்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளன. செப்டம்பர் 20 அனைத்து சர்வே எண்களும் பதிவு செய்யப்பட வேண்டும். தற்போது மழை பொய்த்து வருவதால் காரிஃப் பருவத்தில் சாகுபடி பரப்பு குறைந்துள்ளது. தரிசாக இருந்தாலும் நிலத்தின் தன்மையை பதிவேற்றம் செய்ய வேண்டும் என மத்திய அரசு கேட்டுக்கொண்டுள்ளது. ஆர்வமுள்ள இளையோர் கிராமத்தினர் ஆண்ட்ராய்டு அலைபேசி வைத்திருந்தால் டிஜிட்டல் கிராப் சர்வே பணியில் தன்னார்வலராக பதிவு செய்யலாம். இதற்கென உள்ள www.tnagraset.tn.gov.in/fcms/csu போர்ட்டலை பிளேஸ்டோர் மூலம் பதிவிறக்கம் செய்ய வேண்டும். இணையதள முகவரி மீண்டும் ஒருமுறை www.tnagrisnet அதாவது www.tnagraset.tn.gov.in/fcms/csu போர்ட்டலை பிளேஸ்டோர் மூலம் பதிவிறக்கம் செய்து கணக்கெடுக்க உள்ள நிலத்தில் நின்றால் அதுவே சர்வே எண் உள்ளிட்ட விவரங்களை தெரிவிக்கும். இதை போட்டோவாக எடுத்து பதிவேற்ற வேண்டும். இப்படி ஒரு சர்வே எண்ணில் உள்ள தரிசி நிலத்திற்கு ₹3, பயிர் இருந்தால் ₹5, ஒரே நிலத்தில் 2 பயிர்கள் இருந்தால் ₹5, மலைப்பகுதி சர்வே செய்வதாக இருந்தால் 1 சப்டிவிஷன் சர்வே செய்வதற்கு ₹10 கட்டணம் வழங்கப்படுகிறது. இதன் மூலம் இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பெறலாம். அந்தந்த வட்டாரத்தில் உள்ள வேளாண் தோட்டக்கலை உதவி இயக்குனர் அலுவலகங்களை அல்லது தல்லாக்குளம் வேளாண் இணை இயக்குனர் அலுவலகத்தை அணுகி கூடுதல் விவரம் பெறலாம்.

மீண்டும் இணைகிறோம் நேயர்களே மண்ணும் மணியும் நிகழ்ச்சியில். அடுத்ததாக வேளாண் பழமொழி சிந்தனை. மாசைப்பனி மச்சையும் துளைக்கும், மாசைப்பனி மச்சையும் துளைக்கும். இன்றைய வேளாண் பழமொழி சிந்தனை கேட்டீர்கள். விடைபெறும் முன், கனிம கலவையில் உள்ள முக்கிய கனிம சத்துக்கள் கால்சியம், பாஸ்பரஸ், ஜிங்க், செம்பு, கோபால்ட் மற்றும் அயோடின். இத்துடன் இன்றைய மண்ணும் மணியும் நிகழ்ச்சி.

0: செல்போன் பேசிட்டே வண்டி ஓட்டுறவங்களா நீங்க?
1: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டாதப்பா தம்பி.
2: செல்போன் பேசிட்டே வண்டி ஓட்டலாமா?
3: செல்போன் பேசி வண்டி ஓட்டாதீங்க.
4: ஏங்க, செல்போன் வந்தா வண்டியை ஓரமா நிறுத்திட்டு அப்புறம் பேசிட்டு போக வேண்டியதானே?
0: செல்போன் பேசிட்டு யாராவது வண்டி ஓட்டுவாங்களா?
1: அதெல்லாம் இருக்கட்டும், செல்போன் பேசிட்டே வண்டி ஓட்டாதீங்க, ஓரமா நின்று பேசு பாய்.
2: செல்போன் பேசிட்டே வண்டி ஓட்டாதீங்கப்பா.
4: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டாதீங்க.
5: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

பாடல்கள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். உலகளாவிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் முனையமாக இந்தியா உருவெடுத்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் பிரிக்ஸ் வர்த்தக அமைப்பின் கூட்டத்தில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். உலக அளவில் வர்த்தகம் எவ்வித தடையும் இன்றி நடைபெற வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். வர்த்தக தடைகளை களைய வேண்டும் என்ற நோக்கில் இந்தியா செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். 2014 பின்னர் 40 மேற்பட்ட நாடுகளுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தில் இந்தியா கையெழுத்திட்டுள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். முன்னதாக ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினுடன் பிரதமர் பேச்சு நடத்தினார். பாதுகாப்பு, எரிசக்தி, தொழில்நுட்பம் மற்றும் கலாச்சார துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இந்த பேச்சுகளின் போது விரிவாக விவாதிக்கப்பட்டதாக வெளியுறவுத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த பேச்சுகளின் போது ரஷ்யாவுக்கு வருமாறு அந்நாட்டு அதிபர் அழைப்பு விடுத்ததாகவும் இந்த அழைப்பினை பிரதமர் ஏற்றுக்கொண்டதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரிக்ஸ் உச்சி மாநாடு உலகிற்கு நன்மை பயக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த உச்சி மாநாடு நாளை புதுதில்லியில் தொடங்க உள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த இது உதவிடும் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இந்த மாநாட்டில் பங்கேற்பதற்காக புதுதில்லி வந்துள்ள பல்வேறு நாடுகளின் தலைவர்களை வரவேற்பதாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். திருக்குறளின் பெருமையை பிரதமர் திரு நரேந்திர மோடி உலகெங்கும் கொண்டு சேர்த்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த முயற்சிக்கு மேலும் ஒரு சிறப்பான எடுத்துக்காட்டாக ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினுக்கு திருக்குறளின் ரஷ்ய மொழிபெயர்ப்பு நூலை பிரதமர் பரிசளித்திருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். இது தமிழர்களுக்கு பெருமிதம் அளிக்கும் தருணம் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற தமிழரின் உயரிய பண்பாட்டு சிந்தனையைப் போலவே திருக்குறளின் அறம் பொருள் இன்பம் குறித்த வாழ்வியல் நெறிகள் உலக மக்கள் அனைவரையும் சென்றடையட்டும் என்றும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். விநாயகர் சதுர்த்தியையொட்டி சுற்றுச்சூழலுக்கு உகந்த விநாயகர் சிலைகளை பொதுமக்கள் பயன்படுத்த வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார். ஆந்திர மாநிலம் ஸ்ரீகாகுளத்தில் மாணவர்களுக்கு சுற்றுச்சூழலுக்கு உகந்த விநாயகர் சிலைகளை வழங்கி அவர் பேசினார். உள்ளூர் கைவினை கலைஞர்களுக்கு ஆதரவு அளிக்கும் வகையில் அவர்களிடமிருந்து விநாயகர் சிலைகள் பெறப்படுவதாக அவர் தெரிவித்தார். இதன் மூலம் அவர்களின் வாழ்வாதாரம் மேம்படும் என்றும் திரு ராம்மோகன் நாயுடு கூறினார். சென்னை பட்டினப்பாக்கம் நீலாங்கரை கடற்கரை பகுதிகளில் விநாயகர் சிலைகளை கரைக்க அனுமதிக்க முடியாது என்று தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது.

0: இதுதொடர்பான வழக்கினை விசாரணை செய்த தீர்ப்பாயம் இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. விநாயகர் சிலைகளை பிற இடங்களில் கரைப்பது தொடர்பாக வரும் 16ஆம் தேதி தமிழக அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முதுபெரும் தமிழ் அறிஞரும் பட்டிமன்ற நடுவருமான பேராசிரியர் சாலமன் பாப்பையா இன்று மதுரையில் காலமானார். அவருக்கு வயது 90. அன்னாரது மறைவுக்கு தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், முதலமைச்சர் திரு விஜய், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்களும் பட்டிமன்ற பேச்சாளர்களும் தமிழ் அறிஞர்களும் திரையுலக பிரபலங்களும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். கலைமாமணி, பத்மஸ்ரீ உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை பெற்றுள்ள சாலமன் பாப்பையா 12,000 மேற்பட்ட பட்டிமன்றங்களை நடத்தியுள்ளதோடு பாய்ஸ், சிவாஜி உள்ளிட்ட திரைப்படங்களிலும் நடித்துள்ளார். தமிழகத்தில் மின்வெட்டு நிலவுவதாக எதிர்க்கட்சிகள் தவறான தகவல்களை பரப்பி வருவதாக சட்டப்பேரவை துணைத் தலைவர் திரு ரவிசங்கர் கூறியுள்ளார். இன்று திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின் உற்பத்தியை மேலும் அதிகரிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். போதைப் பொருள் பயன்பாட்டை தடுக்கவும் உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திரு ரவிசங்கர் கூறினார். தனியார் பேருந்து கட்டண உயர்வை தடுக்க தவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. சமூக வலைதளத்தில் இக்கோரிக்கையை விடுத்துள்ள அக்கட்சி, விநாயகர் சதுர்த்தி விடுமுறையையொட்டி சொந்த ஊருக்கு செல்ல விரும்பும் மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் தனியார் பேருந்துகளின் கட்டணங்கள் உயர்ந்துள்ளதாக கூறியுள்ளது. உலக பாரா துப்பாக்கிச்சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. கொரியாவின் சாங்வனில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 10 மீட்டர் கலப்பு குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 1 தங்கம், 2 வெள்ளி, 2 வெண்கலப்பதக்கங்களை வென்றுள்ளது. ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 3-1 என்ற கோல் கணக்கில் மலேசியாவை வென்றது. ஜப்பான் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சுகன் கடம், உமேஷ் விக்ரம்குமார், பிரமோத் பகத், அபிஜித் ஷஹுஜா ஆகியோர் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிரணாய் மற்றும் ரக்ஷிதா ஸ்ரீ அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேயர்கள் இனி கேட்கலாம் மதுரத்தென்றல்.

0: நேயர்கள் இனி கேட்கலாம் அறிவியல் வெள்ளி. புறந்தூய்மையின் புரிதல் உரை வழங்குகிறார் மதுரை யாதவா கல்லூரியின் நுண்ணுயிரியல் துறை உதவி பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் முனைவர் கே செந்திஸ் கண்ணன் அவர்கள்.
1: மதுரை வானொலி நிலையம் அறிவியல் வெள்ளி. இன்றைய நிகழ்ச்சியில் புற தூய்மையின் புரிதல் உரை வழங்குகிறார் மதுரை யாதவா கல்லூரியின் நுண்ணுயிரியல் துறை உதவி பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் முனைவர் கே செந்திஸ் கண்ணன் அவர்கள்.
2: பாக்டீரியா என்பது ஒரே ஒரு செல்லாலான நுண்ணுயிரியாகும். இது தனியாக வாழவும் உணவு எடுத்துக்கொள்ளவும் பெருகவும் முடியும். அனைத்து பாக்டீரியாக்களும் நோயை ஏற்படுத்துவதில்லை. குடலில் வாழும் சில பாக்டீரியாக்கள் உணவை செரிமானம் செய்ய உதவுகின்றன. மருத்துவர் பரிந்துரைக்கும் ஆன்டிபயாட்டிக் மருந்துகள் பல பாக்டீரிய நோய்களுக்கு பயனளிக்கின்றன. ஆனால் மருத்துவரின் ஆலோசனை இல்லாமல் ஆன்டிபயாட்டிக் மருந்துகளை பயன்படுத்தக்கூடாது. காற்றின் மூலம் பரவும் தொற்று நோய்கள் மிகவும் வேகமாக பரவக்கூடியவை. ஒரு நோயாளி இருமும்போது, தும்மும்போது அல்லது சத்தமாக பேசும்போது மிக சிறிய உமிழ்நீர் துளிகளில் நோய்க்கிருமிகள் வெளியேறுகின்றன. இந்த துளிகளில் அருகில் இருப்பவர்கள் சுவாசிக்கும்போது கிருமிகள் அவர்களது உடலுக்குள் நுழைகின்றன. காசநோய், இன்ஃப்ளூயன்சா, சளி, COVID-19, சின்னம்மை போன்றவை காற்றின் மூலம் பரவக்கூடிய நோய்களாகும். கூட்டமான இடங்களில் முகக்கவசம் அணிவது, இருமும்போது வாயையும் மூக்கையும் மூடுவது, நல்ல காற்றோட்டம் உள்ள இடங்களில் இருப்பது போன்றவை இந்த நோய்களை தடுக்கும். காசநோய் என்பது மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் என்ற பாக்டீரியாவால் ஏற்படும் நோயாகும். இது காற்றின் மூலம் பரவுகிறது. 2 வாரங்களுக்கு மேல் நீடிக்கும் இருமல், உடல் எடை குறைதல், இரவில் வேர்த்தல், சோர்வு, சில நேரங்களில் இரத்தத்துடன் இருமல் போன்ற அறிகுறிகள் காணப்படும். மருத்துவர் பரிந்துரைக்கும் முழு கால மருந்துகளையும் தவறாமல் உட்கொண்டால் காசநோய் முழுமையாக குணமாகும். அசுத்தமான குடிநீர் பல ஆபத்தான தொற்று நோய்களுக்கு முக்கிய காரணமாகும். மனித மற்றும் விலங்குகளின் கழிவுகளால் மாசடைந்த நீரை பருகும்போது கிருமிகள் உடலுக்குள் நுழைகின்றன. காலரா, டைஃபாய்டு, வயிற்றுப்போக்கு, அமிபாசிஸ், ஹெப்பாட்டிடிஸ் ஏ போன்ற நோய்கள் நீரின் மூலம் பரவுகின்றன. எனவே கொதிக்க வைத்த அல்லது சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். குடிநீர் தொட்டிகளை சுத்தமாக வைத்தல் மற்றும் திறந்த வெளியில் மலம் கழிப்பதை தவிர்ப்பது மிகவும் அவசியம். நீரால் பரவக்கூடிய சிஜல்லா பாக்டீரியா என்பது மாசுபட்ட குடிநீர் மற்றும் உணவின் மூலம் மனிதர்களுக்கு பரவும் ஒரு பாக்டீரியா. இது குடலில் தொற்று ஏற்படுத்தி சிஜலாசிஸ் அல்லது கடுமையான வயிற்றுப்போக்கு என்ற நோயை உண்டாக்குகிறது. இந்த கிருமி பெரும்பாலும் மலத்திலிருந்தும் வாய்க்கும் செல்லும் வலி மூலம் பரவுகிறது. அதாவது நோயாளியின் மலத்தால் மாசுபட்ட நீர், உணவு அல்லது கைகளை தொடுவதன் மூலம் மற்றவர்களுக்கு தொற்று ஏற்படலாம். ஜியார்டியசிஸ் அதாவது ஜியார்டியா லாம்பிலியா என்ற புரோட்டோசோவா ஒட்டுண்ணியால் ஏற்படும் குடல் தொற்று நோயாகும். இது மாசுபட்ட குடிநீர், உணவு மற்றும் மலம், வாய் அதாவது ஃபீக்கல் ஓரல் வழியாக பரவுகிறது. முக்கிய அறிகுறிகள் பார்த்தால் நீர், மல, வயிற்றுப்போக்கு, வயிற்றுவலி மற்றும் உப்புசம், குமட்டல் மற்றும் உடல் எடை குறைதல் காணப்படும். மல பரிசோதனை மூலம் நோயை கண்டறியலாம். முறையாக சிகிச்சை பயன்படுத்த வேண்டும். சுத்தமான குடிநீர் அருந்த வேண்டும். தனிநபர் சுகாதாரத்தை பேண வேண்டும். அமிபாசிஸ் என்பது என்டோபிபா ஹிஸ்டோலைட்டிகா என்ற புரோட்டோசோவா ஒட்டுண்ணியால் ஏற்படும் குடல் தொற்று நோயாகும். இது மாசுபட்ட உணவு, குடிநீர் மற்றும் மலம், வாய் வழியாக பரவுகிறது. முக்கிய அறிகுறிகள் என்று பார்த்தால் சளியின் கூடிய வயிற்றுப்போக்கு, காய்ச்சல் காணப்படும். சிலருக்கு லிவர் அப்சஸ் போன்ற சிக்கல்களும் ஏற்படலாம். மல பரிசோதனை மற்றும் பிற ஆய்வுகள் மூலம் நோயை கண்டறியலாம். பாதுகாப்பான குடிநீர், சுத்தமான உணவு மற்றும் நல்ல சுகாதார பழக்க வழக்கம் மூலம் நோயை தடுக்கலாம். காலரா என்பது விப்ரியோ காலரே என்ற பாக்டீரியாவால் ஏற்படும் ஆபத்தான குடல் தொற்று நோயாகும். மாசுபட்ட குடிநீர் மற்றும் உணவு மூலம் பரவுகிறது. கடுமையான வயிற்றுப்போக்கு, வாந்தி, உடலின் நீர்ச்சத்து குறைதல் போன்றவை முக்கிய அறிகுறிகள். உடனடியாக ஓஆர்எஸ் கரைசல் குடிக்க வேண்டும். தாமதம் இல்லாமல் மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற வேண்டும். பாதுகாப்பான குடிநீர் மற்றும் நல்ல சுகாதார பழக்க வழக்கங்கள் காலராவை தடுக்க முடியும். சுத்தமற்ற முறையில் தயாரிக்கப்படும் அல்லது நீண்ட நேரம் வெளியில் வைக்கப்படும் உணவுகளில் பாக்டீரியா மற்றும் வைரஸ்கள் வேகமாக பெருகின்றது. அந்த உணவை சாப்பிடும்போது வாந்தி, வயிற்றுப்போக்கு, நச்சுத்தன்மை அதாவது ஃபுட் பாய்சனிங், டைபாய்ட் போன்ற நோய்கள் ஏற்படலாம். உணவை நன்றாக வேக வைத்து சாப்பிட வேண்டும். பழங்கள் மற்றும் காய்கறிகளை நன்கு கழுவ வேண்டும். காலாவதியான உணவுகளை தவிர்க்க வேண்டும். தெருவோர சுகாதாரமற்ற உணவுகளை குறைக்க வேண்டும். இதன் மூலம் பரவும் நோய்களை தடுக்கலாம். கொசுக்கள் உலகளவில் பல உயிர் இழப்புகள் காரணமாக உள்ளது. குறிப்பாக ஏடிஸ் கொசு டெங்கு மற்றும் சிக்கன்குனியாவை பரப்புகிறது. அனஃபிலஸ் மலேரியாவை பரப்புகிறது. கொசுக்கள் கடிக்கும்போது கிருமிகள் மனித உடலுக்குள் நுழைந்து நோயை ஏற்படுத்துகிறது. வீட்டை சுற்றி தண்ணீர் தேங்க விடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். கொசுவலை, கொசு விரட்டி மற்றும் முழுக்கை ஆடைகளை பயன்படுத்துவது நல்ல பாதுகாப்பு. விலங்குகளிடமிருந்து மனிதர்களுக்கு தொற்று நோய்கள் பரவுமா என்று பார்த்தால் பதில் வந்து ஆம் தான் சொல்ல முடியும். இதனை விலங்குகளிடமிருந்து மனிதர்களுக்கு பரவும் நோய்கள் என்றும் அழைக்கிறோம். நாய்க்கடி மூலம் ராபிஸ், பறவைகள் மூலம் பறவை காய்ச்சல், சில விலங்குகள் மூலம் நிப்பா போன்ற நோய்கள் பரவலாம். செல்ல பிராணிகளுக்கு தடுப்பூசி போட வேண்டும். விலங்குகளை கையாண்ட பிறகு கைகளை கழுவ வேண்டும். விலங்கு கடித்தால் உடனடியாக மருத்துவமனைக்கு செல்வது மிகவும் அவசியம். பருவநிலை மாற்றம் மூலம் தொற்று நோய்கள் அதிகரிக்கிறது. அதாவது காலநிலை மாற்றம், அதிக மழை, வெள்ளம், வெப்பநிலை உயர்வு போன்றவை கொசுக்களின் பெருக்கத்திற்கு ஏற்ற சூழலை உருவாக்கின்றன. இதனால் டெங்கு, மலேரியா போன்ற கொசு மூலம் பரவும் நோய்கள் அதிகரிக்கலாம். வெள்ளத்திற்கு பிறகு குடிநீர் மாசுபடுவதால் காலரா, டைஃபாய்ட் போன்ற நீர்வழி நோய்கள் அதிகரிக்கலாம். சுற்றுச்சூழலை பாதுகாப்பது தொற்று நோய்களை தடுப்பதில் முக்கிய பங்கு வகிக்க வேண்டும்.

புறநோய் அறிகுறியில் இருந்தால் முதலில் நாம் என்ன செய்ய வேண்டும்? காய்ச்சல், தொடர்ந்து இருமல், கடுமையான வயிற்றுப்போக்கு, மூச்சு திணறல், தோளில் தடிப்புகள் போன்ற அறிகுறிகள் இருந்தால் அலட்சியம் செய்யக்கூடாது. உடனடியாக அருகிலுள்ள அரசு அல்லது தனியார் மருத்துவமனைக்கு சென்று மருத்துவரின் ஆலோசனை பெற வேண்டும். சுயமாக மருந்து வாங்கி சாப்பிடக்கூடாது. தேவையான அளவு ஓய்வு எடுத்து மற்றவர்களுக்கு நோய் பரவாமல் கவனமாக இருக்க வேண்டும். COVID-19 நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம் என்னவென்றால், உலகம் முழுவதும் இந்த COVID-19 பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய வைரஸ் தொற்று நோயாகும். கைகளை அடிக்கடி கழுவ வேண்டும், முகக்கவசம் அணிய வேண்டும், தேவையான இடைவெளியை பேண வேண்டும், தடுப்பூசி செலுத்துதல், நோய் அறிகுறிகள் இருந்தால் தன்னையே தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் போன்ற பழக்கங்கள் பல உயிர்களை காப்பாற்றியன. இந்த அனுபவம் தொற்று நோய்கள் தடுப்பதில் ஒவ்வொருவரின் பொறுப்பு எவ்வளவு முக்கியமானது என்பதை உலகிற்கு உணர்த்துகிறது. தடுப்பூசி என்பது நோய் வருவதற்கு முன்பே உடலுக்கு பாதுகாப்பு அளிக்கும் மிக சிறந்த மருத்துவ சாதனையாகும். தடுப்பூசி உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டி குறிப்பிட்ட கிருமிகளை எதிர்த்து போராட தயார்படுகிறது. போலியோ, தட்டம்மை, டைஃபாய்டு, ஹெப்பாட்டிஸ் பி வைரஸ், COVID-19 போன்ற பல நோய்களை கட்டுப்படுத்த தடுப்பூசிகள் முக்கிய பங்கு வகித்துள்ளன. சிகிச்சையை விட தடுப்பவே சிறந்தது என்ற பழமொழிக்கு ஏற்ப மிக சிறந்த எடுத்துக்காட்டு தடுப்பூசிதான். கைகளை சோப்பால் கழுவுவது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நமது கைகளை தினமும் பல பொருட்களை தொடுகின்றது. கதவுகள், பேருந்து கைப்பிடிகள், செல்போன், கணினி, பணம் போன்றவற்றில் ஏராளமான கிருமிகள் இருக்கலாம். கைகளை கழுவாமல் உணவு சாப்பிடும்போது அந்த கிருமிகள் வாயின் வழியாக உடலுக்குள் சென்று வயிற்றுப்போக்கு, காலரா போன்ற நோய்களை ஏற்படுத்தும். எனவே உணவு சாப்பிடுவதற்கு முன், கழிப்பறையை பயன்படுத்திய பிறகு, வெளியிலிருந்து வீட்டிற்கு வந்ததும், நோயாளியை பராமரித்த பிறகும் குறைந்தது 20 வினாடிகள் சோப்பு மற்றும் தண்ணீரால் கைகளை நன்றாக கழுவ வேண்டும். இது தொற்று நோய்களை தடுக்கும் மிகவும் எளியது மற்றும் பயனுள்ள வழியாகும். நாம் ஏன் முகக்கவசம் அணிய வேண்டும்? முகக்கவசம் என்பது தொற்று நோய்கள் பரவாமல் தடுக்க உதவும் ஒரு எளிய பாதுகாப்பு சாதனமாகும். காய்ச்சல், இருமல், சளி போன்ற அறிகுறி உள்ளவர்கள் முகக்கவசம் அணிந்தால் மற்றவர்களுக்கு நோய் பரவுவது குறையும். மருத்துவமனைகள், கூட்டம் அதிகமாக உள்ள இடங்கள் மற்றும் தொற்று பரவும் காலங்களில் முகக்கவசம் அணிவது மிகவும் நல்ல பழக்கமாகும். முகக்கவசம் மூக்கு மற்றும் வாயை முழுமையாக மூட வேண்டும். பயன்படுத்திய முகக்கவசத்தை சுகாதார முறையில் அகற்ற வேண்டும். தொற்று நோய்கள் பரவாமல் தடுக்க நம்மள் போன்ற பொதுமக்கள் என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தால், தனிப்பட்ட சுகாதாரத்தை பேண வேண்டும், கைகளை சோப்பால் கழுவ வேண்டும், சுத்தமான குடிநீர் அருந்த வேண்டும், சத்தான உணவு உண்ணுதல், தடுப்பூசி செலுத்துதல், வீட்டை சுற்றியுள்ள குப்பையை அகற்ற வேண்டும், இருமல் மற்றும் தும்மலின் போது வாயை மூட வேண்டும், நோய் அறிகுறி இருந்தால் உடனே மருத்துவரை அணுக வேண்டும் ஆகியவை அனைவரும் கடைபிடிக்க வேண்டிய முக்கிய பொறுப்புகளாகும். நாம் ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்க ஒவ்வொரு குடிமக்களின் பங்கு என்று பார்த்தால், அதாவது சுற்றுப்புறம் சுகாதாரம் ஏன் முக்கியம் என்று பார்த்தால், ஆரோக்கியமான சமுதாயம் என்பது மருத்துவர்கள் மட்டும் உருவாக்க முடியாது. ஒவ்வொரு குடிமகனும் சுகாதார விதிகளை பின்பற்ற வேண்டும். சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைக்க வேண்டும். பொது இடங்களில் எச்சி துப்பாதிருக்க வேண்டும். தடுப்பூசிகளை தவறாமல் எடுத்துக்கொள்ள வேண்டும். நோய் அறிகுறி இருந்தால் மறைக்காமல் சிகிச்சை பெற வேண்டும். மற்றவர்களுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் போன்ற செயல்களே ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்கும். நாம் ஆரோக்கியமாக இருந்தால் குடும்பம் ஆரோக்கியமாகும். குடும்பம் ஆரோக்கியமாக இருந்தால் நாடே ஆரோக்கியமாகும் என்ற எண்ணத்துடன் அனைவரும் செயல்பட வேண்டும். ஒரு வீடு சுத்தமாக இருந்தால் போதாது, அதன் சுற்றுப்புறமும் சுத்தமாக இருக்க வேண்டும். குப்பைகளை திறந்த வெளியில் கொட்டக்கூடாது. கழிவு நீர் தேங்கவிடக்கூடாது. தண்ணீர் தேங்குதல் போன்ற கொசு, ஈ போன்றவற்றின் பெருக்கத்திற்கு வழிவகுக்கின்றன. இதனால் டெங்கு, மலேரியா போன்ற நோய்கள் பரவலாம். எனவே வீட்டை சுற்றியுள்ள சூழலை எப்போதும் தூய்மையாக வைத்திருப்பது ஒவ்வொரு குடிமகனின் பொறுப்பாகும்.

வேள்வெளி நிகழ்ச்சியில் இதுவரை புற தூய்மையின் புரிதல் உரை வழங்கினார் மதுரை யாதவா கல்லூரியின் நுண்ணுயிரியல் துறை உதவி பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் முனைவர் கே. செந்தீஸ்கண்ணன் அவர்கள்.

0: energy and regional and global issues. Prime Minister Modi reiterates on dialogue and diplomacy to resolve conflicts. Prime Minister also holds bilateral meetings with Iranian President and United Nations Secretary General. Heads of BRICS member countries attend leaders' session of BRICS Business Forum. PM Modi says economic strength of BRICS grew at nearly twice the pace of rest of the world. Iran-backed Houthi rebels capture Yemen's strategic Mayun Island in the Bab al-Mandeb Strait near Red Sea. And in hockey, Indian junior men's team enters final of the Asia Cup, defeating Malaysia at Mochi in China. And that is all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்தி சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில் திடக்கழிவு மேலாண்மை குறித்தும் அதற்கான அவசியம் குறித்தும் பல்வேறு தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் அவர்கள். வணக்கம் சார்.
4: வணக்கம் மேடம்.
3: திடக்கழிவு மேலாண்மை அப்படின்னா என்ன சார்? இதற்கான சட்டங்கள் கடந்த April 1 முதல் செயல்பாட்டுக்கு வந்திருக்கு, இதை பற்றி சொல்லுங்கள் சார்.
4: இந்தியாவில் வந்து ஒரு தொடர்ச்சியான நம்முடைய இண்டஸ்ட்ரியலைசேஷன், அதே மாதிரி முன்னேற்றம், இது எல்லாமே வந்து நிறைய ஒரு வேகத்தோடு நடந்து கொண்டிருக்கிறது. அதுவும் கடந்த 10 ஆண்டுகளுக்குள்ள பார்த்திங்கன்னா நம்முடைய வளர்ச்சி வேகம் அப்படிங்கிறது மிக மிக அதிகமாக ஆகி கொண்டிருக்கிறது. அப்போது என்னென்னா, ஒரு பகுதியில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து தொழிற்சாலைகள், அதே மாதிரியான ஏராளமான உற்பத்தி சார்ந்த பொருட்கள், அதே சமயத்தில் நிறைய சேவைகள், இந்த மாதிரியான மக்களுக்கு தேவையான வளர்ச்சி ஒட்டி இருக்கக்கூடிய ஏராளமான முன்னேற்றங்களை நம்ம வந்து நாடெங்கும் பார்த்து கொண்டு வரோம். இந்த வளர்ச்சியினுடைய ஒரு மிக முக்கியமான பல இடுபொருள்கள் வந்து இதில் சம்மந்தப்பட்டிருக்கு. உதாரணமாக நீங்கள் ஒரு கார் தயாரிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், அதுக்கு பின்னாடி ஏராளமான எஃகு அல்லது வந்து இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாத்தையும் நீங்கள் பயன்படுத்த வேண்டியிருக்கு. அதே மாதிரி நீங்கள் வேறு ஏதோ ஒரு முக்கியமான உற்பத்தி பொருளை நீங்கள் தயாரிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தேவையாக இருக்குது. ஒரு மருத்துவமனையை நீங்கள் கட்டுறீங்க, மருத்துவமனையை நீங்கள் மேம்படுத்துறீங்க அப்படின்னு சொன்னால், அங்கேயும் அதே மாதிரியான ஏராளமான பொருட்களை பயன்படுத்தி நம்ம வந்து செய்கிறோம். அப்போ என்ன ஆகுதுன்னா, அடிப்படையில் இது எல்லாமே கடைசியில் உபயோகமாகக்கூடிய ஒரு பகுதி அதில் இருக்குது. உபயோகத்துக்கு முடிஞ்ச பிற்பாடு கழிவுகள் வந்து ஒரு பெரிய அளவில் உருவாகுதாக்கலாம். ஒன்று திரவ கழிவு, இன்னொன்று திடக்கழிவு, அதாவது சாலிட் வேஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இந்த கழிவுகள் வந்து ஒரு முக்கியமான பொருட்களாகவே இருக்குது, ஆனால் பயனற்ற பொருட்களாக இருக்குது. அதாவது ஒரு லெவலில் அது வந்து அந்த துறையில் அந்த சமயத்தில் அது வந்து ஒரு கழிவு பொருளாக மாறிடுது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மக்கிட்ட இருக்க ஒரு மிகப்பெரிய சிக்கல், குறிப்பாக இந்த மூன்றாம் உலக நாடுகள் எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா, இந்த லேண்ட் ஃபில்ஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது ஒரு பெரிய மலை மாற அந்த குப்பையை வந்து குவிச்சு வைக்கிறது வந்து ஒரு பெரிய பழக்கமாகவே பல ஆண்டுகளாக இருந்தது. அந்த காலத்தில் நம்மகிட்ட என்ன ஒரு நிலம் இருந்தது, அந்த நிலத்தை ஒட்டி நீங்கள் ஏராளமான இண்டஸ்ட்ரி இருக்குது, இல்லை ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு, இப்போ உதாரணமாக தோல் பொருட்கள் உற்பத்தி செய்கிறாங்க, அப்போ நீங்கள் அதுலேருந்து கழிவு இருக்குது, தோல் கழிவுகள் இருக்குது, அப்போ சாய கழிவுகள் இருக்குது, இந்த மாதிரி ஏராளமான கழிவுகள் எல்லாம் உற்பத்தி ஆகி வருது. அதில் வந்து ஒன்று சுவேஜில் போய் சேரக்கூடிய திரவ கழிவுகள் ஒன்று, இன்னொன்று சாலிடான கழிவுகள். இப்போ என்ன ஆகும்னா, இந்த சாலிடான கழிவுகளை வந்து நிலத்தில் போய் நம்ம கொட்டி சேமிக்கக்கூடிய ஒரு பழக்கம், சில சமயம் வந்து அதை எரிக்கக்கூடிய முறை, அதை
3: ரீசைக்கிள் பண்ணக்கூடியது ஒரு சிலது.
4: அந்த ரீசைக்கிளிங் அப்படிங்கிறது ரொம்ப பிற்காலத்தில் வருது.
3: இது
4: ஆரம்பத்துலேருந்தே என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, நிலத்தில் போய் தான் நம்ம கொட்டி கொண்டே வரோம். அப்போது என்ன அது, ஒன்று பூமியில் கொட்டுறோம், பூமியை வந்து பள்ளம் தோண்டி கீழே கொட்டி அதை வச்சு கொண்டிருக்கோம், இல்லை நீங்கள் பூமிக்கு மேலேயே வந்து அது ஃபில் ஆகி போகுது. இது என்ன நடந்துச்சுன்னாங்க, நம்ம ஊரில் தொழில்நுட்பம் வளர வளர நம்முடைய ஒரு விழிப்புணர்வு அதிகமாக அதிகமாக சில விஷயங்களை நம்ம கண்டுபிடிக்கிறோம். தொற்று நோய்கள் அல்லது அடிப்படையில் இருக்கக்கூடிய நிலத்தினுடைய உவர்த்தன்மை, அதே மாதிரி அதனுடைய ஒரு விளைச்சலில் இருக்கக்கூடிய பாதிப்பு, இது எல்லாமே ஊட்டச்சத்து குறைவு, இது எல்லாமே என்னடா காரணம்னா இந்த மாதிரியான திடக்கழிவுகள்,
3: இன்க்ளூடிங் இந்த நிலத்தடி நீர் மாசுபடுறது கூட சொல்லலாம்.
4: எல்லாமே எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாசு வந்து இந்த மாதிரியான திடக்கழிவுகள் வந்து முறையாக அதை வந்து சேமிக்காமல், முறையாக அதை ப்ராப்பராக ட்ரீட் பண்ணாமல் போடும்போது, பல ஆண்டுகளாக அந்த மாதிரி சேமிப்பு இடத்துல போட்டு வச்சா என்ன ஆகுதுன்னா, அப்படின்னா ஒன்றும் நீங்கள் சுற்றுச்சூழலுக்கு மிகப்பெரிய பாதிப்பு, அதாவது சுவாசிக்க முடியாமல் பல பேர் வந்து திண்டாடுறாங்க. இப்போ நீங்கள் சில பகுதிகளிலாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் நம்ம ஊரில் வந்து இந்த மாதிரி கழிவுகளை எரிக்கக்கூடிய ஒரு பழக்கம் இருக்குது. அப்போது என்னாகும், இயல்பாகவே நீங்கள் கார்பன் உமிழ்வு அதிகமாகுது. அப்போது நீங்கள் அந்த சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் மக்கள் வந்து மூச்சு விடுவதுக்கு சிரமப்படுறாங்க. அல்லது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பகுதிகள் எல்லா இடத்துலையும் தூசி

மாதிரி ஃபுல்லாக ஒரு லேயரே வந்து வீடுகளில் வண்டிகளில் எல்லா இடத்துலையும் அது ஃபார்ம் ஆகும். அல்லது நீங்கள் வந்து மனிதர்களுக்கு வந்து இதை சுவாசிக்க முடியாமல் அவங்களுக்கு சுவாச பிரச்சனைகள் வருது. நீங்கள் சொன்ன மாதிரி நிலத்தடி நீர்லேயும் அது எல்லா விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்துது. அதே நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய விவசாய நிலமாக இருந்தால் அதுக்கு அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்து. அப்போ என்ன ஆகுதுன்னா, நீங்கள் ஒரு சாலிட் வேஸ்ட் அப்படிங்கிறத நம்ம ஏதோ ஒரு சரி கழிவு போட்டுட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு காலம். இப்போ வந்து நம்ம வந்து வளர்ந்த நாடுகள் இதனுடைய சிக்கல்களை ரொம்ப முன்னாடியே உணர்ந்து கொண்டுட்டாங்க. அதனாலேயே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நமக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளுக்கு 40 ஆண்டுகளுக்கு முன்னாடியிலேருந்தே அவங்க வந்து இந்த கழிவு மேலாண்மை அப்படிங்கிறத அவங்க வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்குறாங்க. அது ஒரு மிகப்பெரிய துறையாகவே அந்த நாடுகள்லாம் வளர்ந்துருக்கு. அப்போ என்ன பண்ணுறாங்க, இப்போ உதாரணமாக ஜெர்மனின்னு எடுத்துட்டிங்கன்னா, இப்போ அவங்க வந்து 4-5 ஆகலாம் அதை வந்து வேறு வேறு விதமாக பிரித்து அதுக்கு ஒவ்வொன்றதுக்கும் ஒவ்வொரு வண்ணமாக கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதெல்லாம் பார்த்து நம்ம இந்தியாவிலையும் நாம் என்ன பண்ணுறோம், இன்றைக்கி இந்த மாதிரியான கழிவுகளை வந்து ஒழுங்குபடுத்தி அதை பிரித்து அதுக்கான முறையில் நம்ம அதை வந்து ஒன்று நீங்கள் மறுசுழற்சி செய்ய முடியணும், இல்லை அதை கம்ப்ளீட்டாக வந்து டிஸ்போஸ் பண்ணணும். அப்போது இது சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது என்பது ஒன்று. இரண்டாவது, இது வந்து நாளைக்கு ஒரு லேண்ட்ஃபில்ஸாக மாறி அது நாளைக்கு வேறு விதமான பாதிப்புகளை ஏற்படுத்தி விடக்கூடாது என்பது ரெண்டு. இது எல்லாவற்றையும் கவனத்தில் கொண்டு தான் நம்ம சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுங்கிற ஒரு கான்செப்டை இந்தியாவில் நம்ம தொடர்ச்சியாக பல ஆண்டுகளாக பேசி வரோம். நரேந்திர மோடி அவருடைய அரசாங்கம் வந்த பிற்பாடு இதில் இன்னும் கூடுதலான ஒரு கவனத்தை செலுத்தி கொண்டு, ஏன்னா நம்ம என்ன இதில் நடக்குதுன்னா, அடிப்படையில் நம்ம நிலத்தையே இழந்துடும், அது வந்து ஒரு பயனற்ற நிலமெல்லாம் மாறிக்கூடிய சூழ்நிலையெல்லாம் மாறிப்போகுது. அப்போ அதை எல்லாத்தையும் சேர்த்து திருப்பியும் ஒழுங்காக மீட்டெடுத்து திருப்பியும் நீங்கள் மறுசுழற்சி செய்து இதெல்லாம் செய்யும்போது ஒரு முழுசான ஒரு புதிய துறையை இந்தியாவில் இப்போ நீங்கள் வளர்ந்துருச்சு. பார்த்தீங்கன்னா மறுசுழற்சிக்கான ரீசைக்ளிங்கிறதே ஒரு பணித்துறையாக இன்றைக்கி இந்தியாவில் வளர்ந்து அது விதவிதமான ரீசைக்ளிங் வந்து நடந்து கொண்டிருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ மருத்துவ கழிவுகளுக்குள்ளேயே நீங்கள் வந்து ஏராளமாக, இப்போ நீங்கள் பல ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் போனீங்கன்னா இதை வேறு வேறு கலரில் வந்து குப்பை தொட்டி வச்சுருப்பாங்க. இந்தந்த குப்பைகளை இந்த இடத்துல தான் போடணும் அப்படிங்கிற அளவுக்கு வச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி பெரிய லார்ஜ் சொசைட்டிஸ்ல எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா இப்போ அடிப்படையில் நம்ம என்னன்னா ரெண்டு விதமான கழிவுகள் எல்லாருக்கும் தெரியும், ஒன்று வெட்டு இன்னொன்று ட்ரை அப்படின்னு பிரித்து போடக்கூடிய ஒரு பழக்கம் இப்போ வந்துருச்சு. இப்போ இது வந்து குடும்பங்களில் வீடுகளில் கம்யூனிட்டிஸில் இதெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இப்போ என்னன்னா லார்ஜ் ஃபேக்ட் பெரிய பெரிய தொழிற்சாலைகள் பெரிய பெரிய வந்து உற்பத்தி மையங்கள் இதெல்லாம் வரும்போது அவங்களுக்கு இப்படி வந்து திரவ கழிவுகளை எஃப்லுயன்ட் மேனேஜ்மெண்ட் என்பார் அதை வந்து நிர்வாகம் பண்ணுறதுக்கான ஒரு வழிமுறைகள் இருக்கோ, அதே மாதிரி திடக்கழிவுகளையும் மேனேஜ் பண்ணுறதுக்கான பொறுப்பு அவங்ககிட்ட தான் இருக்குது. இப்போ என்ன நம்ம இடத்துக்கு வந்திருக்கிறோன்னா, யார் அந்த கழிவுகளை உற்பத்தி செய்கிறார்களோ அவர்கள்தான் அதை அழிப்பதற்கும் முறையாக மறுசுழற்சி செய்வதற்கும் முறையாக அழிப்பதற்குமான பொறுப்பாளிகள். அப்போது அதை வந்து நம்ம உறுதிப்படுத்துறது தான் இந்த புதிய சட்டத்தினுடைய மேம்படுத்தப்பட்ட வடிவத்தில் என்ன நம்ம சொல்கிறோம்னா, யார் யார் எப்படி பிரிக்கிறோம், அதை எது 4 விதமாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து நீங்கள் வெட்டு, இன்னொன்று ட்ரை, இன்னொன்று வந்து இந்த மாதிரி ஸ்பெஷல் அப்படின்னு ஒன்று சொல்கிறோம், இன்னொன்று சானிட்டரின்னு ஒன்று சொல்கிறோம். ஸோ அப்போ இந்த 4 பிரித்து இந்த 4 பிரித்து போட்டு அதை வந்து அதற்கான ஒரு லோக்கல் பாடிஸோ இல்லை வந்து எந்த அமைப்புகள்கிட்ட அதை ஒப்படைக்கணுமோ அவங்கக்கிட்ட ஒப்படைக்கணும். அவங்க அதை வந்து ப்ராப்பராக அதை வந்து மறுசுழற்சி செய்யணும் இல்லை அழிக்கணுமோ என்ன வழிமுறை, அதுக்கு ஒரு செலவாகும். அந்த செலவுக்கான பொறுப்பையும் யார் அந்த குப்பையை போடுறாங்களோ அவங்க தான் அதை எடுத்துக்கணும். அப்போ ஒரு இண்டஸ்ட்ரி அதை செய்யுது, ஒரு பெரிய ஒரு ஃபேக்டரிஸ்குள்ளே அது நடக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கான ஒரு தனியான ஒரு இடத்த ஒதுக்கி வைக்கணும், அந்த இடத்துல தான் அது போட்டு வைக்கணும், அந்த இடத்துலையே உன்னால் மறுசுழற்சி செய்யறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருந்தால் அதை நீ செய்யணும், அதை செய்யலை உன்னால் நீ வெளியே தான் கொடுக்க போகிற அப்படின்னா அந்த லோக்கல் பாடிஸோட நீ கொடுக்கணும், அந்த லோக்கல் பாடிஸில் இதை கண்காணிக்கிறதுக்கு ஒரு குழு போடணும், அந்த குழு வந்து பொறுப்பு எடுத்துக்கொண்டு இவது ஒழுங்காக இந்த சாலிட் வேஸ்ட் ஒழுங்காக மேனேஜ் பண்ணப்படுகிறதா, இந்த திடக்கழிவை ஒழுங்காக அவங்க பண்ணுறாங்களா, ரூல்ஸ் படி செய்கிறாங்களா, இதை செய்வதன் மூலமாக எந்த விதமான சுற்றுச்சூழல் பாதிப்பும் இல்லாமல் செய்கிறார்களா, எதுக்காக எந்த நோக்கத்துக்காக இதை செஞ்சுருக்கிறாங்களோ அது வந்து நிறைவேறி இருக்கிறதா, இந்த மாதிரி ஏராளமான அடுக்குகள் அதாவது ஒன்று இண்டஸ்ட்ரி அதாவது குப்பை போடுறவங்க ஒரு பக்கம், அது வந்து நீங்கள் கம்யூனிட்டிஸாக இருக்கலாம், பெரிய ஃபேக்ட்ரிஸாக இருக்கலாம், பெரிய லார்ஜ் மால்ஸாக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம், அல்ல ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம், ஆனால் அவங்க தான் அதுக்கான பொறுப்பாளிகள், முதல் பொறுப்பு அவங்ககிட்ட தான் இருக்குது. அவங்கள நாம் ஒரு முறைப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குது, அவர்களுக்கான ஒரு வழிமுறைகளையும் கட்டுப்பாடுகளையும் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. இப்படி தான்ப்பா நீ வந்து கழிவுகளை நீ வந்து போடணும், இப்படி தான் பிரிக்கணும் அப்படிங்கிறதுலேருந்து சொல்லி கொடுத்து அவங்களே அதை வந்து ரீசைக்கிள் பண்ணுறதுக்கான வழி இருந்தால் அவங்க பண்ணணும், இல்லைன்னா நீங்கள் லோக்கல் பாடிஸோடு ஒர்க் பண்ணணும். அப்போ லோக்கல் பாடிஸுக்கு ஒரு சிஸ்டம் வேணும் இல்லையா, அந்த லோக்கல் பாடிஸுக்கு ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி கொடுத்துருக்காங்க, அதுக்கான சட்ட வரைமுறைகள் என்னென்னு கொடுத்துருக்காங்க, ஒருவேளை மீறினாங்கன்னா என்ன அதுக்கு தண்டனை அப்படிங்கிறது வரைக்கும்
மிக தெளிவாக

0: இது வந்து ஒரு மேம்படுத்தப்பட்ட ஒரு முறையாக இன்னைக்கு நான் அமலுக்கு வந்திருக்குங்க.
1: நிச்சயமாக சார், ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. அதாவது வெளியிலேருந்து பார்க்கும்போது ஒரு கழிவு மேலாண்மை அப்படின்றது மட்டும்தான் வந்து தெரியும், ஆனால் இதற்கு உள்ளடக்கி இவ்வளோ கூறுகள் இருக்குது அப்படின்றது நீங்கள் சொல்கிறதுன்னு தெரியுது. இப்போ வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம், தூய்மை இந்தியா இயக்கம் வந்து பார்த்துருக்கோம். சாதாரணமாக நம்ம சுற்றி இருக்கிற சுற்றுப்புறத்தை வந்து தூய்மையாக வைத்துக்கொள்வது தான் வந்து அந்த இயக்கத்தினுடைய ஒரு பகுதியாக நம்ம வந்து பார்த்தோம். அதே மாதிரி தான் அந்த இயக்கத்தோட இன்னொரு ஒரு சார்பு பகுதியாக தான் இதையும் பார்க்கலாமா சார்?
0: ஆமாங்க, அது வந்து பொதுமக்கள்னு வச்சுப்போமே. அதாவது பொதுமக்கள்னு நம்ம சொல்லுவோம்னா அதனுடைய நேரடியான பொறுப்பாளிகள் அல்லது ஈடுபட்டோம் அப்படின்னா சமூகங்கள் எல்லாரையுமே நம்ம அதில் உள்ளடக்கித்தான் அந்த இயக்கத்தை நம்ம வந்து தேசிய அளவில் ஸ்வச் பாரத்ங்கிற இயக்கத்தை நம்ம கொண்டு வந்தோம். அது பார்த்திங்கன்னா அலுவலகங்கள்ல சுத்தப்படுத்துறதுலேருந்து கூட ஆரம்பித்து எல்லாருமே அதில் ஈடுபட்டாங்க. இது அதனுடைய இன்னொரு வேறுபட்ட முகம், ஆனால் இது ரொம்ப மிக முக்கியமான முகம். என்னென்னா இது வந்து நீங்கள் லார்ஜ் இண்டஸ்ட்ரீஸ் இன்னைக்கு உருவாயிடுச்சு. நம்ம ஒரு காலத்தில் இதெல்லாம் நம்ம பெரிய பொருட்டாகவே நினச்சதில்லை. இப்போ அதுதான் இப்போ முக்கியமான விஷயம். என்னென்னா இண்டஸ்ட்ரீஸ் வளரணும் அப்படின்ற ஆசைப்பட்டோம், அல்லது வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் பெருசாக வளரணும், அல்லது பெரிய பெரிய தொழிற்சாலைகள் மாதிரியான உற்பத்திகள் பெருகணும், நம்ம வளர்ச்சி பெருகணும் அப்படின்லாம் ஆசைப்பட்டோம். இப்போ நம்ம என்ன நம்ம புரிஞ்சிக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அதுக்கு இணையாக குப்பைகள் உருவாகின்றன, அதுக்கு இணையாக கழிவுகள் வந்து வேறு இடத்துல உருவாகுது. அப்போது நம்ம வளர்ச்சியை மட்டும் பார்த்தா மட்டும் பத்தாது, உண்மையிலேயே நம்ம அதனால் ஏற்படக்கூடிய சூழலியல் பாதிப்புகளையும் நம்ம கவனத்தில் கொள்ளணும். குறிப்பாக இதில் எங்கே நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்குன்னா, இது ஒன்று லேண்டுக்கும் ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பு ஒன்று வச்சுக்கோங்களேன், இங்கே அதில் வேலை செய்யக்கூடிய பணியாளர்களுக்கும் சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கும் தான் இது வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்து. ஏராளமாக புகை இருக்கக்கூடிய பகுதிகள், இப்போ நீங்கள் வந்து மெயின் ரோடு ஒட்டி நீங்கள் வாகனங்கள் போகக்கூடிய பகுதிகளில் இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சுவாச கோளாறால் அவ்வளோ பெரிய பாதிப்பு அடைகிறாங்க. இப்போ எப்படி நம்ம இந்தியாவில் நம்ம கணக்கெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா, ஒரு இண்டஸ்ட்ரி உருவாகுது, வேறு ஏதோ ஒரு புதுசான ஒரு உருவாகுதுன்னா அதனால் பொதுமக்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு நம்ம கவனிக்க ஆரம்பிச்சிட்டோம். அந்த நோய் இருக்கு இல்லையா, அந்த நோயோ அதனால் ஏற்படக்கூடிய மருத்துவ செலவுகள், அல்லது அதனால் அவங்க வீட்டில் தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள், அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அது உற்பத்தி குறைஞ்சி போன அந்த நாட்களில் உற்பத்தியே கிடையாது, அப்போ உற்பத்தி இழப்புங்கிற ஒரு இடத்துக்கு நம்ம வர ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு பக்கம் நம்ம வளர்ச்சியை சொல்கிறோம், அதே சமயத்தில் அதனால் ஏற்படக்கூடிய பின்விளைவுகள் அப்படின்னு வரும்போது இந்த மாதிரியான உடலியல் பிரச்சனைகள் வருகிறது, அவர்களுக்கு மனரீதியாக பாதிப்பு வருகிறது, அவங்களால சம்பாதிக்க முடியல, அவங்க நாளைக்கு வந்து கஷ்டப்படுறாங்க, குடும்பமே கஷ்டப்படுது. ஒரு ஏனர் தான் வீட்டுக்கு ஒரு சம்பாதிக்கிற ஒருத்தர் தான் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அவருக்கே இந்த மாதிரி ஒரு சுவாச கோளாறு வருதுன்னு வச்சுக்கோங்க, ஆஸ்துமா வந்துருச்சுன்னா அப்படி கஷ்டப்படுறாரு, அப்போ அந்த குடும்பமே அது கஷ்டப்படுது, வருமானம் இல்லை. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது நாம் என்ன ஒரு காஸ்ட்டில் நம்ம வளர்ச்சியை கொண்டு வரோம், எந்த வளர்ச்சியானது என்ன விதமான காஸ்ட்டோடு வருது அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்போ நம்ம ரொம்ப ஆழமாக கேட்க ஆரம்பிச்சிருக்கோம். அப்போ அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா, இப்போ இந்த மாதிரியான பாதிப்புகள் இல்லாமல் பாதிப்புகளை எவ்வளவுக்கு எவ்வளோ கண்ட்ரோல் பண்ண முடியுமோ, எவ்வளோக்கு எவ்வளோ ஒழுங்குபடுத்த முடியுமோ அதை செய்து கொண்டே நம்ம வளர்ச்சியை கொண்டு வரணும். வளர்ச்சிக்கு எந்த வகையிலான தடையும் ஏற்பட்டு விடக்கூடாது, ஆனால் அந்த வளர்ச்சி ஏற்படும் பொழுதே ஏற்படக்கூடிய பிற தொடர் விளைவுகள் பின்விளைவுகள் என்னவோ அவை ஏற்படாமல் பாதுகாப்பதற்கான வழிமுறை என்ன, இந்த சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறதுல அந்த இடத்துல தான் நாம் அதை முழுசாக புரிஞ்சுக்கணும். அப்போ என்னன்னா அந்த மாதிரி தொடர் விளைவுகள் பாதிப்புகள் பின்விளைவுகள் எதுவும் ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்றால் அந்த திடக்கழிவுகளை முறையாக நிர்வகித்து அதை முறையாக ரீசைக்கிள் பண்ணணும்னா ரீசைக்கிள் பண்ணியோ, இல்லை முழுசாக அழிக்கணும்னா அழிச்சோ, அதுக்கான ஒரு வழிமுறையோடு அதை அழித்து எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாமல் பார்க்க வேண்டும். அப்போது இந்த ஸ்வச் பாரத் என்ன விதமான அளவுக்கு நம்ம நேரடியான முக்கியத்துவம் பெறுகிறதோ அதே மாதிரி இந்த ஒரு திடக்கழிவு மேலாண்மை என்பதும் ஈக்குவலி வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான ஆஸ்பெக்ட்ங்க.
1: நிச்சயமாக சார், திடக்கழிவு மேலாண்மை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம் நேயர்களே. இந்த நிகழ்ச்சியின் இரண்டாம் பாகத்தை வரும் திங்கட்கிழமை கேட்கலாம். கீதா காமாடியில இருந்து தூக்கி போடுறாங்க, கோல் கோல், ஓ மிஸ் ஆயிடுச்சு. ராஜு அண்ணா வண்டியில போற வேகத்துல தூக்கி போடுறாரு, ஓ கோல் போட முடியல. சாரதாக்கா புயல் மாதிரி நடந்து போறாங்க, போற போக்குல தூக்கி போடுறாங்க, ஆஹா கீழே விழுந்துருச்சு. கணேசன் தாத்தா பொறுமையா வராரு, கோல் கோல் கோல், சரியா குப்பைய குப்பை தொட்டில போட்டுட்டாரு. ஆமாங்க, குப்பைய கோல் போடுற மாதிரி தூக்கி போடாதீங்க, குப்பை தொட்டில மட்டும் போடுங்க. சுற்றுப்புற தூய்மையை கருத்தில் கொள்வோம், தூய்மையான பாரதத்தை உருவாக்குவோம். தூய்மையே மேன்மை.

0: வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி.
1: மூலை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
0: இந்த கதையில் மாற்றம் இல்லை,
1: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
0: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
1: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
0: இலவசமாக கண்டுகளிப்போம்.

நேரம் 10:25. ஆகாஷ்வாணி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் அரங்கிசை நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது என் ரவிக்கிரண் அவர்களின் சித்திரவேணை இசை, அக்கறை எஸ் சுபலட்சுமி அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம், கே ஆர் சிவராமகிருஷ்ணா அவர்கள் கஞ்சிரா. நிகழ்ச்சியில் தொடர்ந்து திருமாவரன் ஹரிகேசவன் பாசுரம், சொந்த சாகித்யம், ராகம் சங்கராபரணம், மிஸ்ரச்சாப்பு தாளம்.

அரங்கசை நிகழ்ச்சியில் தொடர்ந்து பஜரே கோபாலம், சதாசிவ பிரம்மேந்திரர் சாகித்யம், ராகம் இந்தோளம், ஆதிதாளம்.

நிகழ்ச்சியில் அடுத்து தெருவில் வாரானோ என தொடங்கும் முத்துத்தாண்டவர் பதம் கமாஸ்ராக மாதித்தாளம் திஸ்ர நடை.

நிகழ்ச்சியின் நிறைவாக ஊத்துக்காடு வேங்கடகவி இயற்றிய தில்லானா, சிந்து பைரவி ராகம், ஆதி தாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை என் ரவிக்கிரண் அவர்களின் சித்திரமேடை இசை இடம்பெற கேட்டீர்கள். அக்கரை எஸ் சுபலக்ஷ்மி அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம், கே ஆர் சிவராமகிருஷ்ணா அவர்கள் கஞ்சிரா.

நேயர்கள் இனி கேட்கலாம் நட்சத்திர கீதங்கள். இன்றைக்கு நட்சத்திர கீதங்களில் நாம் கேட்கவிருக்கும் நட்சத்திரம் பானுமதி அவர்கள் நடிப்பில் வெளிவந்த திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்டு மகிழலாம்.

0: நானே போட போறேன் சட்டம், பொதுவில் நன்மை புரிஞ்சிடும் திட்டம், நாடு நலம் பெரும் திட்டம்,
1: நன்மை புரிஞ்சிடும் திட்டம், நாடு நலம் பெரும் திட்டம், நன்மை புரிஞ்சிடும் திட்டம், நாடு நலம் பெரும் திட்டம்.

சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

இதுவரை கேட்டு ரசித்தது நட்சத்திர கீதங்கள். பானுமதி அவர்கள் நடித்த திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்டு மகிழ்ந்தோம். இனி கேட்கலாம் நாளைய ஒளிபரப்புக்கான விவரங்களை, நிகழ்ச்சியும் நேரமுமாய். காலை 5:45 இன்று சக ஆண்டு 1948 பத்ரபாத மாதம் 21 பராபவ வருடம் ஆவணி மாதம் 26 செப்டம்பர் மாதம் 12 2026 சனிக்கிழமை மங்கள இசையுடன் துவங்குகிறது நாளொரு குரல் எண் 383.

காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல் 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க சென்னை அஞ்சல். 6:15 பக்தி மாலை. 6:35 ஒரு சொல் கேளிர். இன்று ஒரு செய்தி அறிவிப்புகள். இன்று ஒரு தகவல் கோழி வளர்ப்பு குறித்து மேலூர் நாகப்பன் செவல்பட்டி விவசாயி எம் மணிவண்ணன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். 6:45 மாநில செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை வழங்குகிறார் ஆர் உமாதேவி அவர்கள். காலை 7:00 சூழல் விளக்கு சென்னை அஞ்சல். காலை 7:10 மதுரை தென்றல். 7:15 தமிழில் செய்திகள் சென்னை என்றால். 7:25 நலமாய் வாழ எலும்பு தசைசார் இயக்கங்கள் குறித்த தகவல்கள் தருகிறார் இயன்முறை மருத்துவர் ஏ அரசகுமார் அவர்கள் பகுதி 2. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்குவோர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். மதுரை தென்றல். 8:00 மதுரை தென்றல். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள். 8:30 கணபதி உலா வெற்றி அருளிடம் வெள்ளை விநாயகர் திண்டுக்கல் அருள்மிகு ஸ்ரீ வெள்ளை விநாயகர் திருக்கோவில் சித்திரம் படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். காலை 9:00 அரங்கிசை சென்னை அஞ்சல். சேர்த்தலை டாக்டர் கே என் ரங்கநாத சர்மா அவர்களின் பாட்டு எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்களின் வயலின் திருச்சூர் சி நரேந்திரன் அவர்கள் மிருதங்கம். காலை 10:00 எனக்கு பிடித்த பாடல். காலை 11:00 மதுரை தென்றல். 12:00 நிகழ்ச்சியும் நேரமும். 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 12:10 சங்கீத சாரல் சென்னை அஞ்சல். எஸ் சிந்துஜா அவர்களின் பாட்டு ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின் பி சுப்பிரமணி அவர்கள் மிருதங்கம். 12:40 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல். 12:50 மெல்லிசை சென்னை அஞ்சல். பிற்பகல் 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 1:10 பெருமைமிகு பாரதம் ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி திட்டம் உரை சித்திரம் எழுதியவர் கே பூர்ணிமா கௌரி அவர்கள். 1:45 மாநிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 1:55 மெல்லிசை. பிற்பகல் 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 2:15 மதுரை தென்றல். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:00 பகல் ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் மாலை 5:27 குறளமுதம் 383. 5:30 மதுரை தென்றல். 6:00 நிகழ்ச்சியும் நேரமும். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 ஒருபட பாடல்கள் பாபா திரைப்படத்தில் இருந்து. 6:30 மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 6:40 மதுரை தென்றல். 6:55 சேவை செய்திகள். 7:00 மதுரை தென்றல். 7:10 நாகப்பட்டினம் மாவட்ட செய்திகள் எழுதியவர் என் செல்வன் ஜெபராஜ் அவர்கள். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 பண்ணை செய்தி. 7:30 இந்திய அரசின் வேளாண் மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிஷான் வாணி. விதையிலிருந்து விற்பனை வரை நேர்முகம் பங்கேற்கிறார் அனுராதா பாலாஜி இயற்கை விவசாயி பெரியபாளையம் திருவள்ளூர் மாவட்டம். காய்கறிகளிலிருந்து பதப்படுத்துதல் சேமிப்பு பேக்கேஜிங் மற்றும் மதிப்பு கூட்டுதல் மூலமாக ஏற்படும் வாய்ப்புகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் பெங்களூரு இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனம் முதன்மை விஞ்ஞானி முனைவர் எஸ் புவனேஸ்வரி அவர்கள். 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல். 8:05 மதுரை தென்றல். 8:30 இசை மஞ்சரி கோபிச்செட்டி பாளையம் ரத்னகுமாரி கல்யாணி சுந்தரம் அவர்களின் பாட்டு. 8:45 ப்ரோக்ராம் இன் இங்கிலீஷ் பலகை முதல் ஸ்மார்ட் போர்டுகள் வரை பகுதி 1. கல்வி கற்பித்தல் முறைகளில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் குறித்து கல்விசார் ஒருங்கிணைப்பாளர் டி பத்மபிரியா மற்றும் உதவி தலைமை ஆசிரியர் சி கவிதா ஆகியோர் இடையேயான உரையாடல். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 மதுரை தென்றல். 9:30 நட்சத்திர கீதங்கள். 10:00 அகில பாரத இசை நிகழ்ச்சி அஸ்வின் தல்ஸ்வி வழங்கும் சுர்பஹார். 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 12:10 இன்றைய ஒளிபரப்பு இனிதே நினைவு பெறுகிறது. நாளைய ஒளிபரப்பிற்கான விவரங்களை நிகழ்ச்சியும் நேரமும் கேட்டீர்கள். இனி கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய.